நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 27 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 MHz அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49:55 தொடர்வது மங்களேசை.

நாளொரு குரல். அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செயின். குரல் எண் 175. வெக்காமை என்ற அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான விளக்கம்: யாரிடத்திலும் பொருளை கவர விரும்பி பொருந்தாதவற்றை செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் பயன் என்ன?

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
5: என்னடா சொல்ற
4: நீ? ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, GK-ல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
5: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
4: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
6: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க மக்களே.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமா.
6: பாட்டு பாடவா?
7: வேணாம் வேணாம்.
6: பாட்டு கேட்கவா?
8: இது ஓகே. மனம்
3: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
7: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
8: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
7: மனம் விரும்புதே.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:54 நொடிகள். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் படைப்பு. ஆகாஷ்வாணி திருச்சி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் ரூகோஸ் சுருளி வெள்ளையி மேலாண்மை குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் தொடர்ச்சி வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை வசந்தவாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்த புதுச்சேரி கோரிமீடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சிறுநீர் பையில் வரக்கூடிய கேன்சர் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறைத் தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 7:40 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சீனு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சட்டம் அறிவும் அவதூறு வழக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள்.

பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர், காது தொடர்பான பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல் வர்டிகோ குறித்து விளக்கம் அளிக்கிறார். இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் பிரிவு தலைவர், காது மூக்கு தொண்டை துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டி கே சிவசங்கர் அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே சாண்ட்ரின். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், இரவு 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8:05 மியூசிக் பை தி வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை என்றில், 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களிலும் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். நேர்களை, இனி நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம், 9 மணிக்கு அரங்கிசை, கே எல் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம், மதுரை எம் விஜய கணேஷ் அவர்கள் வயலின், மன்னார்குடி என் சுப்பிரமணியம் அவர்கள் மிருதங்கம், பாபநாசம் எஸ் சேதுராமன் கஞ்சிரா. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல் 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியில் செல்போன் நல்லதா கெட்டதா நெறிப்படுத்துபவர் மீனாட்சி. 12 மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜுனாலயம் சித்திரம் நிறைவு பகுதி, எழுத்தாக்கம் எஸ் சுகந்தி அவர்கள், அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். பனிரெண்டு 30க்கு பனிசை மாலை சிவகௌரி அவர்கள் பாட்டு கேட்கலாம், 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் சட்டம் அறிவும் அவதூறு வழக்கு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்ச்செல்வன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீதச்சாரல் ஓ எஸ் அருண் அவர்கள் பாட்டு கேட்கலாம், மாலை 4 மணிக்கு வாய்மையை வெல்லும் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை தேவா, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு. மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது விழி என்று தொடங்கும் திரைசை பாடல்கள், 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6 மணிக்கு திரைசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரை திரைசை, இரவு 8 மணி முதல் 8:58 வரை திரைசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, செல்லப்பிராணி வளர்ப்பவர்களுக்கான சந்தை மற்றும் டிஜிட்டல் தளங்கள், சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை, படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி பாக்யாத்து சாலிஹா அவர்களின் உரை, படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம், 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு தேன்மழை.

11:10 முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின்

மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: வீடு பெறனில் என்று ஔவையார் ஆத்திச்சூடியில் அருளியிருக்கிறார். வீடு என்பது இலக்கியங்கள் பேசும் நாற்பொருளில் ஒன்று. தர்மார்த்த காம மோக்ஷம் என்று சமஸ்கிருதத்திலும், அறம் பொருள் இன்பம் வீடு என்று தமிழிலும் வரும் நாற்பொருளில் நான்காம் பொருள் அது. பீடு பெறனில் என்று நான் அதற்கு பாட வேறுபாடு சொல்வேன். பீடு எனில் பெருமை. பெருமை பெற்று இளங்கும் விதமாக நம் பண்புகளும் செயற்பாடுகளும் அமைய வேண்டும். நேர் வழியில் செல், அறம் பிழையாத வழியில் செல், சான்றோர் பழிக்கும் செயல்களை விட்டொழி, ஊழியே பெயர்ந்தாலும் நேரிய நெறியை விட்டு விலகாது நில், அதுவே பீடு பெற நிற்றல். வீட்டை கட்டி வாழ்வதே பீடு பெறுவதுதான். அதனாலேயே வீடு அடைந்தால் பீடு அடைந்தது போலாகும் என்று எண்ணம் இப்போது மேலோங்கிவிட்டது போலும், நடுத்தர வர்க்கத்தின் தனி வீடு கனவும் அந்த கனவை நனவாக்க அவர்கள் படும் பாடும் நமக்கு தெரியாதது அல்ல. கட்டுமான பணிகளின் வளர்ச்சி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அடையாளம் என்கிறார்கள் பொருளியல் மேதைகள். பொருளாதார வளர்ச்சியை தூண்டும் விதமாக வட்டி விகிதங்களை குறைப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவிக்கும் போது, வீட்டுக்கடன் வாகன கடன்களுக்கு வட்டி குறைகிறது என்று ஊடகங்கள் தலைப்புச் செய்திகள் போடுகின்றன. இஎம்ஐ என்கிற சமவிகித மாதாந்திர தவணையில் திருப்பிச் செலுத்த உடன்பட்டு கடன்பட்டு வீடு கட்டுகிறவர் தன்னை அறியாமலேயே தனக்கான வாழ்நாள் சிறையை தானே கட்டிக்கொள்கிறார் என்கிறார் பொருளியல் பேராசிரியர் ஒருவர். ஒரு காலத்தில் அடைய வேண்டிய கனவாக இருந்தது நனவான பின்னர் வாழ்நாள் முழுக்க சுமையாகி விடுகிறது. உடைமையாகிவிட்ட வீட்டை பராமரிப்பதும் மேம்படுத்திக் கொள்வதும் காலப்போக்கில் புது புது செலவினங்களை உண்டாக்குகிறது. வாழ்க்கை தரத்தை மனிதன் உயர்த்தி கொள்ளும் போது அவசியம் என்பதற்கும் ஆடம்பரம் என்பதற்கும் இடையேயான கோடு அழிந்து மறைந்து விடுகிறது. ஆடம்பரங்கள் அன்றாட நியதிகளாகிவிட்டால் மற்றவரிடமிருந்து தனித்து காட்டிக்கொள்ள புதிய புதிய மேம்பட்ட ஆடம்பரங்களை கை கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால் சொந்த வீடு கட்டி வாழ்க்கையை சுகமாக வாழ நினைக்கிறவர்கள் அந்த வாழ்க்கைக்கு தயாராகிக் கொள்வதிலேயே காலம் கழிந்து விடுகிறது. வீடு கட்டுகிறவர்கள் உடனடி நிகழ்கால தேவைகளுக்காக மட்டும் அவற்றை கட்டுவதில்லை. எதிர்காலத்தை கருத்தில் கொள்வதாக, உறவினர் வந்தால் தங்கிப் போவதற்கு என்பதாக பெரிய வீடுகளுக்கு நியாயம் கற்பித்துக் கொள்கிறார்கள். இன்னும் சிலரோ, நம்முடைய வீடு மற்றவர் பார்வைக்கு சிறியதாக இருந்தால் அண்டை அயலில் இருப்பவர்கள் மதிக்க மாட்டார்களே என்று தமக்குள்ளேயே சொல்லிக் கொள்கிறார்கள். சிறுக கட்டி பெருக வாழ் என்றும், இடம்பட வீடு எடேல் என்றும் முன்னோர் சொன்ன நன்மொழிகளின் அறியாமையே அதற்கு காரணம். சொந்த வீடு வந்துவிட்டால் மாதா மாதம் வீட்டுக்கு வாடகை கொடுக்கும் பிரச்சினை முடிவுக்கு வந்துவிடும் என்று குழந்தைத்தனமாக நம்பி விடுகிறார்கள் பலர். அடுக்குமாடி குடியிருப்புகளாகட்டும், கேட்டட் கம்யூனிட்டி என்கிற தனித்த வளாகத்திற்குள் இருக்கும் வீடுகளாகட்டும், மாதாந்திர பராமரிப்பு கட்டணம் செலுத்துவதற்கு முடிவே கிடையாது. வீடு பூட்டியே கிடக்கிறது. யாரையும் வாடகைக்கு அமர்த்தவில்லை என்றாலும் பராமரிப்புக்கான மாத கட்டணம் சில ஆயிரம் செலவழித்தே ஆக வேண்டும். உரிமையாளருக்கு வயதாகிவிட்டால் கண்ணுக்கு தெரியாத வகையில் பல இழப்புகளும் ஏற்படுகின்றன. என் வீடு இருக்கும் வளாகத்திற்குள் நீச்சல் குளம் இருக்கிறது, உடற்பயிற்சி கூடம் இருக்கிறது என்று பெருமிதம் பொங்க ஒரு காலத்தை சொல்லிக் கொண்டவர்கள் முதுமையில் அந்த வசதிகளை பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்துவிடுகிறார்கள். சிறுவர்

0: பூங்காவில் விளையாடுவதற்கு வெளியூரில் இருக்கும் பேரப்பிள்ளைகளும் வரமாட்டார்கள். நமக்கு சொந்தம்தான், ஆனால் நாம் முழுமையாக பயன்படுத்த மாட்டோம். எதற்கும் பராமரிப்பு கட்டணம் செலுத்தாமல் தவிர்க்கவே முடியாது. உண்டிக்கும் உடைக்கும் அடுத்த அத்தியாவசியமான உறையுளை உடைமையாக்கிக் கொள்வது பற்றி கவலை கொள்ளலாகாதா என்று கேட்கலாம். சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்தும் வாட்டி வதைக்கும் குளிரிலிருந்தும் கொட்டும் மழையிலிருந்தும் ஒதுங்கி தங்கிக் கொள்ள வீடு அவசியம்தான். வீடுகள் வெறும் கற்களாலும் மண்ணாலும் இரும்பு கம்பியாலும் சிமெண்ட் காரைகளாலும் மட்டும் கட்டப்படுவதில்லை. எத்தனை எத்தனையோ தொழிலாளர்களின் வியர்வையும் அதில் கலந்திருக்கிறது. நம் வாழ்நாள் கனவின் கம்பீர அடையாளம் வீடு. உறவும் நட்பும் கூடி மகிழும் அன்பின் ஊற்றுக்கண்ணது. ஆனால் அதுவே நம் மென்னியை பிடிக்கும் கடன் சுமையால் விழி பிதுங்கிடும்படி செய்யவிடலாமா? எனவே நம் பொருளாதார வல்லமையை, அதன் திறனை அறிந்து செயல்படுவோம். அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றாக்கிடும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:15:30. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம்.

கேட்ட பாடல் பி சுசிலா அவர்கள் பாடியது. நேரம் 6:20 FM ரெயின்போ புதுவை 102.8 தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் விமலா டைட்டர்ஸ் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.

நேரம் 6:30 35 FM ரெயின்போவின் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்கலாம் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆவணி திங்கள் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இன்று தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளையி மேலாண்மை குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல், பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: மரத்த வச்சவா தண்ணி ஊத்துமா
2: கருத்தமுத்து?
1: ஏ மனமே
2: கருத்தமுத்து,
1: என்னப்பா
2: சோகமா இருக்கிற? உன் தோட்டத்துக்கு வந்தா எள்ளு வெட்டி குடிச்சிட்டு போலான்னு வந்த, நீ என்ன என்ன உன் தோட்டத்துல இன்னும் சோகமா இருக்கிற?
1: ஓ காத்தமுத்தா, வாப்பா வாப்பா.
2: என்ன சுரத்து பழைய மாதிரி இல்லையே, என்னாச்சு உனக்கு?
1: என்ன பண்றது காத்தமுத்த, அப்படி அண்ணாந்து என் தென்னை மரத்தை தான் பாறான்.
2: அவன் வீட்டுக்கு தான் பெயிண்ட் அடிப்பான், நீ என்னப்பா தென்னை மரத்துல மட்டைக்கெல்லாம் கருப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்க?
1: நான் தென்னை மரத்துக்கு பெயிண்ட் அடிச்சது உனக்கு சிரிப்பு வருது
2: ஏப்பா? தென்னை மரத்துல ஓலைக்கு போய் யாராவது பெயிண்ட் அடிப்பாங்களா?
1: காத்தமுத்த, நான் வேணும்னா பெயிண்ட் அடிச்சுக்கிற மரத்துக்க. தண்ணியில இந்த ரூகோஸ் சுருள் வெள்ளைன்னு ஒரு தாக்குதல் வந்துக்குதுப்பா, அதுதான் என் தென்னை மட்டைகளெல்லாம் கருப்பு கருப்பா அடிச்சு ஒரே சேதப்படுத்திருக்கு.
2: ஓஹோ, அந்த ரூகோ சுருள் வெள்ளை வந்து முட்டை இட்டு அந்த முட்டை வந்து ஒரு பசை மாதிரி வச்சிருக்கோம், அதுல கரும்பூசணம் வந்து உனக்கு கருப்பு கருப்பா இருக்கும்.
1: அதேதான் நினைக்கிறேன் பாரு.
2: இதுக்கு நிறைய மெத்தட் வந்துருக்குப்பா கண்ட்ரோல் பண்றதுக்கு.
1: அது கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய முறைகள் இருக்கா?
2: ஆமாப்பா.
1: என்னதா?
2: நீட்டா ஒரு பைப் வச்சுக்க.
1: சரி,
2: தண்ணிய இங்கேருந்து தென்னை மட்டையில அடி, அந்த பூசணமா இருக்கட்டும் அந்த முட்டையா இருக்கட்டும் எல்லாம் பிச்சுட்டு கொட்டிருப்பா.
1: ஏன் காத்தமுத்த, நீ சொல்றது ஈஸியா சொல்லிட்டா, இதுனா சாதாரண விஷயமா இதா? எவ்வளவு கஷ்டமான வேலை இதா?
2: எப்பா கட்டுப்படுத்துறதுல இது ஒரு முறை.
1: சரி, வேற ஒரு முறை இருந்தா சொல்லுப்பா.
2: இன்னொன்னு என்ன தெரியுமா செய்யறாங்க? தென்னன் தோப்புல மரம் கிட்டகிட்ட இருக்கு இல்லையா?
1: ஆமா.
2: நல்லா நீட்டா மஞ்ச கலர் தார்ப்பையா வாங்கி நாலு பக்கமும் கயிறு கட்டி அந்த தார்பாய் மேல ஆமணக்கு எண்ணெய்.
1: ஓஹோ,
2: அந்த தார்பாய் எப்படி இருக்கணும்? அந்த பாலித்தீன் தாள் மாதிரி அப்படியே இருக்கணும், அதுல ஒட்டுற மாதிரி இருக்கணும் இந்த ஆமணக்கு
1: எண்ணெய்.
2: அதை நல்லா தடவி விட்டுட்டு,
1: சரி,
2: அதை அப்படியே நல்லா விரிச்சு கொடை மாதிரி நம்ம கட்டி விட்டோம்னா, நம்ம சொன்னோம் இல்லையா ரூகோஸ் சுருள் வெள்ளை,
1: ஆமா,
2: அதுக்கு வந்து இந்த மஞ்சள் கலர்னாவே ஒரு அட்ராக்ஷன் ஆம்பா.
1: ரூகோஸ் சுருள் வெள்ளையின் கட்டுப்படுத்துறதுக்கு கீழே இருந்து தென்னை மரம் உயர அளவுக்கு தண்ணி வச்சு பீச்சு அடிக்க சொன்ன, அப்புறம் மஞ்சள் கலர்ல தார்பாயில ஆமனுக்கு என்ன தடவி கட்டி விட சொன்ன. இது இல்லாம வேற என்ன முறை இருக்கு?
2: நிறைய முறை இருக்கு, ஆனா உனக்கு நான் சொல்றத விட, கடலூர்ல கரும்பு ஆராய்ச்சி நிலையத்துல பேராசிரியரா இருக்காரு, பூச்சியல் துறையில முனைவர் எஸ் துரைசாமின்னு, அவரு கேட்டா.
1: சரி,
2: அவரு இதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் இருக்க.
1: ஓஹோ,
2: நிறைய செய்தி.

0: அப்படியே உனக்கு பயன்படும்னு அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ரெக்கார்ட் பண்ணதே என்கிட்ட இருக்குப்பா, போடுறேன் கேக்குறியா?
1: சரி சரி சரி, அது ஆன் பண்ணு காத்து முத்த.
0: சரிப்பா. அன்பார்ந்த புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்ட தென்னை சாகுபடி செய்யும் முன்னோடி விவசாயிகளே, வணக்கம். அண்மை காலத்தில் நிலவும் தட்பவெப்ப சூழ்நிலை, காலநிலை மாற்றங்களால் இந்த தென்னை பயிரில் ரூகோ சுருள் வெள்ளையினுடைய தாக்கம் மிக பெருமளவில் காணப்படுகிறது. இந்த ரூகோ சுருள் வெள்ளை ஈயானது சாறு உறிஞ்சும் பூச்சி வகையானது. இதன் தாக்குதல் முதன் முதலாக 2004 பெலிஸ் நாட்டில் மார்டின் என்ற விஞ்ஞானியால் கண்டறியப்பட்டது. அதன்பின் 2009 அமெரிக்காவின் தென் புளோரிடா மாகாணத்தில் தென்பட்டது. தமிழ்நாட்டில் 2016 பொள்ளாச்சியில் இந்த புதிய வகை பூச்சிகளுடைய தாக்குதல் கண்டறியப்பட்டது. இப்பொழுது இதனுடைய பூச்சியுடைய தாக்குதல் இந்த ஆண்டில் பரவலாக நமது தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளுடைய தோப்புகளில் பெருமளவில் காணப்படுகிறது. இந்த ரூகோ சுருள் வெள்ளையினுடைய தாக்குதல் அறிகுறிகள் எப்படி இருக்கும் என்றால், இலைகளின் அடிபாகத்தில் சுருள் வடிவத்தில் முட்டைகள் காணப்படும். குஞ்சுகளும் முதிர்ந்த ஈக்களும் ஓலைகளில் அடியில் இருந்து சாற்றை உறிஞ்சுகின்றன. இவை வெளியேற்றும் நிறமற்ற தேன் போன்ற கழிவுடைகளால் கீழ்மட்ட அடுக்கில் உள்ள ஓலைகளின் மேற்பரப்பில் அந்த கழிவுடைகளெல்லாம் விழுந்து கருப்பு பூஞ்சான படலம் அதனை தென்படும். இந்த கருப்பு பூஞ்சான படலமான லெப்டோசைபியம் என்ற அந்த பூஞ்சானத்தால் ஏற்படுகிறது. இந்த சுருள் வெள்ளை ஈக்களினுடைய பாதிப்பால் மகசூல் இழப்பு பெருமளவில் ஏற்படுவதில்லை. எனினும் இதனால் ஒளிச்சேர்க்கை தடைபட்டு பயிர் வளர்ச்சி பெருமளவில் குன்றிவிடும். இந்த ரூகோ சுருள் வெள்ளையுடைய பூச்சிகளினால் இலைகளின் சாறு உறிஞ்சப்பட்டு பயிரின் வளர்ச்சி பெருமளவில் பாதிக்கப்பட்டாலும் பயிர் முழுவதுமாக இறந்து விடுவதில்லை. ஆனால் மகசூல் ஓரளவுக்கு பாதிக்கக்கூடிய தன்மை உண்டாகும். இந்த ரூகோ சுருள் வெள்ளை ஈக்கள் அனைத்து தென்னை ரகங்களிலும் காணப்பட்டாலும், குறிப்பாக சவுகாட் ஆரஞ்சு குட்டை, மலேசியன் பச்சை குட்டை, மலேசியன் மஞ்சள் குட்டை ஆகிய குட்டை ரகங்களிலும், குட்டை நெட்டை வீரிய ஒட்டு ரகங்களிலும் அதிகளவில் தாக்குதல் ஏற்படுத்துகின்றன. இந்த ரூகோ சுருள் வெள்ளையினுடைய வாழ்க்கை சுழற்சியை பார்த்தோமானால், வயதில் முதிர்ந்த பெண் ஈக்கள் மஞ்சள் நிற நீள்வட்ட முட்டைகளை சுழல் வடிவ அமைப்புகளில் தென்னை ஓலைகளின் அடிபாகத்தில் இடுகின்றன. இம்முட்டைகள் மெழுகு பூச்சுடன் காணப்படும். முட்டைகளில் இருந்து வெளிவரும் நகரும் தன்மை கொண்ட இளம் குஞ்சுகள் இலைகளில் அடிபரப்பில் இருந்து கொண்டு இலைகளின் சாற்றினை உறிஞ்சி வளர்கின்றன. 3 உருவங்களை கடந்து கூட்டுப்புழு பருவத்தை அடைந்து பின்னர் முதிர்ந்த ஈக்களாக வெளிவருகின்றன. சுமார் 22 முதல் 30 முழு வளர்ச்சியடைந்த ஈக்களாக மாறி கூட்டங்கூட்டமாக தென்னை ஓலையின் அடிப்பகுதியில் காணப்படும். இவை காற்றின் திசையில் எளிதில் பரவி அடுத்தடுத்த தோட்டங்களில் உள்ள தென்னை மற்றும் இதர பயிர்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியன. அன்பு விவசாயிகளே, இந்த ரூகோ சுருள் வெள்ளையானது தென்னையை மட்டும் தாக்கக்கூடியதல்ல. இதற்கு பிரதான மாற்று பயிர்கள் என்னவென்றால், வாழை, சப்போட்டா, மா, கொய்யா, பாமாயில், முந்திரி, எலுமிச்சை, சீதாப்பழம், பாதாம், மக்காச்சோளம், கல்வாழை, அலங்காரப்பனை மற்றும் ஆபரண செடிகள் பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. இதனுடைய வளர்ச்சூழல் என்னவென்றால், தாக்குதலுடைய சூழ்நிலைகள் காரணங்கள் என்னவென்றால், பருவமழை குறைவினால் ஏற்பட்ட வறட்சி, அதிகளவு வெப்பம் மற்றும் குறைந்த காற்றின் ஈரப்பதம் ஆகியன இப்பூச்சியின் அந்த பெருக்கத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பெரும் பாதிப்புக்கு உண்டாகக்கூடிய இந்த தென்னை மரங்களில் இந்த ரூகோ சுருள் வெள்ளையினை ஒருங்கிணைந்த முறையில் கட்டுப்படுத்த, முதலாவதாக இந்த பூச்சிகளின் நடமாட்டம் மற்றும் சேதாரத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும்.
2: கத்துமுத்த,
0: கேட்டது போதும், இன்னும் மிச்ச மீதிய நாளை

0: கடைக்கு போட்டு காட்டுறேன்ப்பா. நேரம் ஆயிப்போச்சு, நான் வேற கிளம்பணும்.
1: கதமுத்த, இந்த ஆபீசர் சொன்னதை ரொம்ப பயனுள்ளதாம்பா இருக்குதா?
0: வேற விஷயம்
1: வாங்கிட்டேன்.
0: உண்மையா
1: சொல்ற?
0: ஆமாப்பா. சரி, நான் கிளம்பட்டுமா?
1: சரி கதமுத்த,
0: போயிட்டு நாளைக்கு சந்திப்போம்ப்பா.
1: கண்டிப்பா சந்திப்போம்.
2: நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை சென்னையில் ரூகோ சுருள் வெள்ளை மேலாண்மை குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேர்களை இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம். மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவிக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டில் இருந்து விலகி இருக்குமாறும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசு துணைத் தலைவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். சாத்தியமில்லாததாக தோன்றுவதை சாதிப்பதற்கான சக்தியும் உறுதியும் இளைஞர்களிடம் உள்ள இக்காலத்தில் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இயற்றப்பட்ட பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா பொது தேர்வு முறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தற்போது 30% உள்ள நிலையில் அதை 2035 ஆண்டுக்குள் 50% அதிகரிப்பதற்கான இலக்கு நிறைவேறும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியை விரிவுபடுத்துதல், உலக அளவில் போட்டித்தன்மையுள்ள தொழில்துறை சூழல்களை வளர்த்தல் ஆகியவற்றுக்கு தொழில்துறை வழித்தடங்கள் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்திய குழு என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இத்திட்டத்தின் கீழ் பணிக்கு வருபவர்களுக்கான வருகை பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்கள் இன்றி பணியாளர்களின் ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகுதியானவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை

0: திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,185 நீர்ப்பாசன கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி சில ரயில்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், அதன் பிறகு அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரையும் சென்னை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சோமாலியாவின் பைடோவா நகரில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரளம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தொடங்கி வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று புஷ்பயாகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20,00,000 ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங் இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் கருலா கார்மென் மரியா இணையை வென்றது.

0: செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபைரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 130 பேர் பங்கேற்றுள்ளனர். வரும் வியாழக்கிழமை வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவைக்க அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55, 17 நொடிகள். நேயர்கள் கேட்க இருப்பது ராம் தங்க நகை மாளிகையின் சுழல் அறிவு.
2: என்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: சிறுக சிறுக தங்கம் சேர்க்க ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம். படிப்படியா சேருங்க, பவுன் பவுனா வாங்குங்க. ராம் தங்க நகை மாளிகையின் சேமிப்பு திட்டம், நேரு வீதி, பாண்டிச்சேரி.
4: உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே. உயிரியல் கட்டுப்பாடு என்பது நிலையான வேளாண்மைக்கான முக்கியமான சுற்றுச்சூழல் நட்பு முறையாகும். பூஞ்சைகள் சுற்றுச்சூழல் சுத்திகரிப்பிலும் சிறப்பான பங்களிப்பை வழங்குகின்றன. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் நச்சு வேதிப்பொருட்கள், பெட்ரோலிய கழிவுகள், சாயக்கழிவுகள் மற்றும் கன உலோகங்களால் மண் மற்றும் நீர் மாசுபடுகின்றன. சில பூஞ்சைகள் இத்தகைய நச்சுப் பொருட்களை உடைத்து அல்லது உறிஞ்சி மாசுபாட்டை குறைக்கின்றன. குறிப்பாக ஒயிட் ராட் பஞ்சை போன்ற பூஞ்சைகள் லிக்னினை சிதைக்கும் திறன் கொண்ட என்சைம்களை உற்பத்தி செய்வதால் பல சிக்கலான மாசுபடுத்தும் கரிம வேதிப்பொருட்களையும் சிதைக்கின்றன. இதனால் மண்ணும் நீரும் இயற்கையாக சுத்தமடைகின்றன. இந்த செயல்முறை சுற்றுச்சூழல் மீட்பில் மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. இவற்றின் செயல்பாடுகள் இல்லையெனில் இயற்கையின் ஊட்டச்சத்து சுழற்சி தடைப்பற்று சுற்றுச்சூழல் சமநிலை பெருமளவில் பாதிக்கப்படும். ஆகையால் பூஞ்சைகள் பூமியின் நிலையான சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் மிகவும் முக்கிய உயிரினங்களாக கருதப்படுகின்றன. பூஞ்சைகள் உணவுப் பொருட்களின் தரத்தையும் பாதிக்கின்றன. பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகள் அதிக ஈரப்பதம் உள்ள சூழலில் பூஞ்சைகளால் எளிதில் தாக்கப்படுகின்றன. சில பூஞ்சைகள் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் மிகவும் ஆபத்தான மைக்கோடாக்சின்ஸ் எனப்படும் நச்சுப் பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. கால்நடைகள் இத்தகைய தீவனங்களை உட்கொண்டால் அவற்றின் வளர்ச்சி, இனப்பெருக்கம் மற்றும் பால் உற்பத்தியும் பாதிக்கப்படும். பூஞ்சை நோய்கள் அதிகமாக பரவும் போது உயிரியல் பன்முகத்தன்மையையும் பாதிக்கப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட தாவர இனத்தில் நோய் வேகமாக பரவினால் அந்த இனத்தின் எண்ணிக்கை குறையலாம் அல்லது சில பகுதிகளில் முற்றிலும் அழியக்கூடும். இதனால் அந்த தாவரத்தை உணவாகவோ வாழ்விடமாகவோ சார்ந்துள்ள பூச்சிகள், பறவைகள் மற்றும் பிற உயிரினங்களும் பாதிக்கப்படுகின்றன. இதன் விளைவாக முழு உணவுச் சங்கிலியிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு சுற்றுச்சூழல் சமநிலை சீர்குலைகிறது. குறிப்பாக அரிய மற்றும் அழிவின் விளிம்பில் உள்ள தாவர இனங்களுக்கு பூஞ்சை நோய்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக

0: கருதப்படுகின்றன. சில பூஞ்சைகள் காட்டு சூழலிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. காட்டு மரங்களை தாக்கும் பூஞ்சைகள் மரங்களின் வளர்ச்சியை தடுத்து கிளைகள் உலர்தல், தண்டு அழுகல் மற்றும் முழு மரமும் இறத்தல் போன்ற விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. இதனால் காடுகளின் அடர்த்தி குறைவதுடன் கார்பன் சேமிப்பு திறனும் குறைகிறது. இதன் தாக்கம் காலநிலை மாற்றத்திலும் பிரதிபலிக்கும். இருப்பினும் அனைத்து பூஞ்சைகளும் தீங்கு விளைவிக்கும் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். சுற்றுச்சூழலில் காணப்படும் பூஞ்சைகளில் மிக சிறிய சதவீதம் மட்டுமே நோய் காரணிகளாக உள்ளன. பெரும்பாலான பூஞ்சைகள் இயற்கையின் சுத்திகரிப்பாளராகவும் ஊட்டச்சத்து சுழற்சியை பராமரிப்பவர்களாகவும் செயல்படுகின்றன. எனவே பயனுள்ள பூஞ்சைகளை பாதுகாத்து தீங்கு விளைக்கும் பூஞ்சைகளை அறிவியல் முறையில் கட்டுப்படுத்துவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் நிலையான வேளாண் வளர்ச்சிக்கும் மிகவும் அவசியமாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உயிரியல் சமநிலையில் முக்கிய பங்காற்றும் பூஞ்சைகள் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஜி. ராஜமுருகன் அவர்கள்.
2: நேயர்களே, இதுவரை ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம் கேட்டீர்கள்.
3: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க, ராம் தங்க நகை மாளிகையில உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க. வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க, ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். சுயமாக சிந்திப்பதும் அணியாக செயல்படுவதுமே கல்வியின் சரியான அளவீடுகள் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். 2020 தேசிய கல்விக் கொள்கையில் இந்த அம்சங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் பேசுகையில் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் வெளியிட்ட சக்தியின் 7 தாரகைகள் நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கு மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சக்தியின் 7 தாரைகள் குறித்த உறுதியேற்பு நிகழ்ச்சி மத்திய வேளாண் அமைச்சர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. பிக்சித் பாரத் இலக்கை எட்ட ஏதுவாக வங்கித் துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து ஆராய உயர் அதிகார குழு விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் பொதுத்துறை வங்கிகளின் 2 நாள் மாநாட்டை அவர் தொடக்கி வைத்து பேசினார். புதுச்சேரியில் சோலைநகர் அரசு CBSE தொடக்கப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள் மற்றும் வழிபாட்டுக் கூடத்தை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம் கலந்து கொண்டு சென்டாக் மாணவர் சேர்க்கைக்கான ஒருங்கிணைந்த சான்றிதழ்களை வழங்கி பேசினார். புதுடெல்லியில் நடைபெறும் PWF உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்டப்போட்டிகளின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முதல் சுற்று போட்டியில் நடப்பு சாம்பியன் ஷி யுகியை தோற்கடித்தார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து அயர்லாந்து வீராங்கனைக்கு எதிராக வெற்றி பெற்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: நேரம் 7:02 எட்டு நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தொடர்வது.
6: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்த வாசல், இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
7: டயத்துக்கு ஆஃபீஸ் போகணும், டயத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா காலையிலே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க கிச்சனில் இருப்பாங்க, ஏதோ ஒரு இதை பார்க்கறதுக்காக ஃபோனை திறக்கிறாங்க. அது பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடுதா, அது ஒரு சண்டே ஆகிடுது. அதுவும் இளம் தம்பதியை அவங்க வந்து புரிதல் வர்றதுக்கே கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அவங்க இப்போ தானே கல்யாணம் ஆகியிருக்குது, அவங்க ரெண்டு பேர் மைண்ட் செட்டப்பும் ஒன்றா ஆகி ஒருத்தவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த இதெல்லாம் புரிஞ்சு அந்த வேவ் லென்த் ஒன்றா வரத்துக்கே கொஞ்சம் காலம் ஆகும். அதுக்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டையை கூட உண்டு பண்ணிடுது. இப்போ அது சம்மந்தமாலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
8: ஏன் இந்த கருத்து வேறுபாடு இருக்கு? சரி, நீங்க அரேஞ்ச் மேரேஜ்ல சொல்றீங்க கருத்து வேறுபாடு இருக்கு, காமன். லவ் மேரேஜ்ல கூட ஏன் இந்த கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு கேட்டனா, லவ் மேரேஜா இருந்தாலும் அவங்க ஒரே வீட்டுல வாழல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, லவ் பண்ணும்போது உனக்காக நான் எனக்காக நீன்னு பேசிடுவாங்க.

0: அந்த ஒரு மோகத்துல நம்ம அப்படியே
1: ம்
0: இருந்துருவோம். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரே வீட்டுல இருக்கும் போது, நான் குளிக்கும் போது நீ வந்து டிஸ்டர்ப் பண்ற, எனக்கு இது பண்ணும் போது நீ அது பண்ற, அந்த ஒரு விட்டு கொடுத்தல் கண்டிப்பா இருக்காது. இன்னொரு ஸ்டேஜ் போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்க அம்மா வீட்டுல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, எங்க அப்பா என்னை எப்படி பாத்துக்கிட்டாரு தெரியுமா. நம்ம எவ்வளோ ஒரு ரிச்சான வீட்டில் இருந்தாலும், ரிச் இன் த சென்ஸ் மணி மட்டும் சொல்லலை, கேர் லவ் சொல்கிறேன், எவ்வளோ இருந்தாலுமே புதுசாக ஒரு 25 வருஷம் கழிச்சு ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்கே கிடைக்கிற அன்பு நம்மளுக்கு கம்மியாக தான் தெரியும். அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த ஒரு வருட காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அது போதாதுன்னு அவங்க பாருங்க இந்த போட்டோஷூட் போட்டாங்க, இது வாங்கி கொடுத்தாங்க, அந்த கம்பாரிசன் இன்னும் சேர்ந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும். முதலே சொன்ன மாதிரி, என் ஹஸ்பண்ட் தானே நான் விட்டு கொடுக்குறேன், என் ஒய்ஃப் தானே நான் விட்டு கொடுக்குறேன்ற விட்டு கொடுக்கும் தன்மை ரெண்டு பேருக்குமே வரணும். ஏன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப குறுகிய காலம், நம்ம அதிகபட்சம் ஒரு 100 வருஷம் வாழ்ந்துருவோமான்னு கேட்டா அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். அப்படியே 100 வருஷம் நான் வாழ்ந்தா கூட ஒரு 50-60 வருஷம் தான் நான் ஹெல்த்தியா இருப்பேன், அதுக்கடுத்து ஒருத்தவங்க டிபெண்டா இருக்கிறேன். ஸோ அந்த வாழ்நாள் காலத்துல நான் எவ்வளவு ஆரோக்கியமா, எவ்வளவு அன்பா, எவ்வளவு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட இருக்கிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: இப்போ இன்னொன்று, இந்த கல்யாணம் ஆன பிறகு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அதுக்கு ஒரு தவறான முடிவெடுக்கிறது அல்லது விவாகரத்துக்கு மாறி முடிவெடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு முடிவுக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி போகாமல் சமரசமாக போகிறதுக்கு அல்லது ஆலோசனை யார்ட்டே கேட்கறதுக்கு, ஏன்னா பெரியவங்கள்லாம் இருப்பாங்க இல்லை, அந்த இதுக்கெல்லாம் கூட இப்போ ஒரு தயக்கம் இருக்குது வந்து ஷேர் பண்ணி, அதாவது ஷேர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க, மனசில் உள்ளதை ஷேர் பண்ணி நமக்கு எனக்கு சின்ன இந்த பிரச்சனை இருக்குது, இதை எப்படி சால்வ் பண்ணலாம், இதை யார்ட்டே சொல்லுவோம், ஒரு அம்மாட்ட சொல்லலாம், ஒரு அக்காட்ட சொல்லலாம், அதுக்கெல்லாம் கூட யோசனையா இருக்குது. வேறு வேறு விதமான முடிவுகளுக்கு போறாங்க, இதுலலாம் என்ன முடிவு எடுக்கணும் இளம் தம்பதிக்கு உங்களுடைய ஆலோசனைனா என்ன
0: இதுல
1: சொல்றீங்க?
0: முக்கியமா ரொம்ப பேசிக்கா ஒரு விஷயம் சொல்லணும், ஏன் இதுக்கு காரணம் இப்படி ஒரு நடக்குதுன்றது நம்ம ஏன் முக்கிய காரணம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கூட்டு குடும்பம் அப்படின்றதே இல்லை. கண்டிப்பா இப்ப இல்லவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 100 இளம் தம்பதியினருக்குன்னா அந்த ஒருத்தவங்க கூட்டு குடும்பம் இருக்குன்றதே பெரிய விஷயம். எல்லாரும் தனி குடும்பம், பேரண்ட்ஸே என்ன சொல்லிடுறாங்க, அது ரெண்டு தெரு தள்ளியாத நீ போயிடுமா, உன் குடும்பத்தை நீ பாத்துக்கோ, என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், நான் வந்து உன் கூட வந்து சண்டை மாட்டி வம்பிழுக்க விரும்பலன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லாம அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்காவது அவங்க அம்மா அப்பா கூட யாது இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு சண்டை அப்படின்னு வரும்போது, இப்போ ஒரு ரூம்ல சண்டை போடுறாங்கன்னா வெளில சத்த கேட்கணும்னு ஒரு பயம் இருக்கும், ஐயோ என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்ட்டு. அதே நீங்க தனி குடத்துல இருந்தீங்கன்னா என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், அடிச்சுக்கலாம், கோச்சின் போயிடலாம், பேசாம இருக்கலாம், சமைக்காம இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், அது உங்களுக்கு கேட்க யாருமே கிடையாது. ஸோ இதுக்கு முதல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளாவது ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்து அந்த குடும்பத்தோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, போத் ஹஸ்பண்ட் சைடும் ஒய்ஃப் சைடு ரெண்டு சைடுமே சொல்லு, அது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயமா இருக்கு. அடுத்தது பாத்துக்கிட்டீங்கன்னா பொறாமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம். பொறாமைன்றது எப்படி அப்படின்னா, காசு பணம் அந்த மாதிரி இல்லாம இப்ப இருக்கிற மீடியாவோட தாக்கத்துல அவங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களா, நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே பிரச்சனை பண்றது. ஒரு பூ வாங்கி கொடுக்கலன்னு கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன், ஹஸ்பண்ட் பூ வாங்கி கொடுக்கலன்னு அந்த ஒய்ஃப் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அந்த சைக்காலஜிஸ்ட் போகும்போது கேட்கும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த இன்ஃபுளுயன்ஸ் என்னன்னா, என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுப்பாங்க, உங்க ஹஸ்பண்ட் வாங்கி கொடுக்கல, போன்ல பேசும் போதும் அவங்க அந்த ஸ்டேட்டஸ் போடுறத பாத்துட்டும் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் எவ்வளவு கேரிங்கா இருக்கிறாங்க, என் ஹஸ்பண்ட் கேரிங்கா இல்ல, பூ வாங்கி கொடுக்கலன்றத ஒரு கேரிங் இல்ல, பேசிக்கான விஷயம் தான், அதுல டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்றது. சோ மத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது, அவங்க நம்மளை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க, நம்மளுக்கு மத்தவங்களுக்கு கிடைக்காத விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு கிடைச்சிருக்கும், ஆனா நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் நம்ம என்ன நினைப்போம், எனக்கு இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு கிடைக்காததை பத்தி தான் பேசுவோம். சோ அந்த பொறாமை அப்படின்ற ஒரு விஷயங்கள் ஒண்ணு, போன்ல லாக் பண்ணி வைக்கும் போது அதை லாக் எடுக்க முடியல பார்க்க முடியல அப்படின் போது அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பை வைப்போம். யார் மூலமாவது அந்த ஸ்பை வந்து வெளியில பெரிய ஆளுங்களா இல்லாம அவங்க அம்மா மூலமாவோ இல்ல சொந்தக்காரங்க மூலமாவோ இவர் எங்க போறாரு என்ன பண்றாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லா தன்மை வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது எல்லாமே மெயினா நம்மளுக்கு போனோம் அப்படின்னா கூட்டு குடும்பம் உட்கார்ந்து பேசுற அந்த கம்யூனிகேஷன் டைமிங், பர்சனல் டைமிங், டைமிங்ன்றதுனா ஃபேஸ் டு ஃபேஸ் உங்க முகத்தை நான் பார்த்து என் முகத்தை நீங்க பார்த்து டெய்லி பேசும்போது கண்டிப்பா அந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது குறையும், அடுத்தடுத்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படின்றது வந்து குறைஞ்சிடும். ஏன்னா கல்யாணம் எவ்வளவு ஈஸியா பண்றாங்களோ அவ்வளவு ஈஸியா டைவர்ஸ் வாங்குறாங்க. இப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா இளம் தம்பதி நேர் தான், ஏன்னா அவங்களுக்கு ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை ஆயிடுச்சுன்னா குழந்தைக்காக அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வோம் அப்படின்னு போயிடுறாங்க. குழந்தை பேருன்றது கொஞ்சம் தள்ளி போடும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க, ஒரு சின்ன சண்டையை பெருசாக்கி டைவர்ஸ் வரைக்கும் போய் நிக்கிறாங்க. கவுன்சிலிங் அமைச்சாலும் கவுன்சிலருக்கே கவுன்சிலிங் கொடுத்துட்டு வந்து அந்த அளவு எல்லாமே வந்து இப்ப கருத்து வேறுபாடு, எனக்கு பிடிக்கல கட்டன் ரைட்டா சொல்ல, எனக்கு பிடிக்கல நான் வாழ மாட்டேன் என்னால முடியாது, அவ்வளவுதான் சிம்பிளா முடிச்சிடறாங்க. ரீசெண்டா ஒரு இதுல நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது கூட நான் அவர் கோவத்துல டைவர்ஸ் பண்ணிட்டேன், ஆனா இப்ப எனக்கு அவர் கூட வாழணும்னு ஆசையா இருக்கு, என் ஈகோ என்ன தடுக்குது. ஓப்பனாவே சொல்றாங்க, நான் கோவத்துல டைவர்ஸ் பண்ண இப்ப நான் போக மாட்டேன், எனக்கு ஆசைதான் ஆனா நான் போக மாட்டேன், ஏன்னா என் ஈகோ என்ன தடுக்குது. நான் விட்டுட்டு கேட்டா என் ஹஸ்பண்ட் கண்டிப்பா வந்து

0: கூட வாழ்வாரு. பட் எனக்கு விருப்பம் இல்லை, நான் இப்படி தனியா இருந்துடுறேன் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம இருக்கும் போது நம்மளால இந்த கருத்து வேறுபாடுகளை தடுக்க முடியும்.
1: நிச்சயமா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒரு அனுபவம். ஒரு வயதானவங்க வந்து அவங்க திருமணம் ஆன புதுசுல வந்து பிடிக்காம டைவர்ஸ் பண்ணிடலாம்னு பல தடவை யோசிச்சிருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு சூழல், இப்ப வந்து பெரியவங்களுக்கு பயந்தோ இல்ல குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஆயிடுங்கிற பயந்தோ இப்படியே இல்லை. ஆனா அதுக்கு பிறகு வந்து இப்படி ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சது, நான் செஞ்ச பாக்கியம் அப்படின்னு பேசுற அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. எதனால் நான் இதை சொல்றேன்னா, ஆரம்பத்தில் புரிதல் இருக்காது. ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை சூழல் வேற மாதிரி இருந்திருக்கும், அவருக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். ரெண்டாவது வந்து அவரும் ஒரு இவங்களை பற்றின புரிதல் இல்லாமல் இருப்பாரு. ஆனால் நாளாக நாளாக ஒருத்தவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யமான ஒரு தம்பதியாக மாறிடுவாங்க. அதனால வந்து ஆரம்பத்தில் பிரச்சனைன்னா உடனே வேறு தவறான முடிவுக்கு போகாமல் ஆலோசனை அட்வைஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம போறது தான் ரொம்ப, நம்ம வந்து இளம் தம்பதியினருக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம்.
0: அதே மாதிரி பிரச்சனைகளை பேசணும். அவங்க அம்மா அப்பா சைடு அவங்களுக்கு க்ளோஸா இருப்பாங்களே, அக்கா தங்கச்சி அவங்க கிட்ட பிரச்சனைகளை பிரச்சனை சொல்றது யாருன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப யூஸ்வலா சொல்லுவாங்களே, உன் நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன்னு. சோ நம்ம பிரச்சனை சொல்றவங்க நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை பண்றவங்களா இருந்தா அவங்க கிட்ட சொல்லுங்க. நிஜமானுமே நம்மளோட வெல்விஷர்னு இருப்பாங்க இல்லையா, ஒரு உயிரினத்துக்கு வெல்விஷர்னா அது கண்டிப்பா அம்மா அப்பா தான். அவங்க திட்டினாலும் அடிச்சாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் இருக்கும். சோ அவங்க கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா அது ஈஸியா நம்மளுக்கு சால்வ் ஆகும்.
1: ஏதோ ஒரு இதுக்காக வந்து ஒரு அக்செப்ட் கொடுத்துடுறோம், ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் வந்து ஓகே பண்ணிடுறோம் அப்படின்னா அதுக்கு பிறகு அவங்களால வந்து ஏதோ ஒரு தொந்தரவு, ஒரு கட்டாயப்படுத்துறது, வேறு விதமான ஒரு தவறான வழிக்கு நம்மளை இழுத்துட்டு போறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல இது வந்து ஹஸ்பண்ட்ட சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம், ஹஸ்பண்ட இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாருன்னா மனைவி கிட்ட இதை சொல்லணுமா, அவங்க நம்மளை, இதுவே ஒரு மன உளைச்சல் எல்லாம் உண்டு பண்ணிடுது. இந்த மாதிரி விஷயத்துல என்ன முடிவு எடுக்கணும்?
0: இதுல வந்து முதல்ல நம்ம வந்து நம்மளோட ஸ்பௌஸ் கிட்ட, பார்ட்னர் கிட்ட கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா அவங்களால மட்டும்தான் நம்மள புரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் சொல்லாம அதை மறைச்சி நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாச்சு அவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவங்களே என்ன நினைப்பாங்க, உன் மேல தப்பு இல்லாமலே நீ மறைச்ச அப்படின்னு சொல்லணும்னாலும் மனசுக்குள்ள ஒரு எண்ணங்கள் இருக்கும். சோ இப்ப எல்லாருமே ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்குறோம், இது வந்து காமன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்து அவங்க நம்மளை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய ஆரம்பித்த உடனே நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணும். அண்ட் நீங்கள் சைபர் கிரைமில் சொல்லி அதுலேருந்து தப்பிச்சுக்கிறது இன்னும் ரொம்ப நல்ல விஷயமா உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ஓப்பனாக இருக்கிறது உங்களுக்கு ஃபியூச்சரில் பிரச்சனை வராது.
1: அதாவது இப்போ கணவன் மனைவி ஆரம்பத்தில் வந்து நான் நான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொஞ்ச நாள் கழித்து நாம் அப்படிங்கிற மாதிரி மாறுற அளவுக்கு ரெண்டு பேருமே நடந்துக்கணும். அப்போ தான் வந்து அவங்களுக்குள்ளார ஒரு நெருக்கம் வரும், ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒருத்தவங்க ஒருத்தவங்க பழகும் போது தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இல்லாமல் பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பேரண்ட்ஸோடைய ரோலையும் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ இளம் தம்பதி அவங்க வந்து அந்த அளவுக்கு இன்னும் பக்குவப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கும் போது ரெண்டு பக்கமும் பேரண்ட்ஸு திருமணமான புதுசில் ஒரு அம்மா வந்து பொண்ணுக்கு என்ன சொல்லணும், அம்மா வந்து பையனுக்கு என்ன சொல்லணும்?
0: இப்ப என்ன சொல்லணும்னு நீங்க கேட்டீங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறேன். முக்காவாசி பேரண்ட்ஸ் இதெல்லாம் சொல்றாங்க, என்னன்னா நீங்க எப்படி வாழ்ந்த, அங்க போனா வேலை இட்டா செய்யாத, இது பண்ணாத, உனக்கு எல்லா மிஷினுமே நான் வாங்கி கொடுத்துறேன். இப்ப எல்லாத்துக்குமே மிஷின் வந்துருச்சு, வீடு பெருக்க, ஜாமங்கழுவ, துணி துவைக்க எல்லாமே நான் வாங்கி கொடுத்துறேன், நீயா வேலை செய்யணும், நீ தானே அந்த பொருள் எடுத்துட்டு போன அப்படின்ற விஷயங்களை சொல்லவே கூடாது. என்ன சொல்லணும் அப்படின்னா, அது உன் குடும்பம், அந்த குடும்பம் இனிமேல் உன்னோடது, நீ இனிமேல் அங்க போய் வாழ போற. சோ புதுசா போறப்ப முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி கொஞ்சமா தான் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லணும், ரொம்ப கொடுமைகள் இருக்கிறப்ப நீ கண்டிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்ப நம்ம நீங்க சொன்ன மாதிரி யாருக்குமே சமைக்க தெரியாது, எந்த வேலையுமே தெரியாம எல்லாம் படிக்கிறோம், எந்த வேலையும் கத்துக்காம அப்படியே ஒரு ஏஜ் வருது, வேலைக்கு போறோம், கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. சோ அங்க போயிட்டு தான் நம்ம ஒரு ஒரு விஷயமா கத்துக்கிறோம். கண்டிப்பா ஸ்ட்ரகிள் இருக்கும். இப்ப கையெழுத்து எழுத ஆரம்பிக்கும் போது எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணமோ அது மாதிரி வீட்டு வேலைகள் சமைக்கிறது ஸ்ட்ரகிள் இருக்கும் தான். அப்ப அந்த அம்மா அதை எப்படி மீண்டு வரணும்ன்றத சொல்லணும். முக்கியமா ஒரு வார்த்தை என்ன சொல்லலாம், எங்க அம்மா வீட்டுல நான் எப்படி இருந்தேன் அப்படின்ற வார்த்தையை சொல்லவே கூடாது. அது வந்து அந்த சைடு இருக்கிறவங்களும் எவ்வளவு ஹர்ட் பண்ணும், அப்ப நம்ம நல்லா பாத்துக்கலையா, நம்ம கொடுக்கலையா அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் அப்படின்றவங்க, இந்த பெண் நம்மளை நம்பிதான் இங்க வாழ வந்திருக்கிறாங்க, அந்த ஆணோட சப்போர்ட் மட்டும் இருக்காது. யூஸ்வலா பொண்ணு பார்க்கும் போது பாத்துக்கிட்டீங்களா, ஐ மீன் மாப்பிள்ளை வீடு பார்க்கும் போது மாப்பிள்ளை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அவங்க அம்மா அப்பா, அவங்க தங்கச்சி, அக்கா, சொந்தக்காரங்க, அந்த வீடு, வீடு இருக்கிற இடம் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஏன்னா அந்த பையனை மட்டும் நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கல, அந்த ஹோல் ஃபேமிலி ஆம்பளை நம்பி தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ எல்லாமே நல்லா இருந்தால் தான் கொடுப்போம். அதனால அந்த ஆண் அப்படின்றவர் அந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டில் வாழ வந்திருக்கா, புது இடம், புது பழக்க வழக்கம். யூஸ்வலாக மாமியார் சொல்லுவாங்க, ஐயோ எங்கள் வீட்டில் இதை இப்படி செய்ய மாட்டோம், இதை இப்படி தான் செய்வோம் அப்படி சொல்லாமல், இல்லைம்மா நம்ம வீட்டில் அந்த எங்கள் வீடுன்ற வார்த்தையே வரக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த மாமியார்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் எப்படி கிடையாதுமா அப்படி சொல்லாமல், நம்ம வீட்டில் இப்படி கிடையாதுடா, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மாமியார்ன்ற பவரை வேற விட்டு கொடுக்க

0: மாட்டாங்க, இவ்வளவு நம்ம பொண்ணு தான், நம்ம வீட்டுக்கு வாழ்ந்திருக்க பொண்ணு அப்படின்னு. சோ ஏதாவது குறை சொன்னாலும் ஹஸ்பண்ட் வந்து யார் பக்கமே நிக்க கூடாது, என்ன கேட்டா மாமியாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, சப்மியூசிவா நியூட்ரலா போயிடணும் ரெண்டு பேரும். நீங்க இன்னைக்கு சண்டை போட்டுப்பீங்க, நாளைக்கு சேர்ந்து உட்காந்து பேசுவீங்க, நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். சோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துலதான் அந்த பெண் வாழ வந்த இடத்துல ஒரு செக்யூர்டா ஃபீல் பண்ணுவா, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் கொண்டு வரும்போது ரெண்டு சைடு பேரண்ட்ஸும் இந்த மாதிரியான அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது.
1: நிச்சயமா இளம் தம்பதியினர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கவங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்குவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். நிலையத்துக்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சிகளை பங்கு கொண்ட உங்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் மிக்க நன்றி. வணக்கம் அம்மா.
0: நன்றி சார். நன்றி.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்த வாசல் இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் இளம் தம்பதியினரிடையே சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்து, புதுச்சேரி கோரிமேடு அன்னை தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவன உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் சித்ரா அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
3: நேர்களை இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின்போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று இதனை வழங்கியதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து வரும் 24 தேதி முதல் அடுத்த மாதம் 23 தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 27 தேதி வெளியிடப்படும் என்றும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் குறித்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கடும் நிபந்தனையுடன் ஜாமீன் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கரோல் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜாமீனில் விடுவிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் முன் அனுமதியின்றி இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்குள் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஜாமீன்தாரர்கள் போலியானவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதாக கடந்த 24 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதையடுத்து கடந்த 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின்போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2014 ஆண்டு முதல் நடைபெற்ற ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள் குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்ஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகள் தொடங்குகிறது. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர்

0: தெரிவிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி தீரஜ் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராம்சந்திர பவுடல் இவ்விருதை வழங்கினார். நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் ராணுவ தலைமை தளபதி திரு தீரஜ் சேத் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சிக்டெலுடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அத்துடன் நேபாள ராணுவத்தினருக்கான உபகரணங்களையும் ஜெனரல் தீரஜ் சேத் வழங்கினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்கள்

0: செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் SSB படையினரின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். ஹைதராபாத் இப்ராஹிம் பட்டினத்தில் அப்படையினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்தார். SSB படையினருக்காக இதுவரை 10,029 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தின் கட்டவுலா பகுதியில் அதிகபட்சமாக 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 87 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களால் அம்மாநிலத்தில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 994 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே பிலாஸ்பூர், காங்கிரா, மண்டி, சிம்மாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1,304 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுமார் 42,000 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பைட்டாராணி, பிராமணி மற்றும் சலண்டி ஆறுகளின் நீர்மட்டம் அபாயக்கட்டத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்ராக் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று மிக கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட 60 நாட்கள் ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட உள்ள சூழல் குறித்து தெரிவித்தார். ஈரான் சரணடைவதற்கு கெடு எதுவும் தாம் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படையினர் அந்நாட்டின் மீது தொடர்ந்து பொருளாதார ரீதியாக அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காரோலா கார்மென் மரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத், அதர்பா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபெய்ரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:00

0: 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகளைச் சேர்ந்த 272 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 130 வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை மறுநாள் வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. FM ரெயின்போவில் தொடர்வது
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீர் பையில் வரக்கூடிய கேன்சர் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சிறுநீர் பை கேன்சர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிறுநீர் பைங்கிறது பிளாடர், அதோட ஃபங்க்ஷன் என்னன்னா ஹார்ட் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி கிட்னி வந்து 24 hours நமக்கு பிளட்ல இருக்கிற அழுக்குகளை ஃபில்டர் பண்ணி யூரினா வெளியேற்றிட்டு இருக்கும். நம்ம வந்து 24 hours யூரின் போக முடியாது இல்ல, அதனால நமக்கு ஆண்டவன் வந்து நமக்கு அந்த ஒரு சிஸ்டம் டெவலப் பண்ணிருக்கார். அது என்ன சிஸ்டம்னா பிளாடர். நீர் பை அப்படிங்கிறது உற்பத்தி ஆகிற யூரின் வந்து அதுல ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் ஆகிற யூரின் தான் நமக்கு ஒரு ஒரு அளவு வந்த பிறகு நமக்கு வந்து ஒரு அர்ஜென்சி வரும், பிரெயின் வந்து யூரின் போங்க. சோ இந்த பிளாடரோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டோரேஜ் அண்ட் எவாக்குவேஷன், வெளியேற்றது. இதுதான் இந்த நீர் பையில கேன்சர் வரலாம். எப்படி எல்லா உறுப்புகளுக்கும் கேன்சர் வர்ற போது இந்த நீர் பை கேன்சர்ங்கிறது இது இப்போ வந்து அது வந்து இன்சிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு 10 வருஷம் முன்னாடி பாக்கிறதுக்கும் இப்பக்குமே வந்து அது அதிகமா ஆயிருக்கு. ஏன் அதிகமா இருக்குங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அந்த கேன்சர் எதனால வரும் அப்படின்னா முதல்ல ஆல்மோஸ்ட் எல்லா கேன்சருக்கும் நம்ம சொல்ற ஒரே இதுதான் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் வந்து ஒன் ஆஃப் த மெயின் காஸ். ரெண்டாவது பெயிண்ட் சம்பந்தமான வேலை செய்கிறவங்க, அவங்க எல்லாருக்கும் வரும்ல, அதில் வந்து ரிஸ்க் அதிகம். இது இல்லாமல் நம்ம யூரினரி பழக்க வழக்கங்கள், அதாவது சில யூரின் ரொம்ப நேரம் அடக்கி போகாமல் இருக்கிறது, இல்லை யூரின் பையில் கல் வந்து அதை ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறது, சில வியாதி ஈஜிப்டிலெல்லாம் வந்து இந்த நீர்ப்பை கேன்சருக்கு வந்து ஒரு கிருமி ஒரு புழு, நம்ம எப்படி வந்து குடல் புழுன்னு சொல்கிறோமோ அது மாதிரி பிளாடர்லேயும் ஒரு புழு இருக்கும். அந்த புழுனாலையும் இந்த கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம ஊரில் அது பரவலாக இல்லை, பட் அந்த வகையான கேன்சரும் இருக்குது. இன்னொரு வகையான கேன்சர் எப்படி அந்த நீர் பையில நம்ம வந்து நிறைய அந்த வலி மாத்திரைகள் சாப்பிடும் போது அந்த வலி மாத்திரைகளோட மெட்டபலைட்ஸ் ஃபில்டர் ஆகும் போது அது இரிட்டேட் பண்ணி அதுலயுமே சில சமயம் பிளாடர் கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பிளாடர் கேன்சர் வந்து கியூரபிள் தான், பட் அதுக்கான அறிகுறிகள் என்னங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான அறிகுறிகள் வந்து எப்போதுமே யூரின்ல 50 வயசுக்கு மேற்பட்டவங்க யூரின்ல பிளட் வருதுன்னா கண்டிப்பா அதுல வந்து 50% அது கேன்சரா இருக்கிறதுக்குரிய அறிகுறி இருக்கு. ரெண்டாவது யூரினரி சிம்டம்ஸ் அப்படின்னா நம்ம அடிக்கடி யூரின் போறது, யூரின் வந்தா போகாம அடைச்சிட்டு இருக்கிறது, இது பல காரணங்கள். அதுக்கு 2-3 சாதாரண வியாதி கூட இருக்கலாம், பட் அது கேன்சருக்கு இருக்கும் போதும் அதுக்கான அறிகுறிகள் இருக்கிறது. யூரின் இடத்துல பெயின், அது வந்து பரவும் போது சுத்தி இருக்கிற நரம்புக்கெல்லாம் பரவும் போது அதிகபட்சமான பெயின் இருக்கும். இதுக்கான டெஸ்ட் வந்து மூலமா இதை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். எப்படி கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து யூரின் போற பாதையில ஒரு எண்டோஸ்கோபிக்கலா ஒரு டியூப், வாயில எப்படி எண்டோஸ்கோபி போடுறோமோ அதே மாதிரி யூரின் போற பாதையில ஒரு டியூப் போட்டு அந்த சதையை எடுத்து பரிசோதனை பண்ணி அது சாதாரண வளர்ச்சி தானா இல்ல கேன்சரா அப்படிங்கறத செக் பண்ணுவோம். அது கேன்சரா இருக்கும் பட்சத்துல அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கலாம். இப்ப நீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட்ங்கிறது எப்படி மாறுபடும்னா முதல்ல உங்களுக்கு வந்து நம்ம அது சாதாரண கட்டி வளர்ச்சி சின்னதா இருக்கு அதிகமா பரவலனா அதை நம்ம எண்டோஸ்கோபிக்கலாம், அதை சிறுநீர் குழாய் வழியாவே அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நார்மலா விட்டுலாம் ஃபாலோ அப் பண்ணலாம். தொடர்ந்து 5 வருஷம் எந்த கேன்சர்னாலும் 5 வருஷம் நம்ம ஃபாலோ அப் பண்ணலாம். அது பரவி இருக்கு அப்படின்னா அதுக்கான அந்த நீர் பையே தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அந்த நீர் பை எடுத்துட்டு அதற்கு பதிலாக நம்ம குடல்லேருந்தே ஒரு நீர் பை மாதிரி செஞ்சு வைக்கலாம். அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டு. இல்லை குடல் எடுத்து, இப்போ எப்படி நிறைய பேருக்கு வந்து அந்த ஆசனவாய் கேன்சர் வந்தவங்கலாம் குடல் வழியாக வெளியில் மோஷன் போகிற மாதிரி வைக்கிறாங்களோ கோலாஸ்டமின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இதில் இலியாஸ்டமி இலியல் கான்டியூட் நாங்கள் சொல்லுவோம், அதில் வந்து யூரின் வர மாதிரி யூரின் பை வெளியே வர மாதிரி வச்சுக்கலாம். இல்லை கான்டினன்ட் டைவர்ஷன் சொல்லிட்டு நம்ம டியூப் போட்டு நம்மளே எடுக்கிற மாதிரி கூட வெளியில் ஒரு குடல் வச்சு அது வழியாக

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லா நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 7:41:42. நேர்களே வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி எப்பவுமே ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கும் இல்லையா? சோ இன்னைக்கான எஃபி கேள்வி உங்களுக்கு என்ன அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம வந்து பேஸ்புக்ல போஸ்ட் பண்ணியாச்சு. இருந்தாலும் உங்களுக்காக நான் மீண்டும் ஞாபகப்படுத்துறேன். என்ன அப்படின்னா, 2026 உடாரா சக்தி விமான படை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? 2026 உடாரா சக்தி விமான படை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில நீங்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ்ல இருக்கக்கூடிய வணக்கம் மக்களே போஸ்டர்ல கமெண்ட்ஸ்ல உங்களோட பதில நீங்க சொல்லலாம். சோ நிகழ்ச்சியோட நிறைவில் நம்ம இதற்கான பதில் என்ன, யார் யாரெல்லாம் சரியா சொன்னீங்க அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நிகழ்ச்சியில் உங்களுக்காக 7 அறிவு படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாட்டு கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

7:54 ஐந்து நொடிகள் ஆயாச்சு. இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில இருக்கும். அதாவது இப்ப நான் கேட்ட கேள்விக்கான விடை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் என்ன அப்படின்னா, 2026 ஆண்டின் உதாரா சக்தி

சக்தி விமானப்படை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில் இந்தியா மற்றும் மலேசியா ஆகிய இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது. 2026 உதாரா சக்தி விமானப்படை பயிற்சி இந்தியா மற்றும் மலேசியா ஆகிய இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது. இந்த பயிற்சி மலேசியாவில் இருக்கக்கூடிய சுபாங் விமானப்படை தளத்தில் நடைபெற்றது. இந்த பயிற்சியில இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள் முதன் முறையாக பங்கேற்றது அப்படிங்கிறதும் ஒரு கூடுதல் தகவல். சரி, இன்னைக்கு இந்த பதிலை யார் யாரெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்லேருந்தும், சென்னையிலிருந்து அந்தோனிராஜ், புதுச்சேரி கோவிந்தன்பேட்டையிலிருந்து வீரமணி பாலன், அன்புராணி சென்னையிலிருந்தும், லியோ ஆண்ட்ரூஸ் ஜெயசீலி கடலூர்லேருந்தும், திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, சுகன்யா பரத் சென்னையிலிருந்தும், குத்தாலம் தேரடியிலிருந்து தில்லை வில்லாளன், கெடார் அன்பு, மதுரை சண்முக சுந்தரம், நெம்மேலியிலிருந்து நந்தகுமார், அரியலூர் வீரதுரை, ராஜபாளையம் பிரபு வீரா, ஆரூர் ஜான் ஹாஜா நஜிமுதீன், பெரியவளையம்லிருந்து ரவிச்சந்திரன் சாந்தி, எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், தஞ்சை கச்சமங்கலம்லிருந்து ராஜேஷ், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா, காரைக்கால் சேப்பு விஜயராகவன், புலுவப்பாளையம்லிருந்து ஆனந்த முருகன். இவங்க எல்லாருமே வந்து நமக்கு சரியான பதில் கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களோட வரக்கூடிய இந்த பாடலோட இன்றைய வணக்கம் மக்களே நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

டே மச்சான், என்னடா பொண்ணு அவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். பாரதிய ஜனதா கட்சியில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தேசிய நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முன்னதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தேசிய அளவிலான கட்சியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை புதுடெல்லியில் நேற்று அறிவித்தார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, திரு ராம் மாதவ், திரு ரேகா வர்மா உட்பட 13 பேர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கட்சியின் தேசிய பொருளாளராகவும், திரு பி எல் சந்தோஷ் கட்சியின் தேசிய அமைப்பு செயலாளராகவும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திரு வினோத் தாவ்டே, திரு சுனில் பன்சால், திரு ஸ்மிருதி இராணி உட்பட 8 பேர் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு வெங்கடேசன் உட்பட 16 பேர் கட்சியின் தேசிய செயலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். பிஜேபி இளைஞரணி தலைவராக டாக்டர் ஹேமந்த் ஜோஷி, மகளிர் அணி தலைவராக திருமதி ரூப் குமார் சௌத்ரி, விவசாயிகள் அணி தலைவராக திரு பஞ்சலால் குர்ஜார் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா உட்பட உலகெங்கிலும் இந்தியா குறித்த உலக நாடுகளின் பார்வை இந்தியாவிற்கு சாதகமாகவே அமைந்திருப்பதாக வாஷிங்டனில் உள்ள பியூ ஆராய்ச்சி மையத்தின் உலக அளவிலான ஆய்வில் தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இலங்கையில் 79% மக்களும், கென்யாவில் 71% மற்றும் ஜெர்மனியில் 63% மக்களும் இந்தியா குறித்த அனுகூலமான பார்வையை வெளிப்படுத்தியுள்ளனர். நாட்டில் 15 வயதிற்கு மேற்பட்டோர்களுக்கான வேலைவாய்ப்பின்மை விகிதம் கடந்த ஜூலை மாதத்தில் 5.1% குறைந்துள்ளது. இது அதற்கு முந்தைய மாதத்தில் 5.5% இருந்தது. கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை 4.5% குறைந்துள்ள நிலையில், நகர்ப்புறங்களில் இது 6.7% சற்றே அதிகரித்திருப்பதாக மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகாஷ் ஜோஷி நேற்று புதுடெல்லியில் உயர்கல்வித்துறை செயலர் மற்றும் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, அனைவருக்கும் அழகான காலை வணக்கம். உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:03:20 ஆகுது. நிகழ்ச்சியில இந்த பக்கம் நான் ஆர்ஜே ஜீவிதா, அந்த பக்கம் ஆர்ஜே சீனு இருக்காங்க. எந்த ஸ்பாட்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: ஓகே, நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த ஏரியா ஜொலிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. எந்த ஏரியா அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம் சீனு.
4: காலையில எழுந்திருச்ச உடனே வர்ற அந்த பிரேசிலிக்கு போட்டுட்டு மூட 100 வோல்ட் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு மாத்த வந்தாச்சு. உங்க புதுச்சேரியோட நம்பர் 1 பை பார்ட்னர் பாடல்களை உங்க மனசை லேசாக்குறோம். உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரேட் 102

0: குழப்பம் ரெயின்போ மக்களே, நான்கு சுவருக்குள்ளார உட்கார்ந்து பேசுறேன். ரேடியோ செயல உடச்சும் புதுவையோட வீதி வீதியா போயும் மக்களோட கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பையும் அசல் எனர்ஜியையும் லைவ்ல அளித்தர உங்களுடைய ஃபேவரட் ஷோ இது நம்ம புதுவை. நிகழ்ச்சிக்காக ஸ்டுடியோ வந்துட்டு வெளியே வந்து கையில மைக்கோட உங்க ஏரியாவுக்கே ஓடி வந்து நின்று இருக்கேன். நான் உங்கள் அன்புக்குரிய அஜய் டீனு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மக்களே எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம புதுவை லைவ் வண்டி வந்து ஜெட்டா லேண்ட் ஆகியிருக்கிற இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா சுதாகர் நகர். அழகான வீடுகள், பசுமையான தெருக்கன்னு ஒரு பக்கம் அமைதி இருந்தாலும் காலையிலே பேப்பரும் காஃபியுமா உட்காந்துருக்கிற பெரியவங்க அப்பா சிக்கன் பாக்ஸ் மறந்துட்டேன்னு அவசர அவசரமா ஆபீஸ்க்கு பறக்கிற சாம்பியன்கள் ஸ்கூல் பஸ்ஸுக்கு ஓடுற குட்டீஸ் பண்ணி சுதாகர் நகர்ல இப்ப காலை நேர கலட்டாவது சும்மா தூள் பறந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த சுதாகர் நகர் மக்களோட ஸ்பாட் எனர்ஜி எப்படி இருக்குன்னு அவங்க கிட்டதான் நாம கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். ரெடியா இருங்க சுதாகர் நகர் மக்களே. உங்க ஆஜோட மைக் இப்ப உங்க கைக்கு வரப்போகுது. சரி ஓகே, இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா புதுச்சேரியோட இந்திரா காந்தி சிலைக்கு அருகில் இருக்கிற அந்த பகுதியோட சூழ்ந்து இருக்கிற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதை பூமியான்பேட்டை உள்பகமா வந்தாங்க. இந்த சுதாகர் நகர் அமைஞ்சிருக்கு. இப்ப இங்க இருக்கிறவங்க நம்ம பேச போறோம். ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: நான் பேரு பழனி.
0: என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் வெல்டிங் ஷாப் இருக்கிறேன். வெல்டிங் வேலை செஞ்சுன்னு இருக்கிறேன்.
0: வேலையில எப்படி போயிட்டு இருக்கு?
1: வேலையெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு.
0: நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க பாண்டிச்சேரியில எத்தனை வருஷமா இருக்கிறீங்க?
1: பாண்டிச்சேரியில வந்து 25 வருஷமா இருக்கிறேன்.
0: 25 வருஷமா நீங்க பூர்வீகம் இருந்தா?
1: ஆமா, இப்ப புதிய விட்டு தமிழ்நாட்டுல வந்து ஆசூர்ன்ற கிராமத்துல பிறந்தோம். ஏம்பலத்துலதான் வந்து எல்லா ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிச்சேன். முடிச்சுட்டு நான் பாண்டிச்சேரியிலதான் பண்றேன்.
0: இந்த ஏரியா சுதாகர் நகர் நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா?
1: ஆமா,
0: இந்த ஏரியா எப்படி இருக்கு? என்ன மாதிரியான வைப்ரேஷன் இருக்கு உங்களுக்கு?
1: ஏரியா வந்து முதல்ல எல்லாம் வந்து ரோடு எல்லாம் இப்ப ரோடு எல்லாம் போட்டு சிமெண்ட் ரோடா போட்டு எல்லாம் நல்லா சௌரியமா இருக்குது. போக்குவரத்து இடத்துல இல்லாம இருக்குது. அதே சமயத்துல வந்து லைட் வசதிகள் இன்னும் வந்து சரியா அமையல. அதெல்லாம் பண்ணாங்க, இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மற்றபடி நல்லா காத்தோட்டமாவும் நல்லா சுதந்திரமா இருக்கிற மாதிரி இருக்கு.
0: நீங்க இந்த ஏரியாவில எத்தனை வருஷமா இருக்கிறீங்க?
1: ஏன்னா இந்த ஏரியாவில வந்து 20 வருஷமா
0: இருக்கிறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து பாண்டிச்சேரி வந்தாங்க.
1: ஆமா,
0: நீங்க இப்ப வந்து புதுச்சேரி எப்படி இருந்தது? இப்ப நீங்க பாக்குறப்ப பாண்டிச்சேரி எப்படி இருக்கு?
1: புதுசா வந்த பாண்டிச்சேரியில வந்து விலைவாசி எல்லாம் கம்மியா இருந்தது. மற்றபடியா வந்து அணுகு அரசியல்வாதி எல்லாம் அணுகுமுறை எல்லாம் நல்லா இருந்தது. படிப்பு வசதி எல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஸ்கூல்ல எல்லா சௌரியமும் பண்ணி கொடுத்தாங்க. பாட புத்தகத்துல இருந்து சாப்பாட்டுல இருந்து எல்லாமே சௌரியம் பண்ணாங்க. இப்பயே வந்து அது மாதிரி சித்தி வந்து இருக்கிறாங்க. ஆனா வந்து நல்லபடியா இருந்து சொத்த பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க. அதுல வந்து இப்ப பழசை விட வந்து இப்ப புதிய வந்து தொழில்துறையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றம். தொழில்துறைக்கு பஞ்சாலாக இருக்குது.
0: சரி ஓகே, உங்க வேலை வந்து எப்படி போயிட்டு இருக்குது?
1: எனக்கு வேலை வந்து நல்லா போய்க்கிட்டு இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை.
0: நீங்க என்ன மாதிரியான வேலையில நீங்க செய்வீங்க?
1: நான் வந்து பெண்டிங் வேலையெல்லாம் வந்து சில்லற வேலை தான் செஞ்சுன்னு இருக்கிறேன். பெரிய வேலை தான் செய்ய முடியாது. நமக்கு வசதிப்பட்டு அதனால வந்து வெயிட்டான வேலையெல்லாம் செய்ய முடியாது. லைட்டான வேலை தான் செஞ்சுன்னு இருக்கிறேன். லைட்டான வேலை ரெகுலராக கட்சின்னு இருக்குது. அதெல்லாம் அப்படியே லைட் போய்கிட்டு இருக்குது.
0: வெல்டிங் இந்த ஒர்க்ஷாப் பாத்தீங்களா?
1: ஆமா,
0: நீங்க வந்து எங்க வச்சிருக்கீங்க வெல்டிங் ஒர்க்ஷாப்?
1: குமரகுருமலத்துலதான்.
0: குமரகுருமலம் அந்த ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு வேலை செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான இடம் இல்லைங்களா?
1: ஆமா
0: இல்ல.
1: ஆமா,
0: எதனால அந்த ஏரியா அவ்வளவு ஃபேமஸா இருக்கு இரும்பு வேலை செய்யறதுக்கு?
1: அந்த ஏரியாவில் வேலை செய்யறது வந்து நமக்குன்னு ஒரு 4 கஸ்டமர் இருக்காங்க.
0: இல்ல இல்ல, அந்த ஏரியாவில ஏன் அவ்வளவு கடைகள், ஏன் அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட கடைகள் ஏன் இருக்குன்னு கேட்கறேன்.
1: நிறைய இருக்குதாங்க. தொழில்துறையில வந்து அந்த குமரகுரு பல்லனோட வந்து ரொம்ப ஃபேமஸ் தான். எல்லாருமே நிறைய பேர் ஒர்க்ஷாப் வச்சிருக்கிறாங்க. நல்லா வேலை செய்யறாங்க. எல்லா ஒர்க்கும் செய்யறாங்க.
0: அதாவது ஆமா, வெல்டிங் வேலைனாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த குமரகுரு
1: பல்லன் தான் அதிக வேலை.
0: எல்லாரும் அங்க வந்துருவாங்க.
1: ஆமா, எல்லாரும் அங்க வந்துருவாங்க. அதெல்லாம் வந்து தொழில்துறைக்கு வந்து ஒன்னும் பஞ்சம் இல்லை. நல்லபடியா போயிட்டு இருக்குது. எவ்வளவு வருஷம் இருந்தாலும் எல்லாருக்கும் வேலை நடக்குது. எல்லாருக்கும் நல்ல வருமானம் வருது. எல்லாரும் நல்லா மூவ் ஆன் பண்றாங்க. தொழில நல்லா அபிவிருத்தி பண்றாங்க. அதெல்லாம் மக்கள் தேடி வந்து
0: தேடி வராங்க. இரும்பு சம்பந்தப்பட்ட வேலைக்கு வந்து
1: ஆமா, இரும்பு சம்பந்தப்பட்டது இல்ல சில்வர் பிராச எல்லாம் எல்லா வேலைக்குமே தெரியும் வராங்க. எல்லாத்தையுமே நல்லா சிறப்பா நாங்க செஞ்சு கொடுத்துட்டு வருகிறோம்.
0: ஆமா, உங்க வேலை எல்லாம் எப்படி போட்டுருக்கு?
1: எனக்கு வேலை நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் வந்து சிறுத வேலை தான். சிறுத வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. பெரிய வேலைனாக்கா

0: பிரசாத வச்சு செஞ்சிருவாங்க. சில்லற வேலைனாக்கா நாங்க சைட்லயே போயிட்டு வேலை செஞ்சு கொடுத்து, அதுல மக்கள் வந்து நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க. அது மாதிரி சில்லற வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லை, அதனால நீங்க வயசானவரா இருந்தாலும் நல்லா நிறுத்தி நிதானமா நல்லா செஞ்சு தரீங்க. அதனால நீங்க வந்து இந்த ஒரு இடம் வந்தீங்கன்னா அது தெருவு பூரா வேலை செய்யலான்ற மாதிரி தொழில் வந்து நல்லா போய்கிட்டே இருக்குது. பொதுமக்கள் கிடைக்குது, அதெல்லாம் தொழில் நல்லபடியா போய்கிட்டே இருக்குது. என்ன விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, சம்பாதிச்சாக எவ்வளவு சம்பாதிச்சாலும் வந்து குடும்பத்தை மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கு.
1: சரி ஓகே, எஃப்எம் ரெயின்போல பேசிட்டு இருக்கீங்க காலையில, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு அனுபவம்?
0: இது வந்து புது அனுபவமா இருக்குது எனக்கு. ரொம்ப இப்ப என்னுடைய குரல் வந்து உலகங்கும் கேட்கற அளவுக்கு வந்து வாய்ஸ்னாக்கா சரி, தொலைக்காட்சி வானொலி நிலையத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அதுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணத்துல.
1: ஓகே சூப்பர், நன்றி
0: நன்றி நன்றி.
1: இன்னைக்கு நம்ம சுதாகர் நகர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுவை நிகழ்ச்சி போயிட்டு இருக்கோம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாகமா பேச காத்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து இசையோடு இணைந்திருங்கள் விதேசம் ரெயின்போ புதுவை 102.8.
2: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: FM ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:31 ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய சுதாகர் நகர் இந்த ஏரியால தான் போயிட்டு இருக்கு. ஆர்ஜி சீனு அங்க இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சீனு,
4: வண்டிக்கு பெட்ரோல் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நம்ம மனசுக்கு. அள்ளித்தரதான் எந்த நேரமும் இயங்குது. உங்க 102.8 FM ரெயின்போ மக்களையும் ஏசி ரூம் குள்ளார உட்காந்து பேசுற பேச்செல்லாம் செட் ஆகாது. எனக்கு புதுச்சேரியோட அசல் மனிதர்ல அவங்க இருக்கிற இடத்துக்கு போய் பிடிக்கிறது தான் இந்த ஷோ நம்ம புதுவை. உங்க அன்பிற்குரிய ஆட்சி சீனு நான் இப்ப நின்றுட்டு சுதாகர் ஏரியாவோட ஒரு பகுதியா, அதாவது சுடசுட டீயை குடிச்சுக்கிட்டே உலக அரசியல அலசுற நம்ம சீனியர் சாம்பியன்கள் இன்னொரு பக்கம் ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு ஸ்கூட்டியில ஆபீஸ்க்கு பறக்கிற நம்ம சூப்பர் உமன் இல்லத்தரசிகள் இந்த இடமே இப்ப செம்ம மாசா வைபா இருந்துட்டு இருக்கோம். அவங்க கிட்ட பேசி இன்னைக்கு சுதாகர் மகர் மக்களோட காலை நேர வைப் எப்படி இருக்குன்றதுதான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இப்ப ஒரு லேடி ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுறது கேட்க வைக்கிட்டு இருக்காங்க. நம்ம அவங்க கிட்ட பேசணும். ஹலோ,
5: வணக்கம்.
4: வணக்கம், உங்க பேர்?
5: என் பேர் காயத்ரி.
4: ஓகே காயத்ரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
5: நான் வீட்டுலதான் இருக்கேன்.
4: வீட்டுலதான் இருக்கீங்க, சரி ஓகே. காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதாகர் வந்து செம்ம சுறுசுறுப்பா இறங்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷன் மார்னிங் சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த செம்ம ஹெல்த் சிஸ்டம் டச் பாக்ஸ் இதெல்லாம் நல்லபடியா ரெடி பண்ற விஷயம் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து எப்படி இருக்கு?
5: எப்படி இருக்குன்னா ரொம்ப பரபரப்பான வேலையா இருக்கும். காலையில ஏஞ்சமா ஒரு பொறுமையா செஞ்சமான்றது இல்ல, ஒரு நேரத்துக்குள்ள சீக்கிரம் முடிக்கணுமே, அப்புறம் பஸ் இருக்குவோம், இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும். அதனால கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அது முடிக்கிறது மனசு ஒரு அமைதி இருக்கு. அது முடிஞ்ச பிறகு அப்பா ஓகே எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸா உட்காரு.
4: நம்ம சுதாகர் நகர்ல அமைதியான அழகான குடியிருப்பு ஏரியா. இங்க வாழறதுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது?
5: பக்கத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க, எல்லாரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஒரு பிரச்சனைனாக்கா அவங்க கிட்ட போய் சொன்னாக்கா நமக்காக முதல்ல வந்து நிப்பாங்க. அதனால இங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
4: காலையில எழுந்திருச்ச உடனே சுடத்துல ஒரு கப் காஃபி குடிக்கிறது சூப்பரா இருக்கும். இல்லைன்னா நம்ம 102.8 ரெயின்போ நல்ல பாட்டுலாம் கேட்டுருக்கு. நான் வர்றப்ப நான் வந்து பார்த்து உங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெயின்போ ஓடிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வைபோட பாட்டு கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா?
5: பாட்டு கேட்கறதா சந்தோஷமா இருக்கும். ஏன்னாக்கா நான் காஃபி சாப்பிட மாட்டேன், பாட்டுதான் கேட்பேன். இல்லைனா கூட மைண்ட் ஒரு ரிலாக்ஸா இருக்கும் இல்லைங்களா, அதனால பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரெயின்போ எஃப்எம்ல கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: சொல்றத பார்த்தா நிறைய நேரம் ரெயின்போ எஃப்எம் கிட்ட செலவு பண்ணி நினைக்கிறேன்.
5: ஆமா, முக்காவாசி ரெயின்போ எஃப்எம் தான் ஓடும்.
4: அதாவது வீட்டுல சமையல் பண்றப்ப இன்னைக்கு என்ன சமையல் பண்றதுன்னு யோசிக்கிறேன். அந்த 5 நிமிஷம் யோசனை இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல பெரிய கஷ்டம்னு சொல்லுவாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
5: அந்த டென்ஷன் வந்து நைட்டே ஆரம்பிச்சிடும். ஏன்னா காலையில சமைச்சலன்னு சொல்லிட்டு நைட்டே அந்த டென்ஷன் ஆரம்பிச்சிடும். அது காலையில அப்ப யோசிக்க முடியாது இல்லைங்களா, அதனால நைட்ல இருந்தே ஓடும். 2-3 சமையல் யோசிச்சு வச்சிருவோம். காலையில ஏஞ்சி வரணும், சரி இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒண்ணு செஞ்சு முடிச்சிருவோம். அவ்வளவுதான்.
4: காலையில ஆபீஸ்க்கோ இல்ல வேலைக்கோ கிளம்புற அவசரத்துல டிஃபன் பாக்ஸ் மறந்துட்டேன், இல்ல வீட்டுல சாவி எங்க வச்சுன்னு எனக்கு தெரியல. இது மாதிரியான பரபரப்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம சுத்தியும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சுத்தியும் நடந்துகிட்டு இருக்கோம். அந்த பரபரப்பு எப்படி?
5: அது எல்லா வீட்லயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாமே கரெக்டா தான் இருக்கும், எல்லாம் தண்ணியதற்கதான் இருக்கும். ஆனா அவசரத்துல ஒண்ணுமே புரியாது, எங்க வச்சா எங்க வச்சா தேடினே இருக்கும். கடைசியில பார்த்தா நம்ம பக்கத்துலயேதான் இருக்கும், கொஞ்சம் காமெடியாவும் தான் இருக்கும். ஆனா ஓடி போய் பஸ் பிடிக்கணுமே, டைம் ஆகுமே, அந்த பரபரப்புல பக்கத்துல இருக்கிறது கூட நம்ம கண்ணுக்கு சரியா தெரியாது. அந்த மாதிரி டென்ஷன் எப்பயுமே இருக்கும் காலையில.
4: இருக்கிற ஏரியா வந்து பாத்தீங்கன்னா உடைய ஒரு 200 மீட்டர் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே கேட் இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரிக்கரை இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பார்க் எல்லாம் இருக்கு. சொல்லுங்க, இந்த பரபரப்பான இடமும் இருந்துட்டு இருக்கு, அமைதியான ஒரு இடமும் இருந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க?
5: எப்படி பாக்குறீங்கன்னா நல்லா இருக்கு. மற்றபடி எனக்கு பெருசா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சின்ன பசங்க வேடிக்கை பாக்குறதுக்கு நல்ல ஒரு ட்ரெயின் ஓடுவேன், குழந்தைங்க ஓடு போய் உடனே பார்ப்போம், அதெல்லாம் பிடிக்கும். நமக்கு எப்படின்னா ரிலாக்ஸ் பண்றது நம்ம பக்கத்துல பார்க்குக்கு போகலாம், அந்த மாதிரி ஓகே ரொம்ப நல்ல இடம். மற்றபடி அது ரொம்ப பெருசா சொல்றதுன்னு எனக்கு தெரியல.

0: ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம வாய்ஸ் எல்லாரும் கேட்பாங்க, நாங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றோம். ரெயின்போ எஃப்எம்ல இருந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்களே, நான் எதிர்பார்த்ததே கிடையாது. சோ நம்ம வந்திருக்காங்க நினைக்கப்போ ரொம்ப சந்தோஷம் தான். இதே மாதிரி அடிக்கடி வரணும்னு ஆசைப்படுறேன்.
1: ஓகே சூப்பர் மேடம், நல்லா பேசுறீங்க.
0: நன்றி. ரெயின்போ எஃப்எம்ல இருந்து வந்து எங்க சுதாகர் நகருக்கு வந்து எங்ககிட்ட நீங்க பேசுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மறுபடி திரும்ப வந்து இதே மாதிரி பேசுங்க. நன்றி.
1: ஓகே சூப்பர் மேடம், நன்றி. இன்னைக்கு சுதாகர் நகர்ல இருந்து நமக்கு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கேன். தொடர்ந்து இசையோடு இணைந்து நிகழ்ச்சி தேசம் ரெயின்போ புதுவை 102.8.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: 8:42 ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி எங்க இருந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுச்சேரியில இருக்கக்கூடிய சுதாகர் நகர் இந்த ஏரியால இருந்து தான் போயிட்டு இருக்கு. அர்ஜெ சீனு அங்க இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் பேசுறாங்கன்னு கேக்கலாம். ஹாய் சீனு.
3: பாட்டுக்களால மனசை லேசாக்கி நாள் முழுக்க பாசிட்டிவ் எனர்ஜி கூட்டுற ஒரே பாட்னர் உங்க 102.8 எஃப்எம் ரெயின்போ. அதாவது வந்து பாத்தீங்கன்னா, ஊர் பெருமையையும் லோக்கல் மனிதர்களின் கெத்தையும் எல்லா ஊருக்கு சொல்ற இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சியோட இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் கிரவுண்டுக்கு நாம வந்திருக்கோம். உங்க ஆப்ஜெக்ஷனை தான் நான் பேசிட்டு இருக்கேன். சுகாதார நகரோட இங்க இருக்கிற பூங்கா பகுதியில தான் இப்ப நான் நின்றுருக்கேன். காலையில வாக்கிங் முடிச்சுட்டு சூடா டீ குடிச்சுக்கிட்டேன். உலக அரசியல பேசுற நம்ம சீனியர் சிட்டிசன்ஸ் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பிசினஸ்லும் எனர்ஜி நம்ம சுதாகர் நகர் கேங்கனும் இந்த இடமே இப்ப செம வைபா இருந்துகிட்டு இருக்கேன். இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எனர்ஜியையும் பாடல்கள் நாம் வந்து போறோம். இப்ப ரெடி ஆயிருங்க, நம்ம ஒருத்தர்கிட்ட பேச போறோம். ஒரு பெரியவர்கிட்ட வாக்கிங் முடிச்சுட்டு அதே ஜாலியா வந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட பேச போறோம். ஹலோ,
4: வணக்கம்.
3: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: சண்முகம்.
3: சண்முகம், சண்முகம்
4: வந்து நடேச நகர்ல இருந்து பேசுறேன்.
3: நடேச நகர்.
4: ஆமா, போயிட்டு வரும்போது வந்து வழியில வந்து நிறைய நண்பர்கள் நமக்கு பழக்கமானாங்க. அவங்கள வாக்கிங் வர்றதுதான் அவங்கிட்ட இருந்து சில நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது. அது நடக்கிறதுனால வந்து என்னதான் நம்ம வந்து உடற்பயிற்சி செஞ்சாலும் கொண்டாலும் சௌரியமா இருக்குது. நம்ம ஒரு மணி நேரம் வாக்கிங் போய் வந்தாக்கா உடம்பு வந்து ஃப்ரீயா இருக்குது. வேலை செய்யக்குள்ள நல்ல உபயோகமா இருக்குது. மற்றபடியா வந்து உடற்பயிற்சி எல்லாம் வந்து நான் அதிகமா செய்யறது இல்லை. எல்லா இதைப்பட்டதான் செய்யறது. அதுல அந்த யோகாக்கெல்லாம் நம்மளால செய்ய முடியாது. நமக்கு வயசாக முருகாச்சாட்டம் போய் திரும்ப
3: அதாவது இந்த மாதிரி வாக்கிங் பண்றது வந்து நம்ம உடற்பயிற்சின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் தினமும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து கவர் பண்ணிட்டே இருக்கிறீங்க.
4: ஆமா,
3: பார்த்துட்டே இருக்கு.
4: ஆமா,
3: சரி, ஓகே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வருஷமா இந்த மாதிரி இந்த உடற்பயிற்சி வாக்கிங்
4: வந்து ஒரு 40 வருஷமா செஞ்சது?
3: 40 வருஷமா? ஆமா, 40 வருஷமாகவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு ஏரியால இருந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவீங்க.
4: ஆமா,
3: அந்தந்த ஏரியாக்களோட வளர்ச்சி
4: அந்தந்த

0: ஏரியாவில வந்து வளர்ச்சி எல்லாம் நல்லா கண் கவரான கண்ணு கவர்ச்சியான ஒரு தோட்டங்களும் அமைச்சு நல்ல விதமா பராமரிப்பு பண்றாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப வந்து நடிகர் நகர்ல பெரிய தோட்டம் கவர்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. அதுலயே கூட நாங்க டைம் கிடைக்கும்போது அதை வாக்கிங்லாம் போக வரக்குள்ள சௌரியமா இருக்குது. அதுல ரெஸ்ட் எடுத்து கொள்ளதுக்குலாம் பார்க்கிங் வசதியெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுல அப்படி இது பண்ணும் போது வந்து ஒரு நாள் நண்பருடைய பேச்சுவார்த்தை பண்ணும் போது நமக்கு மனசுக்கு வந்து சந்தோஷமா இருக்குது. அதுல சில கவலைகள்லாம் மறந்து நல்ல ஒரு அமைப்பா இருக்குது. அந்த நடைபயிற்சி போது அந்த நடைபயிற்சி போது வந்து நமக்கு எந்த வித ஆபத்தையும் போய் சேஃப்டி நமக்கு முக்கியம் அப்படின்ற சூழ்நிலையில நான் போய் வந்துடுவேன். ஆனா ஒரு மணி நேரத்துல வந்து முருகக்கட்டை போயிட்டு நடேசி நகர் வந்துடுவேன். நான் அந்த அளவுக்கு வேகமா நடப்பேன்.
1: ஆமா வேகமா நடத்தினா இது மட்டும் இல்ல, பாண்டிச்சேரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வாக்கிங் போறதுக்கு உதாரணம் வந்து பொட்டானிக்கல் கார்டன், இந்த மாதிரி நிறைய பூங்காக்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாலும் வந்து வந்து திட்டமிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற மக்களோட அந்த சுகாதாரத்தை வந்து கேட்கணும், அவங்களோட உடல் தகுதியை வந்து நல்லா மேம்படுத்தணுன்றது நிறைய விஷயம் நம்ம பாண்டிச்சேரியில
0: பண்ணிட்டு இருக்காங்க.
1: அதுல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ஏரியாவில் இருக்கிற இந்த பூங்கா வந்து நீங்க முழுமையா பயன்படுத்திட்டு
0: இருக்கீங்க.
1: இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வேற காலையில ஒரு ரொட்டேஷன் உங்களுடைய ரொட்டேஷன் வாக்கிங் ஓகே சூப்பர். அதாவது வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு உங்க காலத்துல நீங்க பார்த்து அந்த அமைதியான பிடிச்சிருக்கும், இன்னைக்கு இருக்கிற இந்த நவீன மாடல் பிடிச்சிருக்கும், நடுவுல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப மிஸ் ஆயிடுச்சுப்பா, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க மிஸ் ஆயிடுச்சு அப்ப நீங்க பார்த்த பாண்டிச்சேரி பாக்குற
0: பாண்டிச்சேரி அப்ப பார்த்ததெல்லாம் வந்து இயற்கையான காட்சிகள், எல்லாம் வந்து இயற்கையில விளைஞ்ச மரங்கள், அதனுடைய காத்தெல்லாம் சுவாசிக்கும்போது சுத்தமான காத்து. இப்போத்தி நடைமுறைக்கு பார்க்கணும்னா வண்டி வாகனங்கள்லாம் தெரிஞ்சு போச்சு. அதுல வந்து நிறைய வந்து தூய்மை இல்லாம காத்தால சுவாசிக்க வேண்டியதா இருக்கு. அதுல வந்து நம்ம பூங்கா பக்கம் போனாதான் சுத்தமான காத்தா நம்ம அனுபவம் வருது.
1: சரி ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்துல சின்ன வச்சு வீடுதான் இருந்திருக்கும்.
0: ஆமா
1: அந்த அனுபவத்தை
0: ஆமா அத்தன் ஒவ்வொரு வீட்லயும் சின்ன சின்ன இருக்கும். நடந்து போறவங்க இலை பாறைக்குள்ள சின்ன வசதியை நல்லா பயன்படுத்துவோம். மற்றபடியே வந்து சாயங்கால டைம்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சிரிச்சு பேசி மகிழ்ச்சியாக இருப்போம். இங்க இப்ப வந்து டவுன்ல பொறுத்தவரை எல்லாம் வீடு கட்டிடுறாங்க, மழைக்கு ஒடுக்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு
1: தெரிஞ்சுக்கிறாங்க.
0: ஆமா
1: ஓகே, சூப்பராக பேசுறீங்க, நல்லா பேசுறீங்க, பேசுறதுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. என்னுடைய குரலை உலகறி செய்ய இந்த வானொலி நிலையத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கிறேன்.
1: மக்களே என்ன ஒரு பொழுது இன்னைக்கு நம்ம புதுவை நம்ம புதுச்சேரியோட சுறுசுறுப்பான சுதாகர் நகரில் நின்று அங்க காலையில தொழிலுக்காக உழைக்க கிளம்புன நம்ம வெல்டிங் பட்ட பெரியவர் மிஷன் மார்னிங் ரைஸ் சமையல முடிச்சுட்டு ஆபீஸுக்கு பறந்து நம்ம இல்ல தரசிகள் அப்புறம் வாக்கிங் வந்து செம ஃபிட்டா பேசின நம்ம சீனியர் சாம்பியன் சுதாகர் நகர் மக்களிடம் பேசின இந்த ஒரு மணி நேரம் வேற லெவல் வைப்ல பறந்துருச்சு. சுதாகர் நகர் மக்களோட அந்த இயல்பான பேச்சும் தன்னம் கபடமில்லாத சிரிப்பும் தான் நம்ம 102.8 எஃப்எம் ரெயின்போட ரியல் ஸ்டேட்டே. இன்னைக்கு ஆபீஸ் வீட்டு வேலை அவசரத்துக்கு நடுவில் நம்ம மைக் முன்னாடி வந்து ரொம்ப எதார்த்தமா பேசுனா சுதாகர் நகர் மக்கள் எல்லோருக்கும் உங்க ஆசிரியோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நாள் முடித்த இந்த பாசிட்டிவ் நிகழ்ச்சி உங்க கூட இருக்கட்டும். மீண்டும் ஒரு நம்ம புதுவை சோழ ஒரு அதிரடியான ஏரியா வந்து உங்களை அப்படியே வந்து நான் லைவ்ல மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறது உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜேயும் எப்பவும் போல நம்ம சிக்னேச்சர் வீட்டில் மெசேஜ் தான் மக்களே. காலையில சுதாகர் நகர் தெருக்களையும் புதுச்சேரி மெயின் ரோடுகளையும் டிராபிக் ஜாஸ்தியா தான் இருக்கும். அவசரத்துல வண்டியை முந்தாதீங்க, சர்வீஸ் போட்டு விவேகத்தோட நிதானமா வண்டியை ஓட்டுங்க. ஏன்னா உங்க குடும்பம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். ரெயின்போ புதுவை 102.8.
2: நன்றி சீனு.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒரு ஆள் இருந்தார், விலங்குகள் பேரில் அவருக்கு ரொம்பவும் பிரியம். அதனால் தன்னுடைய வீட்டில் ஒரு நாயை வளர்த்தார், அதே மாதிரி கழுதையையும் வளர்த்தார். அந்த கழுதை அவர் வீட்டு கொல்ல பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம், ஏதாவது பொதி சுமக்கிற வேலை இருந்ததுன்னா அதை கவனிச்சிக்கும். அந்த நாய் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். நாய்க்கு அந்த வீட்டில் ராஜ உபசாரம்தான், அதுக்கு அந்த வீட்டில் ஏகப்பட்ட மரியாதை. குளிக்கிறதுக்கு தனியாக சோப்பு, ரெண்டு வேளையும் பால், பிஸ்கட்டு, மத்தியானம் சாப்பாடு. அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரி வைத்தியம். ரொம்ப கொடுத்து வச்ச நாய். அந்த வீட்டு தலைவர் வெளியில் அப்படி நடைப்பயிற்சி போனால் கூடவே இதுவும் போகும். அவர் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்கு வந்த உடனே அந்த நாய் அவர்கிட்ட ஓடி வரும். அப்படியே எழும்பி முன்னங்கால் ரெண்டையும் அவர் தோல் மேலே போட்டுக்கும். அவர் சிரிச்சுக்கிட்டே அது தலையில் செல்லமாக தட்டுவார். அவர் ஈசி சேரில் சாஞ்சிக்கிட்டு டிவி பார்ப்பார், பேப்பர் படிப்பார். அப்போலாம் அந்த நாய் அவருடைய காலடியில் படுத்துக்கும். அப்போ கூட அவர் அது தலையை செல்லமாக தடவி கொடுப்பார். அந்த நாய் படுக்கிறதுக்குன்னே ஒரு மெத்தை. சில சமயம் அது அங்கே இருக்கிற மேஜை நாற்காலி மேலே கூட ஏறி விளையாடும், சோஃபாவில் ஏறி உட்காந்துக்கும். இவ்வளவு செல்வாக்காக வளர்ந்தது அந்த நாய். இதையெல்லாம் அந்த கழுதை பார்த்துக்கிட்டே இருக்குது கொல்ல பக்கத்துலேருந்து. பார்த்துட்டு அது யோசிக்க ஆரம்பிச்சுதான், என்ன இது, இந்த வீட்டில் நாம் தான் கழுதையாக உழைக்கிறோம், பொதி சுமக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடையாது, படுக்க கிடையாது, ஒரு நாளாவது நம்ம தலையையோ முதுகையோ தடவி கொடுத்தது கிடையாது. ஆனால் அந்த நாய் இந்த வீட்டுக்காக ஒரு துரும்பை கூட அசைச்சதில்லை. அதை போய் இந்த வீட்டில் உள்ளவங்க இப்படி தலையில் வச்சு தாங்குறாங்களே அப்படின்னு யோசிச்சு தான் அந்த கழுதை. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்குது, சரி இனிமேல் நாமளும் அந்த நாய் மாதிரியே நடந்து பார்ப்போம், அது மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம், அப்போவாவது நமக்கும் அந்த மரியாதை கிடைக்குதா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுது மனசுக்குள்ளே. உடனே அந்த திட்டத்தை செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிது. அதாவது அந்த வீட்டில் அந்த நாய் என்னென்ன செய்யுதோ அதையெல்லாம் இதுவும் செய்ய ஆரம்பிச்சுட்டுது. அந்த வீட்டு எஜமான் வந்து எங்கேயோ வெளியில் சுற்றி விட்டு ரொம்ப அசந்து போய் வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தான். உடனே இந்த கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, அவங்ககிட்ட ஓடி போச்சு. ஓடி போய் அந்த நாய் என்ன பண்ணுமோ அது மாதிரியே பண்ணிச்சு. அதாவது அந்த ஆள் தோல் மேலே தன்னுடைய முன்னங்கால் ரெண்டையும் தூக்கி போட்டுவிடுது. அந்த ஆள் பயந்து போயிட்டான், அவனுக்கு ஒன்றும் புரியல, இது ஏன் இப்படி பண்ணுதுன்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்னான். இது அவனை சுற்றி சுற்றி வருது, நாய் மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி வருது கழுதை. அவன் கிடுகிடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடினான், இதுவும் பின்னாடியே ஓடிச்சு. அங்கே போய் நாய் மாதிரியே மேஜை நாற்காலி மேலே ஏறி குதித்து விளையாட ஆரம்பிச்சுட்டுது. சோஃபாவில் ஏறி உட்காருது, மேஜையில் இருந்த சாமான்லாம் கீழே விழுந்து உடையுது. கழுதை மேஜை மேலே ஏறி குதிச்சா என்னத்துக்கு ஆகும், அந்த ஆள் பார்த்தான், சரி இந்த கழுதிக்கு என்னமோ ஆயிட்டுது அப்படின்னு முடிவு பண்ணான். ஒரு நல்ல கயிறாக பார்த்து கொண்டாந்தான், அது கால்லையும் கழுத்துலேயும் கட்டினான், தர தரன்னு இழுத்துட்டு போனான், அடித்து கொல்ல பக்கத்தில் கட்டி போட்டுட்டான். அன்ன ஆகாரம் எதுவுமே கொடுக்கல, பட்டினி போட்டுட்டான். இப்போ அந்த கழுதை யோசனை பண்ணி பார்க்குதான், என்ன இது, நம்ம எஜமானுக்கு இன்றைக்கி என்ன ஆயிட்டுது இப்படி, அந்த நாய் பழகிறது மாதிரி தானே நாமளும் பழகணும், ஆனால் இந்த மனுஷன் நாயை அடிக்கலை ஆனால் நம்மளை அடிக்கிறான், இப்படி கொண்டாந்து கட்டி போட்டானே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிச்சுட்டு தான் அந்த கழுதை. எதுக்கு இந்த கதைன்னா, இது மாதிரியே நாம் கூட சில சமயம் யோசிக்கிறது உண்டாம். நம்ம இயல்புலேருந்து மாறி நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பல சமயங்களில் இப்படி யோசிக்கிறது மாதிரி தான் ஆகிடும். அதனால தான் ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் தான் நமக்கு மரியாதை. வெறி நாய் கடிச்சுட்டா மனுஷன் அது மாதிரியே ஆகிடுறான் பார்த்தீங்களா, அவனோட இயல்பு மாறி போடுது. ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் கேட்டானான், வெறி நாய் ஒன்று உன்னை கடிச்சுட்டா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டிருக்கான். நான் உடனே பேப்பரும் பேனாவும் கேட்பேன் நானா இவன், ஏன் உயில் எழுதுறதுக்கான்னு கேட்டிருக்கான் அவன். இல்லை நான் யாரை யாரையெல்லாம் கடிக்கணும்னு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணணும்ல அதுக்காக அப்படின்னு நானும்.
0: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
6: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாதவன்.
2: மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தஞ்சாவூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பேசுகையில் மாணவர்களிடம் அறிவுறுத்தினார். புதுச்சேரியில் யுடிசி வேளாண் அலுவலர் உள்ளிட்ட 8 அரசு பதவிகளுக்கான ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்வு வரும் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. எனவே வரும் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை 2 நாட்கள் 69 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு 2 நாட்கள் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதி திராவிடர் பயனாளிகளுக்கு திருமண உதவித் தொகையாக 1 லட்சம் ரூபாய் நிதியினை அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மனித நேய மக்கள் கட்சி கழக தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி வழங்கினார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் புதுச்சேரி குடிநீர் உட்கோட்டம் வடக்கு பிரிவுக்கு உட்பட்ட காராமணிக்குப்பம் மேல்நிலை நீர் தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று 18ஆம் தேதி மதியம் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை முழுவதும் சோலைநகர் கணேஷ் நகர் வாவுசி நகர் வைத்திக்குப்பம் குறிச்சிக்குப்பம் மாணிக்கமலியார் தோட்டம் திபேசன்பேட் விஸ்வநாதன் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சேதராப்பட்டு குருமாம்பட் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று சேதராப்பட்டு தொழிற்பேட்டை சேதராப்பட்டு கிராமம் சேதராப்பட்டு பழைய காலனி புதிய காலனி இவிஆர் தெரு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் தடைப்படும். அதேபோல கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஆனந்தா நகர் கதிர்காமம் வீமன் நகர் திலாசிப்பேட்டை விவிபி நகர் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை கவுண்டன்பாளையம் காந்தி நகர் பேட்டையான்சத்திரம் திலகர் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கத்தோடு இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற எண்களில். நேரம் 9:03:46. வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் 7598510505. ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம பாட்டு கேட்க போகிறோம் எந்த படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, இந்த படத்துலேருந்து பாட்டு. ஸோ இந்த பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கோவை வடவழியிலிருந்து லூயிஸ் செல்வராஜ்.

விருப்பம் நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க திருச்சியில இருந்து சாமிநாதன் மற்றும் சித்ரா. சோ இவங்களுக்கான பாட்டை நம்மளும் கேட்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாட்டுல கேட்க எஃப்எம் ரெயின்போக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற இந்த நம்பர்ல.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர்களே, இது நேயர் விருப்பம். சோ நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா லேசா லேசா படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு ஓட்டியில இருந்து சுரேஷ். நீங்களும் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க 7598510505 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: 9:22 கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா முத்து திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. திட்டுக்குடியிலிருந்து செல்வராசு, முத்தரசன் அல்லூர், நவீன் சுந்தர், வில்லிவாக்கம், குபேந்திரன், வாகையூர் ராமசாமி, வாரியங்காவல் கதிரவன், கொலஞ்சிநாதன், பத்தாம் ரமேஷ், குள்ளஞ்சாவடியிலிருந்து பாலமுருகன். சார் உங்களுக்கான பாட்டு கேட்கலாம். உங்களுக்கு விருப்பமான பாடல கேட்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510105505 என்று இந்த எண்கள்ல.

0: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
1: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
0: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in
2: நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் மின்னலே படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காரு தேனி மாவட்டம் பொம்மிநாயக்கன் பட்டியிலிருந்து செல்வம்.

9:35 எஃப்எம் ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா பிரியங்கா திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. கடலூர்ல இருந்து ஜெயராஜ், ஜெயந்தி மற்றும் ஜெயபிரபா.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஒன்பது மணி 40 நிமிடம்.

ரெயின்போவின் இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாட்டு கேட்க போறோம். அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க செஞ்சி சிங்கவரம்ல இருந்து கலைவாணி மற்றும் கணிஷ்மா.

கேட்டுட்ருக்கீங்க நேர்களே எஃப்எம் ரெயின்போ 102.8 இது இணைய வழி நேர் விருப்பம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாட்டு கேட்க போகிறோம். அன்னியின் திரைப்படத்துலேருந்து இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. மாதவரம் பால் பண்ணையிலேருந்து சரஸ்வதி பத்மநாபன்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஒன்பது 9:53 ஆயாச்சு. இன்னைக்கு இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவா நாம படையப்பா திரைப்படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். இந்த பாடல விருப்ப பாடலா கேட்டிருக்காங்க. கள்ளக்குறிச்சி கண்டாச்சி மங்கலம்ல இருந்து சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா மற்றும் வேல்முருகன். நேர்களே, இன்னைக்கு நிறைய பேர் பாடல் கேட்டிருப்பீங்க, ஆனா ஒரு சிலருக்கு வந்து பாடல் கொடுக்க முடியல. எல்லாருக்குமே பாடல் கொடுக்கணும் அப்படிங்கறது எங்களோட விருப்பம் தான், ஆனா நேரம் இல்லாதால ஒரு சிலருக்கு பாடல் கொடுக்க முடியல. சோ யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு பாடல் கொடுக்க முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேனி மாவட்டம் பண்ணைபுரம்ல இருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிட்டன்தாசன், தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன், ராதா பிரியா தேனி மாவட்டம்ல இருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான்ல இருந்து, நாகர்கோயிலிருந்து மந்திரமூர்த்தி, தெற்கிருப்பு மணிகண்டன், குமார் இடுக்கி மாவட்டம் கேரளாலிருந்து, காரைக்கால் சேப்பு விஜயராகவன், தூத்துக்குடியிலிருந்து சீதாலட்சுமி, அரும்பாவூர் சாமிநாதன், உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் லோகேஸ்வரன், ராம் சென்னையிலிருந்து, கரூர் மாவடையான் கோவில் ரகுபதி, தங்கப்பொண்ணு, மனோஜ்குமார் மற்றும் காவ்யா. ஸோ இவங்களுக்குலாம் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் பாடல் வழங்க முடியல. பாடல் கேட்க முடியாதவங்க வருத்தப்படாதீங்க. மீண்டும் இன்னைக்கு 6:20 நீங்கள் லைவாக வந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், கால் பண்ணி FM ரெயின்போக்கு. இல்லை அப்படின்னா நாளைக்கு மீண்டும் நம்ம FM ரெயின்போவில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் FM ரெயின்போவில் கேட்டு மகிழலாம். நேர்களே, நிகழ்ச்சியோட நிறைவா படையப்பா படத்துல இருந்து நம்ம எல்லாருக்காகவும் பாட்டு வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் வெளியிட்ட சக்தியின் 7 தாரைகள் நாட்டின் வேளாண் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சக்தியின் 7 தாரைகள் குறித்த உறுதியேற்பு நிகழ்ச்சி மத்திய வேளாண் அமைச்சர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. பணியில் இருந்து ஓய்வு பெறும் மத்திய அரசு ஊழியர்கள், பொதுத்துறை ஊழியர்கள் மற்றும் வங்கி ஊழியர்கள் அரசின் அனுபவ் இணையதளத்தில் பகிர்ந்து கொண்ட அனுபவங்களின் அடிப்படையில் அனுபவ் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 15 பேருக்கு மத்திய பணியாளர் மற்றும் பொதுமக்கள் குறை தீர்ப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுடெல்லியில் விருதுகளை வழங்கி சிறப்பித்தார். புதுச்சேரியில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா

திட்ட பயனாளிகளுக்கான ஜூன் மாத உணவு தானிய மானியம் சுமார் 1,02,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயமாக அவரவர் டிஜிட்டல் வேலட்டுகளில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளதாகவும், தகுதியுள்ள இதர பயனாளிகள் வரும் 21ஆம் தேதிக்குள் அவரவர் ரேஷன் கடைகளை அணுகி மொபைல் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்குதுறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி மரப்பாளம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனைப் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை புதன்கிழமை 19ஆம் தேதி உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், கோலாஸ் நகர் முழுவதும், கடலூர் சாலை பகுதி, பழைய மார்க்கெட் தெரு, வன்னி பெருமாள் கோயில் தெரு, அப்துல் கலாம் நகர், அரசு குடியிருப்புகள், உடையார் தோட்டம், வானரப்பேட்டை, நேதாஜி நகர் 1, 2, 3, தமிழ்தாய் நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், ஜே நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நாளை காலை 9:30 முதல் மதியம் 1:45 வரை மின்தடை ஏற்படும் என்ற தகவலை மின்துறை நகர கோட்ட செயற்பொறியாளர் திரு திலகராஜ் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது ஆட்டத்தில் இங்கிலாந்திடம் 2-4 என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது. நான் உங்கள் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கரெக்டா 10:15 ஆகுது. ஓகே, இன்னைக்கு கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சியில என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கும் அப்படின்னு அப்படியே யோசனையிலேயே நீங்க எல்லாம் இருப்பீங்க. அப்படியே எனக்கும் வந்து அப்படியே ஸ்லிப் ஆகுது, என்னன்னு தெரியல. ஓகே, இன்னைக்கு நான் என்ன மாதிரியான கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறேன் அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நான் சொல்றேன், இதை வச்சு கெஸ் பண்ணுங்க இன்னைக்கு எது ரிலேட்டடா வந்து கேள்விகள் இருக்க போகுது அப்படின்னு. ஓகேவா, கொஞ்சம் நீங்க ட்ரை பண்ணுங்க. வேளாண்மையின் அடிப்படை வளம், அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. தாவர வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு. நீரை சேமிச்சு வைக்குது. கனிம சத்துக்களை வழங்குது. மனித வாழ்வின் அடித்தளமா இருக்கு. இது உருவாக காரணங்களா இருக்கிறது, அதாவது காரணிகளா இருக்கிறது. பாறைகள், காலநிலை, நில அமைப்பு, உயிரினங்கள், காலம், இதெல்லாம் வந்து காரணிகளா இருக்கு. பாறைகள் சிதைவடைஞ்சு உயிரின எச்சங்கள் கலந்து உருவாகும் பூமியின் மேற்பரப்பு அடுக்குதான் ஆன்சர் சொல்ல போற மண் அப்படிங்கிறது. ஓகே, இன்னைக்கு நம்ம கெட்செட் கோ நிகழ்ச்சியில இந்த மண் வகைகள் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பதில் சொல்ல நீங்க ரெடி அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இந்த மண் சம்பந்தமான கேள்விகள், மண் வகைகள் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுல உங்களுக்கான முதல் கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி அப்படிங்கறதுனால கொஞ்சம் ஈஸியா கேட்கலாம். இந்தியாவில் அதிகமாக காணப்படும் மண் எது? இந்தியாவில் அதிகமாக காணப்படும் மண் எது? இதான் உங்களுக்கான முதல் கேள்வி. ஆன்சரை சீக்கிரமா கண்டுபிடிங்க. கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு பாடல் உங்களுக்காக லிட்டில் ஜான் படத்துல இருந்து.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டாக 10:10 ஆகுது. அதாவது இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இந்தியாவின் மண் வகைகள் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்காக. அதில் முதல் கேள்வி கேட்டு முடிச்சாச்சு, இந்தியாவில் அதிகமாக காணப்படும் மண் வகை எது அப்படிங்கறத உங்களுக்கான முதல் கேள்வியா கேட்டிருந்தேன். பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: புதுச்சேரி கொம்பாக்கம் சாம்பசிவம்.
0: சாம்பசிவம் சார், காலையில சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன் மேடம்.
0: ரொம்ப அமைதியா அப்படி சைலண்டா பேசுற மாதிரி இருக்கு. ஓகே, ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: வண்டல்மண்.
0: வண்டல்மண் அப்படிங்கறது கரெக்டான பதிலா?
1: கரெக்டான பதில்.
0: நீங்க தான் சொல்லணும் கரெக்டான பதிலா இல்லையா அப்படின்ட்டு சொல்றீங்களா?

0: ஓகே, வண்டல் மண் அப்படிங்கிறது கரெக்டான பதில் சரி. இதுல விளையக்கூடிய பயிர் வகைகள் என்னென்னு தெரியுமா?
1: பருத்தி,
0: பருத்தி,
1: நெல்,
0: நெல். ஓகே, நெல் கரெக்ட். அப்புறம்
1: கேழ்வரகு.
0: கேழ்வரகு, நெல். ஓகே, கேழ்வரகுங்கிறது டவுட்டு. ஆமா, சரி, ஓகே, ஒன்னு சொல்லிருக்கீங்க சார், சூப்பர். நன்றி கால் பண்ணதுக்கு, நன்றி. ஓகே, வண்டல் மண் அப்படிங்கிறது கரெக்டான பதில். இதுல விளையக்கூடிய முக்கிய பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நெல், கோதுமை, கரும்பு, பருப்பு வகைகள், அதுக்கப்புறம் எண்ணெய் வித்துக்கள், இதெல்லாம் வந்து இதுல விளையக்கூடிய பயிர் வகைகள். அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள், இந்த மண் வந்து அதிகமா இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம், அதுக்கப்புறம் பஞ்சாப், ஹரியானா, பீகார், மேற்கு வங்கம், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் காவேரி டெல்டா பகுதி, இதெல்லாம். ஓகேவா, உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, பருத்தி சாகுபடிக்கு ஏற்ற மண் வகை எது? பருத்தி சாகுபடிக்கு ஏற்ற மண் வகை எது? உங்களுடைய ஆன்சரை சொல்ல கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. அண்ட் நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது கெட் செட் கோ பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நிலவிய முகம் காட்டு இந்த படத்திலிருந்து.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:18:27 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில இந்தியாவின் மண் வகைகள் சம்பந்தமான கேள்விகளை தான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அதுல கடைசியா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, பருத்தி சாகுபடிக்கு ஏற்ற மண் வகை எது அப்படின்ற கேள்விக்கே பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம், ராஜகோபால் பேசுறேன்.
0: ராஜகோபால் சார், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப சாதா இருக்கேன்.
0: ஓகே, பருத்தி சாகுபடிக்கு ஏற்ற மண் வகை எது?
1: கரிசல் மண்.
0: கரிசல் மண் கரெக்டா?
1: அது நீங்க தான் டிசைட் பண்ணுங்க.
0: அது எப்படி கரெக்டானா? கரெக்ட் தான். ஓகே சூப்பர் சார், நன்றி கால் பண்ணதுக்கு. கரிசல் மண் அப்படிங்கிறது கரெக்டான பதில், நன்றி.
1: அதாவது பருத்தி, கரும்பு, கோதுமை இதெல்லாம் கூட விளையும் மரம்
0: அப்படியா? ஓகே சார், நன்றி சார், நன்றி,
1: நன்றி, மிக்க நன்றி.
0: ஓகே, இந்த கரிசல் மண் பருத்தி வளர ரொம்பவே ஏத்த மண் அப்படின்னே சொல்லலாம். ஈரப்பதத்தை ரொம்ப நேரம் தக்க வச்சிருக்கிற பவர் வந்து இந்த கரிசல் மண்ணுக்கு உண்டு. உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இரும்பு சத்து அதிகம் உள்ள மண் வகை எது? இரும்பு சத்து அதிகம் உள்ள மண் வகை எது அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேரில் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் செய்து டயல் பண்ணுங்க.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கங்க. இந்தியாவின் மண் வகைகள் சம்பந்தமான கேள்விகள் தான் உங்களுக்காக இன்னைக்கு நான் கேட்டு இருக்கேன். டைம் கரெக்டா 10:25 ஆகுது. கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இரும்பு சத்து அதிகம் உள்ள மண் வகை எது அப்படின்னு கேட்டிருந்தேன். பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
2: ஆஜிபாத்திலிருந்து பலராமன் பேசுறேன் மேடம்.
1: எல்லாத்துக்கும் ஆசைத்து தான் பேசுவீங்களா?
2: வந்துடுது.
1: ஓகே சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: கண்டுபிடிச்சேன் மேடம்.
1: என்ன ஆன்சர்? இரும்பு சத்து அதிகம் உள்ள மண் வகை எது? இரும்பு சத்து அதிகம் உள்ள மண் வகை எது அப்படின்னு கேட்டிருந்த செம்மண் அப்படிங்கறது கரெக்டான பதில். இரும்பு சத்து அதிகம் இருக்கிறது

அதனாலதான் இது சிவப்பு நிறத்துல இருக்க பீடபூமி, அதுக்கப்புறம் வறண்ட பகுதிகளில் அதிகமா காணப்படுது. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? அதிகமா மழை பெறும் பகுதிகளில் காணப்படும் மண் வகை எது? அதிக மழை பெறும் பகுதிகளில், அதிகமா மழை வரும் இல்லையா, சோ அந்த பகுதிகளில் காணப்படுற மண் வகை எது அப்படிங்கறதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இதுப்பம் ரெயின்போ புதுவை 102.8. இது கெட் செட் கோ பாடல், உங்களுக்காக பூவெல்லாம் உன் வாசம் பக்கத்துல இருந்து.

0: வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373 வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:32:55 ஆகுது. இந்தியாவின் மண் வகைகள் சம்பந்தமான கேள்விகள் தான் உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன். கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, அதிக மழை பெறும் பகுதிகளில் காணப்படும் மண் வகை எது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலன் மாவட்டம் கட்வடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்க மேம்?
0: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: என்ன மண்? அதிக மழை பெய்யக்கூடிய இடங்களில் காணப்படும் மண் செம்புறை மண்.
0: செம்புறை மண், ஓகே சூப்பர். கரெக்டான பதில் சொல்லிருக்கீங்க, நன்றி கால் பண்ணதுக்கு.
1: தேங்க்யூ சோ மச் மேம், பை.
0: நன்றி. அதிகமா மழை பெறும் பகுதிகளில் காணப்படுற மண் வகை வந்து இதுதான், செம்புறை மண், லேட்ரைட் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமா மழை பொழியும் பகுதிகளில் இது உருவாகுது. தேயிலை காஃபி பயிரிட பயன்படுது. ஓகேவா, அடுத்த கேள்வி உங்களுக்காக. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவில் எத்தனை முக்கிய மண் வகைகள் உள்ளன? இந்தியாவில் எத்தனை முக்கிய மண் வகைகள் உள்ளன அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் செய்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க இதம் ரெயின்போ புதுவை 102.8.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:39 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில இந்தியாவின் மண் வகைகள் சம்பந்தமான கேள்விகளை தான் உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன். கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தா அப்படின்னா, இந்தியாவில் எத்தனை முக்கிய மண் வகைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம் மேம், யார் பேசுறீங்க?
3: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? அதே சந்தோஷத்தோட சொல்லுங்க பாக்கலாம், எத்தனை வகையான மண் வகைகள் இருக்கு
3: மேம் இந்தியாவில? பாத்தீங்கன்னா 8 வகையான மண் வகைகள் இருக்கு மேம். அது ஒண்ணு பாத்தீங்கன்னா வண்டல் மண், ரெண்டாவது செம்மண், மூணாவது பாத்தீங்கன்னா கரிசல் மண், நாலாவது பாத்தீங்கன்னா செம்புரை மண், அஞ்சாவது பாத்தீங்கன்னா பாலைவன மண், ஆறாவது காடு மற்றும் மலை மண், ஏழாவது பாத்தீங்கன்னா உப்பு மண், எட்டாவது பாத்தீங்கன்னா சதுப்பு மண். இரண்டு
2: எழுதி வச்சுட்டு சொல்றாங்கப்பா. ஓகே, சூப்பர் சூப்பர். உங்க ஆர்வத்தை வந்து நான் பாராட்டுறேன், சூப்பர். நன்றி, கலக்கிட்டீங்க, கால் பண்ணதுக்கு நன்றி. இந்தியாவில எத்தனை முக்கிய மண் வகைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். சரி, என்னென்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பேப்பர் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு ஆன்சர் சொல்றாங்க. எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க நீங்க ஷோல கலந்துக்கிறது கலந்துக்கிறதுக்கு அப்படின்றது இது மூலமாவே தெரியுது. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்திய வேளாண்மையின் முதுகெலும்பாக கருதப்படும் மண் வகை எது? இந்திய வேளாண்மையின் முதுகெலும்பாக கருதப்படும் மண் வகை எது அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271770 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8.
4: மயிலிறகே மயிலிறகே, மணிக்கிளியே மணிக்கிளியே.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
0: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா அண்ணா, ஆமா.
6: ஏய், இங்க தாதா கிங். கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
7: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ புதுவை 102.8 ல கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:46:51 ஆகுது. இந்தியாவின் மண் வகைகள் சம்பந்தமான கேள்விகளை தான் இன்னைக்கு உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன். கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்திய வேளாண்மையின் முதுகெலும்பாக கருதப்படும் மண் வகை எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் நேயர் வணக்கம்.
8: அவர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
8: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
7: சண்முக சுந்தரம் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
8: வண்டல் மண்.
7: வண்டல் மண் அப்படிங்கறது கரெக்டான பதில் சார். சூப்பர், நன்றி கால் பண்ணதுக்கு. சூப்பர் சார். ஆமா சார், கரெக்ட். நன்றி சார், நன்றி.
8: நன்றி.
7: ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, மலை மண் எங்கு காணப்படுகிறது?

அலைமன் அப்படிங்கிறது எங்கு காணப்படுகிறது? இதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதிலை கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க. நம்பர் அதே தான், 2271760 மற்றும் 2271770 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கேன். கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, மலை மண் எங்கு காணப்படுகிறது அப்படின்னு ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் அப்படின்னு சொல்றது யாரு?
1: தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்காடு.
0: வணக்கமே ஒரு ஸ்டைலா சொல்றீங்க சார்.
1: ஆமா மேடம், எங்க ஊர் லாங்குவேஜ்.
0: ஓகே சூப்பர், நன்றி. ஓகே சொல்லுங்க சார்.
1: நன்றி மேடம். அதாவது மலைமண் வந்து மலைப்பகுதியிலும் காடுகள் பகுதியில தான்

0: மலைமண் அப்படிங்கிறது காடுகள், அதுக்கப்புறம் மலைப்பகுதிகளை காணப்படுது. ஓகே சார், சூப்பர், நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி, நன்றி மேடம்.
0: மலைமண் அப்படிங்கிறது காடுகள், அதுக்கப்புறம் மலைப்பகுதியில காணப்படுது. மரங்கள்ல இருந்து இலைகள் மக்கி உருவாகும் சத்துக்கள் நிறைந்தது இந்த மண். கேட்க போற பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு பேசின நேயர்கள் மட்டுமில்லாம நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் FM Rainbow சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாட்டுடன் பயன்படுத்த வேண்டும் என்றும், அத்துடன் போதைப் பொருள் பயன்பாட்டிலிருந்து விலகி இருக்குமாறும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மாணவர்களிடம் அறிவுறுத்தினார். தஞ்சாவூரில் தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறு சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதை ஒட்டி சில ரயில்கள் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், அதன் பிறகு அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரையும் மாம்பழம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:02 FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்க இருப்பது மெலடி மேஜிக்.

கேட்டு பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து. நேரம் 11:08 எட்டினுடைகள் எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் கார்த்திக் மற்றும் சுமங்கலி குரல்களில் பாடல் உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா அண்ணா.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

கேட்ட பாடல் தீபாவளி திரைப்படத்திலிருந்து. நேரம் 11:50, FM ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் தாமிரபரணி திரைப்படத்திலிருந்து பாடல்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம

0: வாங்கிக்கலாம்.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். டெல்லியில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின் போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும், 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடிகளை அதிகாரிகள் வீடுகளுக்கு சென்று வழங்கியதாகவும் டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து இம்மாதம் 24 முதல் அடுத்த மாதம் செப்டம்பர் 28 வரை தெரிவிக்கலாம் என்றும் அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 27 வெளியிடப்படும். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் இன்று காலை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு என்கிற குப்புசாமி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வம், செயற்பொறியாளர் திரு சீனிவாசன், திருமதி சுந்தரி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டு விவாதித்தனர். கேரளம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் தொடங்கி வைக்கிறார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று புஷ்ப யாகம் நடைபெற்றது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டிற்கு கடத்த முயன்ற 20,00,000 ரூபாய் அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து 2 கைது செய்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டில்வென் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் உங்களோடு நான் ஆர்ஜே ஜீவிதா. ஒவ்வொரு ஆண்டோட குறிப்பிட்ட நாள்ல முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் நிறைய நடந்திருக்கும். வரலாறு நம்மளுடைய கடந்த காலத்தை மறுபடியும் உயிர்ப்பிக்க ரொம்பவே உதவியா இருக்கு இல்லையா? வரலாற்றில் இன்று, அதாவது இன்றைய தினத்துல என்னென்ன வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக கெத்து படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.
3: ஐக்கிய நாடுகள் அவையின் தலைவராக இருந்த விஜயலட்சுமி பண்டிட் அவர்களின் பிறந்த தினம் இன்று.

இவர் சோவியத் கூட்டமைப்பு, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இந்திய தூதரா பணியாற்றியிருக்காரு. 1962 1964 ஆண்டு வரைக்கும் மகாராஷ்டிரா மாநில ஆளுநரா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1967 1971 வரைக்கும் மக்களவை உறுப்பினரா இருந்திருக்காங்க. 1979 ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்தியாவோட பிரதிநிதியா இருந்த விஜயலட்சுமி பண்டிட் அவர்களின் பிறந்த தினம் என்று. தொடர்ந்து பேசலாம், தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்று பாடல் உங்களுக்காக இருமுகன் படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இதோ வரலாற்றில் இன்றைய டைம் கரெக்டா 12:16 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் 1945 August 18 இந்திய சுதந்திரத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு அயராது பாடுபட்ட புரட்சி வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் நினைவு தினம் இன்று. 1868 August 18 பிரெஞ்சு வானியல் நிபுணர் பியர் ஜான்சன் சூரிய கிரகணத்தை ஆய்வு செய்யும்போது ஹீலியம் என்ற தனிமத்தை கண்டுபிடித்த தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. பாடல் உங்களுக்காக நிமிர் படத்திலிருந்து கேட்கலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: சரித்திரம் படித்த சாதனை பெண்கள், தொழில் முனைவோர்கள், நாடக கலைஞர்கள், பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள். ஹாய் ஸ்நேகிதியே, FM ரெயின்போ புதுவை 102.8 திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2 ஹாய் ஸ்நேகிதியே. ஹாய் ஸ்நேகிதியே.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:28:33 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் உலக ஒருபோதும் கைவிடாதே தினம். இந்த தினத்துல மனிதர்களின் விடாமுயற்சி, மன உறுதி, அதுக்கப்புறம் தோல்விகளை கண்டு தோய்வடையாமல் மறுபடியும் திறனை கொண்டாடுது, அதாவது மீண்டெழுந்து திறனை கொண்டாடுது. 2019 கடைபிடிக்கப்படுற இந்த நாளோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி தொடர்ந்து பயணிக்க ஊக்கப்படுத்துறது அப்படிங்கிறது தான். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: தலைமுறையா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
4: இங்க நான் தான் கிங். FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று 1997 ஆண்டு இதே நாளில் ஹெப்படைட்டிஸ் பி நோய்க்கான இந்தியாவின் முதல் மரபணு மாற்றப்பட்ட தடுப்பூசியான ஷான்வாக் பி அறிமுகப்படுத்தப்பட்ட தினம் இன்று. 1928 ஆண்டு சென்னை மியூசிக் அகாடமி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்ட தினம் இன்று. டைம் கரெக்டா 12:34 36 ஆகியாச்சு. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும் கேட்க போற பாடலோட இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலையில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அலுவலர்கள், கொள்கையாளர்கள், நிபுணர்கள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12 தேதி தொடங்க இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருவதாக குறை கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நிதி வருவதை முறைப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்தில் முழு அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்டகங்களுடன் கூடிய 2 கப்பல்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை சரக்கு மாற்று துறைமுகமாக செயல்பட்டு வந்த விழிஞ்சம் துறைமுகம் இன்று முதல் ஏற்றுமதி இறக்குமதியுடன் கூடிய துறைமுகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட்டுக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திர பௌடேல் அவருக்கு இப்பட்டத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ராம் சகாய பிரசாத், வெளியுறவு அமைச்சர் திரு ஷீஷர், அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நேபாளம் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் சிக்டேலுடன் இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத் மாநிலங்களுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களை அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திரு வினேத் தாவ்டேவும், பஞ்சாபில் டாக்டர் சதீஷ் பூனியாவும், குஜராத்தில் திரு

0: தருண் சுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேடு தொடர்பாக 21 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. கால்நடைத்துறை அதிகாரிகள் பதவிக்கான தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு சிவசங்கரப்பா, உறுப்பினர் திருமதி சாந்தா உள்ளிட்டோரின் இல்லங்களில் அமலாக்கப் பிரிவு சோதனை நடத்தியது. இந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடகா மட்டுமல்லாமல் அகமதாபாத்தில் உள்ள தேர்வு முகமை அலுவலகங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் மனநலம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மனநல ஆலோசனை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களில் 45 வயதுக்குட்பட்ட 709 பேர் மனநல பிரச்சினைகளால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிக்கான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாட்டில் இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 40 நாடுகளின் 50 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், இந்த மாநாட்டில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: வணக்கம், என்னுடைய பேர் சேகர். நான் வந்து திருப்பூர்ல இருந்து வர்றேங்க. எனக்கு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூர்ல வந்து கனரா பேங்க் மூலமா, ஆர்சிடி மூலமா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோசியல் மீடியா மூலமா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். உதாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமா கொடுக்கறாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க.
3: வணக்கம், நான் திருப்பூர்ல இருந்து சின்னக்கரையில இருந்து வரேன். ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தேன். சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் மூலமா வந்துட்டு கனரா வங்கியோட ஆசிட்டின்ற ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன், சனல் பை மேக்கிங் பண்றது. அது பாத்தீங்கன்னா அதுல நிறைய விதமான பொருட்கள் அதுல தைக்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பென்சில், பேனா, பவுச் எல்லாம் போன்ற காலேஜ் யூஸ் பண்ற மாதிரி அந்த பவுச் தைச்சோம். இங்க உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கா இருந்தவங்க, வீட்டுல சும்மா இருந்தவங்களாதான் இங்க வந்திருக்கிறாங்க. இது வந்து கனரா வங்கிக்கும் ஆர்சிட்டிக்கும் மிக்க நன்றி. கனரா வங்கியோட ஆசிட்டின்ற ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன், சனல் பை மேக்கிங் பண்றது. அது பாத்தீங்கன்னா அதுல நிறைய விதமான பொருட்கள் அதுல தைக்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பென்சில், பேனா, பவுச் எல்லாம் போன்ற காலேஜ் யூஸ் பண்ற மாதிரி அந்த பவுச் தைச்சோம். இங்க உள்ளவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க்கா இருந்தவங்க, வீட்டுல சும்மா இருந்தவங்களாதான் இங்க வந்திருக்கிறாங்க. இது வந்து கனரா வங்கிக்கும் ஆர்சிட்டிக்கும் மிக்க நன்றி.
0: ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்காயின் ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் அவர் 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரு ஹாக்காயின் ஹிச்சிலேமா 29,65,326 வாக்குகள் பெற்றதாகவும், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பிரைன் 18,56,217 வாக்குகள் பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணும் மையங்களில் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து வாக்கு எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாருடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அமெரிக்காவில் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்று திரு கியானேஷ்குமார் தம்மிடம் கேட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு டொனால்டு டிரம்ப்

0: வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயமாக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இந்தியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 64 கோடியே 20 லட்சம் வாக்காளர்கள் புகைப்பட அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களித்ததையும் அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் காசா பகுதியில் அமைதியை மேற்கொள்ள அமெரிக்கா உறுதி பூண்டிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி திரு ஜாரட் குஷ்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். காசா பகுதியில் சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராஞ்சி, ஜாம்ஷேட்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனா். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தற்போது 294 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. உலக பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்யசென் இன்று ஆஸ்திரியாவின் கொலின்ஸ் வேலண்டைனை எதிர்கொள்கிறார். தில்லியில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரெஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று அமெரிக்காவின் லாரன் அலிசன் இணையை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹிச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50 24 நொடிகள் தொடர்வது.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: பாவலின் கண் இமைகள் துடித்தன, முகம் தளர்வுற்றது. அவன் புன்னகை செய்தான். தனது இதயத்தில் திடீரென ஒரு குத்தலான வேதனை ஏற்பட்டது போல தாய் உணர்ந்தாள். அவர்கள் உன்னை சீக்கிரம் விட்டுவிடுவார்கள் என்று கருதுகிறாயா என்று எரிச்சலோடும் துயரத்தோடும் கேட்டாள் அவள். எதற்காக அவர்கள் உன்னை பூட்டி போட்டிருக்கிறார்கள்? அந்த பிரசுரங்கள் தான் மீண்டும் தொழிற்சாலையில் தலை காட்டி திரிகின்றனவே என்றாள். பாவலின் கண்கள் பிரகாசமடைந்தன. உண்மையாகவா என்று உடனே கேட்டான். ஏய், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இங்கே பேசக்கூடாது. உங்கள் குடும்ப விஷயம் ஒன்றை மட்டும்தான் நீங்கள் பேசலாம் என்று தூங்கி வழியும் குரலில் சொன்னான் சிறை அதிகாரி. இது குடும்ப விஷயம் இல்லையா என்று எதிர்த்து கேட்டாள் தாய். இதற்கு பதில் ஒன்றும் சொல்ல முடியாது, இதை இங்கு பேசக்கூடாது, அவ்வளவுதான் என்று அலட்சியமாக சொன்னான் அவன். சரி, நீ வீட்டு விஷயங்களையே சொல் என்றான் பாவல். நீ என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறாய்? அவள் தனது கண்களில் இளமையில் குறுகுறுப்பு பளிச்சுட்டு மின்ன அவனுக்கு பதில் சொன்னாள். நானா? நான் தான் அந்த சாமான்களை எல்லாம் தொழிற்சாலைக்கு கொண்டு போய் கொடுக்கிறேன். அவள் பேச்சை நிறுத்தினாள். பிறகு சிறு சிரிப்புடன் மீண்டும் பேசினாள். முட்டைகோஸ், சூப், சேமியா இந்த மாதிரி சாமான்களை எல்லாம் மரியா செய்து தருகிறாள். மற்ற சரக்குகளும் பாவல் புரிந்து கொண்டு விட்டான். அவன் தன் கையால் தலைமயிரை கோதிவிட்டு கொண்டான். பொங்கி வந்த சிரிப்பை உள்ளடக்கிக் கொண்டான். பரவாயில்லை, நீ சும்மாயிராமல் சுறுசுறுப்போடு வேலை செய்வதற்கு இது ஒரு அருமையான உத்தியோகம்தான். அப்படியென்றால் உனக்கு தனியாயிருக்கவே நேரமிராதே என்று அவன் அன்பு ததும்ப சொன்னான். அந்த பரிவு நிறைந்த

குரலை அவள் அதற்கு முன் அவனிடம் கேட்டதே இல்லை. அந்த பிரசுரங்கள் மீண்டும் தலை காட்டியவுடன் அவர்கள் என்னை கூட சோதனை போட்டு விட்டார்கள் என்று கொஞ்சம் தற்பெருமையுடனேயே அவள் சொல்லிக் கொண்டாள். ஏய், மீண்டும் அதையா பேசுகிறாய்? சினந்து போய் சொன்னான் அந்த சிறை அதிகாரி. அதைதான் பேசக்கூடாது என்று ஒருமுறை சொல்லிவிட்டேனே. ஒரு மனிதனை எதற்காக சிறையில் அடைக்கிறார்கள்? வெளியில் நடப்பது என்ன என்பது அவனுக்கு தெரியக்கூடாது என்பதற்காகத்தானே? நீயோ அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாய். எது எதை பேசக்கூடாது என்பது இன்னுமா தெரியவில்லை? போதும் அம்மா என்றான் பாவல். மத்வேவ் இவானுச் மிகவும் நல்லவர். அவரை கோபமூட்டுவதில் அர்த்தமே இல்லை. நாங்கள் நெருங்கிய நண்பர்கள். நீ வந்த சமயத்தில் இவர் இருந்ததே ஒரு நல்ல காலம். வழக்கமாக இவருடைய மேலதிகாரி தான் இருப்பார். சரி, நேரமாய்விட்டது என்று கடிகாரத்தை பார்த்தவாறே சொன்னான் சிறை அதிகாரி. ரொம்ப வந்தனம் அம்மா. கவலைப்படாதே, என்னை சீக்கிரம் விடுதலை செய்து விடுவார்கள் என்றான் பாவல். அவன் அவளை ஆர்வத்தோடு அணைத்து முத்தமிட்டான். அவனது அரவணைப்பில் உள்ளம் நெகிழ்ந்து ஆனந்த பரவசமாகி வாய்த்திறந்து கத்திவிட்டாள் தாய். சரி போதும், புறப்படு என்று சொன்னான் சிறை அதிகாரி. பிறகு அவளை வெளியே அழைத்து வரும்போது அவளிடம் லேசாக முணுமுணுத்தான். அழாதே, அவர்களை அவனை விட்டுவிடுவார்கள். எல்லோரையுமே விட்டுவிடுவார்கள். வரவர இங்கே கூட்டம்தான் பெருத்து போயிற்று. வீட்டுக்கு வந்தவுடன் அவள் ஹஹோலிடம் எல்லாவற்றையும் சொன்னாள். சொல்லும்போது அவள் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது, புருவங்கள் துடித்தன. நான் அவனிடம் அதை எவ்வளவு சாமர்த்தியமாக சொன்னேன் தெரியுமா? அவன் அதை புரிந்து கொண்டு விட்டான். அவனுக்கு புரிந்திருக்கத்தான் வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமூச்செறிந்தாள். இல்லையென்றால் அவன் என்னிடம் அத்தனை அன்பு காட்டியிருக்க மாட்டான். அவன் அப்படி காட்டிக்கொண்டதே இல்லை. நீங்கள் ஒரு விசித்திர பிறவி அம்மா என்று கூறி சிரித்தான் ஹஹோல். மக்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் தேவையாய் இருக்கின்றன. ஆனால் ஒரு தாய்க்கு தேவையான பொருள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், பாசம். இல்லை அந்த்ரியுஷா, அந்த மக்களை நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் என்று திடீரென்று ஏற்பட்ட உத்வேக உணர்ச்சியோடு பேச தொடங்கினாள் அவள். அவர்களுக்கு அதெல்லாம் பழகி போய்விட்டது. அவர்களது பிள்ளைகளை அவர்களிடமிருந்து பிடுங்கி பறித்து சிறைக்குள்ளே தள்ளிவிட்டார்கள். என்றாலும் அவர்கள் எதுவுமே நிகழாதது மாதிரி நடந்து கொள்கிறார்கள். சும்மா வெறுமனே வந்து உட்கார்ந்து காத்திருந்து ஊர்வம்புகளை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்களே இந்த மாதிரி நடந்து கொண்டால் அறிவில்லாத பாமர மக்களிடம் நீ என்னத்தை தான் எதிர்பார்க்க முடியும்? புரிகிறது, அது இயல்புதானே என்று தனக்குத்தானே உரிய கேலி தொனியில் பதிலளித்தான் ஹஹோல். பார்க்க போனால் சட்டம் நம்மீது கடுமையாய் இருப்பது போல் அவர்களிடம் கடுமையாக இருப்பதில்லை. ஆனால் நம்மை விட அவர்களுக்குதான் சட்டத்தின் உதவி அதிகம் தேவை. எனவே சட்டம் அவர்கள் தலையில் ஓங்கி அறைந்தால் அவர்கள் சத்தம் போடுவார்கள். ஆனால் வெளிக்கு தெரியாமல் சத்தம் போடுவார்கள். தன் கையில் உள்ள தடியை கொண்டு தானே தன் தலையில் அடித்து கொண்டால் அந்த அடி அப்படி ஒன்றும் உரைக்காது. நம்மவர் அடித்தால்தான் உரைக்காது, வலிக்காது. ஒரு நாள் இரவில் தாய் மேஜை அருகே அமர்ந்து காலூரை பின்னிக் கொண்டிருந்தாள். ஹஹோல் பண்டைக்கால ரோமானிய அடிமைகளின் புரட்சி சரித்திரத்தை அவளுக்கு படித்து காட்டிக் கொண்டிருந்தான். அந்த சமயம் யாரோ கதவை பலமாக தட்டும் மோசை கேட்டது. ஹஹோல் எழுந்து சென்று கதவை திறந்தான். நிக்கோலாய் வெசோவ் ஷிகோல் கையில் ஒரு மூட்டையுடன் உள்ளே வந்தான். அவனது தொப்பி தலையின் பின்புறமாக சரிந்து போயிருந்தது. முழங்கால் வரையிலும் சேறு தெரித்து படிந்திருந்தது. போகிறபோது இங்கே விளக்கு வெளிச்சம் தெரிந்தது. சரி, பார்த்துவிட்டு போகலாம் என்று உள்ளே வந்தேன். சிறையிலிருந்து வருகிற வழி என்று ஒரு விபரீத துணியில் பேசினான் அவன். பிறகு பெலகேயாவின் கரத்தை பிடித்து மன நிறைவோடு குலுக்கிவிட்டு மேலும் சொன்னான், பாவல் தன் வணக்கங்களை தெரிவிக்க சொன்னான். அவன் மிகவும் சிரமப்பட்டு கீழே உட்கார்ந்தான். சோர்ந்து மங்கிய சந்தேக கண்களோடு அறையை சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டான். முன்பெல்லாம் தாய்க்கு அவனை கண்டால் பிடிக்கவே பிடிக்காது. அவனது விகாரமான மொட்டையடித்த தலையும் சின்னஞ்சிறு கண்களும் அவளை ஏனோ பயமுறுத்தி கொண்டே இருந்ததுண்டு. ஆனால் அன்றிரவிலோ அவனை பார்த்தபோது அவள் மகிழ்ச்சி கொண்டாள். அவனோடு பேசும்போது அன்பு ததும்ப புன்னகை செய்தாள். நீ எவ்வளவு மெலிந்து விட்டாய் அந்த்ரியுஷா. இவனுக்கு ஒரு குவளை தேநீர் கொடுப்போம். நான் தேநீர் பாத்திரத்தை அப்போதே கொதிக்க வைத்தாயிற்று என்று சமையல் கட்டிலிருந்தவாறே பதில் கொடுத்தான் ஹஹோல். சரி, பாவல் எப்படி இருக்கிறான்?
உன்னை தவிர

0: வேறு யாராவது விடுதலையானார்களா? நிக்கலாய் தலையை தொங்கவிட்டான். பாவல் இன்னும் பொறுமையோடு காத்து கொண்டுதான் இருக்கிறான். அவர்கள் என்னை மட்டும்தான் விடுதலை செய்தார்கள். அவன் தன் கண்களை தாயின் முகத்துக்கு நேராக உயர்த்தினான். பற்களை இறுக கடித்துக்கொண்டு மெதுவாக பேசினான். நான் அவர்களிடம் சொன்னேன், போதும் போதும், என்னை போக விடுங்கள். இல்லையென்றால் நான் இங்கேயே உங்களில் யாரையாவது குன்று தீர்த்துவிட்டு நானும் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சத்தம் போட்டேன். எனவே அவர்கள் என்னை விட்டுவிட்டார்கள். ஆ என்று பின்வாங்கியவாறு அதிசயத்தாள் தாய். அவனது குறுகிய குறுகுறுத்த கண்களை அவளது கண்கள் சந்தித்த போது அவள் தன்னையும் அறியாமல் கண்களை மூடிக்கொண்டாள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: தினமும்
2: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது பகல் ஒரு மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி சுதந்திர தின உரையில் வெளியிட்ட சக்தியின் 7 தாரைகள் நாட்டின் வேளாண் வளர்ச்சி மற்றும் ஊரக வளர்ச்சியை துரிதப்படுத்துவதில் முக்கிய வழிகாட்டியாக அமையும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சக்தியின் 7 தாரைகள் குறித்த உறுதியேற்பு நிகழ்ச்சி மத்திய வேளாண் அமைச்சர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற உள்ளது. இந்திய ராணுவ தலைமை தளபதி தீரஜித் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராமச்சந்திர பேடல் இவ்விருதை வழங்கினார். புதுச்சேரி கிராம நகர்ப்புற கல்வி வளர்ச்சி அமைப்பின் சார்பாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடந்த விருதுகள் வழங்கும் விழாவில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு வி பி ராமலிங்கம், முன்னாள் சபாநாயகர் திரு செல்வம், மை பாரத் துணை இயக்குநர் திரு டிரவின் சார்லஸ்டன், அமைப்பின் தலைவர் திரு சக்திவேல், திருமதி விஜயலட்சுமி உள்ளிட்ட விருதாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்ட பயனாளிகளுக்கான ஜூன் மாத உணவு மானியம் சுமார் 1,02,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயமாக அவரவர் டிஜிட்டல் வேலட்டுகளில் ஏற்கனவே செலுத்தப்பட்டுள்ளதாகவும், தகுதியுள்ள இதர பயனாளிகள் வரும் 21ஆம் தேதிக்குள் அவரவர் ரேஷன் கடைகளை அணுகி மொபைல் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்குதுறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் நடைபெற வேண்டிய பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் இன்று காலை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் தலைமையில் சட்டப்பேரவையில் நடைபெற்றது. தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு நேரு என்கிற குப்புசாமி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வம், செயற்பொறியாளர் திரு சீனிவாசன், திருமதி சுந்தரி உள்ளிட்ட அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டு விவாதித்தனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அண்ட் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியில நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக்க பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறது வார்த்தைகள். ஒரு மனிதனை உயர்த்தவும் முடியும், அதே வார்த்தைகள் ஒருத்தருடைய வாழ்நாள் உழைப்பையும் மரியாதையையும் ஒரே செகண்ட்ல தகர்க்கவும் முடியும். பேச்சு சுதந்திரத்தோட எல்லை எங்க முடியுது, மத்தவங்களுடைய நற்பெயரை கெடுக்கக்கூடிய அந்த அவதூறு அப்படின்றது எங்க தொடங்குது. இன்னைக்கு நம்ம ஷோல நம்ம பேச போறது டிஃபமேஷன். இத பத்தி சட்ட ரீதியான நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள், வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: சோ டிஃபமேஷன்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து நம்ம அதனுடைய கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். சோ டிஃபமேஷன்னா என்னன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க மேம்.
1: டிஃபமேஷன்னா தமிழ்ல வந்து அவதூறு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில வந்து அவங்களை பத்தி அவதூறான குற்றச்சாட்டுகள் மற்றும் தகவலை வந்து மற்றவங்களுக்கு வெளியிடுறது வந்து டிஃபமேஷன். இதுல என்ன சொல்லலாம்னா, ஒருத்தவங்களை பத்தி பேசுறது, அவங்கள பத்தி தவறா எழுதுறது, செய்தித்தாள வந்து அவங்களை வெளியிடுறது, தொலைக்காட்சி மூலமா அவங்களோட அவதூறை பரப்புறது, அதுக்கப்புறம் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து அவங்கள வந்து தவறான கருத்துக்களை வந்து பதிவிடுறது வந்து டிஃபமேஷன்ல வருது.
0: சோ ஒருத்தரை பத்தி தப்பா பேசினா அதை வந்து நம்ம டிஃபமேஷன், அதாவது அவதூறு வழக்கு அப்படின்றத போட முடியுமா?
1: எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒருத்தவங்களை வந்து அவதூறு வழக்கு வந்து போட்ட முடியாது. அதை வந்து யார பற்றியது, என்ன மாதிரி வந்து அவங்க அவதூறு பரப்புறாங்க, அதனால அவங்களுக்கு ரெப்யூட்டேஷனுக்கு வந்து கண்டிப்பா பாதிப்பு வருதா, அப்படி பாதிப்பு வரலனா அதை வந்து டிஃபமேஷன் வழக்கு கீழே கொண்டு வர முடியாது.
0: ஓகே. சோ இப்ப கோபத்துல திட்டக்கூடிய அந்த வார்த்தைகள், திட்டுறது, இது கூட வந்து டிஃபமேஷன்ல வருமா மேம்? இப்போ அவதூறுக்கும் திட்டுறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன?
1: ஒருத்தவங்களை திட்டுறோம்னா வாயால வந்து அவங்களை நம்ம வந்து திட்டிடுறோம். அந்த திட்டுறதால அவங்களுக்கு வந்து உடலளவுல மனதளவுல அவங்க ரெப்யூட்டேஷன் வந்து கெடுதல் விளைவிக்கிற வகையில இருந்ததுன்னா அதை வந்து நம்ம டிஃபமேஷன் வழக்குகள் கீழே கொண்டு வரலாம். சாதாரணமா ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பேசுறது அதெல்லாம் வந்து டிஃபமேஷனுக்கு கீழே வராது.
0: சரி, இப்போ இந்த டிஃபமேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதாவது வகைகள் இருக்கா மேம், டைப்ஸ் ஆஃப் டிஃபமேஷன்?
1: கண்டிப்பா இருக்கு. இந்த டிஃபமேஷன்ல வந்து சிவில் டிஃபமேஷன், கிரிமினல் டிஃபமேஷன் ஒன்னு இருக்கு. இப்போ வந்து நம்ம சிவில் டிஃபமேஷன்னா அதுல வந்து நஷ்டஈடு கேட்டு பண்ணுவாங்க, இன்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணுவாங்க, மற்றும் அது வந்து அப்ரோப்ரியேட் சிவில் ரிலீஃப் கேட்பாங்க. இது வந்து சிவில் கீழ வருது. கிரிமினல் டிஃபமேஷன்னா வந்து BNS 356 பிரிவின் கீழ வந்து வருது. இதுல வந்து குற்றவியல் நடவடிக்கையை வந்து கண்டிப்பா வந்து எடுப்பாங்க. சட்டப்படி என்ன தண்டனையோ அதை வந்து அவங்களுக்கு வந்து ரிலீஃபா வந்து கிடைக்கும்.
0: ஓகே. சோ இப்ப சிவில் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டிஃபமேஷன் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. சோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு, எது எல்லாம் சிவில் வரும், எது கிரிமினல் வரும்?
1: அவங்க வந்து மனதளவுல பாதிக்கப்பட்டு அவங்களோட ரெப்யூட்டேஷனை வந்து ரொம்ப வந்து கெடுதல் விளைவிக்கிற வகையில இருந்ததுன்னா அந்த கம்ப்ளைண்ட் பாதிக்கப்பட்ட நபருக்கு அது வந்து கிரிமினல்ல வரும். ஏன்னா அதுக்கு அவங்களால வந்து எந்த காம்பன்சேஷனோ மத்த நஷ்டஈடோ எதுவுமே வந்து கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், பேப்பர்ல இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டா அதுக்கு வந்து நமக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கலாம், மத்த காம்பன்சேஷன் பண்ணலாம். பட் ஆனா அவங்கள வந்து ரொம்ப அவங்கள ரெப்யூட்டேஷனை வந்து ரொம்ப கெடுக்கிற வகையில இருந்ததுன்னா நம்ம வந்து கிரிமினல் டிஃபமேஷன் வழக்குல தான் பதிய முடியும்.
0: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். சோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.
2: Hey.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ ஒரு டிஃபமேஷன் இருக்கு, ஒரு அவதூறு நடந்திருக்கு அப்படின்னா, இப்ப இதுக்கான ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம குடுக்கறோம் அப்படின்னா, அது எப்படி நம்ம வெளியில கொண்டுட்டு வர்றது, அந்த ப்ராசஸ் பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க மேம்.
1: இந்த டிஃபமேஷன்றது ஒருவருங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு வந்து கண்டிப்பா வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பிஎன்எஸ்எஸ்ல வந்து 222 கீழ் பர்சனல் அக்ரீவ்டு, அதோட அடிப்படையில தான் வந்து கோர்ட் வந்து காக்னஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு முடிவு எடுக்க முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு வழக்கறிஞர் மூலமா டிராப்ட் பண்ணி தயார் செய்து எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து காம்பிடென்ட் மேஜிஸ்ட்ரேட்ல கோர்ட்ல வந்து நம்ம வந்து பதியணும். அந்த பதிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அதை அவங்க வந்து பரிசீலனை பண்ணுவாங்க. பரிசீலனை பண்ணிட்டு அந்த கம்ப்ளைண்ட வந்து எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு அதுக்குரிய நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. இப்ப இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனா எஃப்ஐஆர் போடுங்கன்னு கண்டிப்பா போடுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. பிரைவேட் கம்ப்ளைண்ட் மூலமா தான் நமக்கு நம்ம ரெமிடிஸ் வந்து தேடிக்கொள்ள முடியும்.
0: ஓகே, சோ இப்ப நம்ம ஒரு டிஃபமேஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்றோம் அப்படினா, இப்ப இதுக்கு நம்ம ப்ரூஃபா கொடுக்கணும்னா என்னென்ன மாதிரியான ப்ரூஃப்ஸ்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணணும்?
1: இப்ப ஒருத்தவங்க மேல வந்து நமக்கு டிஃபமேஷன் பதிய போறோம்னா, அதுக்கு வந்து அந்த டிஃபமேஷன்ல வந்து அதோட இன்கிரீடியன்ஸ்லாம் இருக்குதான் பார்க்கணும். இது வந்து சட்டப்படி நமக்கு வந்து செல்லுபடி ஆகுமா? இத வந்து சாதாரணமா ஒருத்தவங்களை வந்து திட்டுறதால வந்து அது டிஃபமேஷன் ஆகாது. ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ரொம்ப வல்கரான வார்த்தையை பேசுறது, ஒரு சோசியல் மீடியால வந்து அவங்கள தப்பா பேசுறது, அதன் வாட்ஸ்அப், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பத்தி நிறைய குரூப்புகள்ல வந்து பகிர்ந்தாதான் அது வந்து டிஃபமேஷன் வழக்கு.

0: வந்து பதிய முடியும்.
1: ஓகே, சோ இப்ப நம்ம அதிகமா எல்லாருமே யூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியா. சோசியல் மீடியால நிறைய விஷயங்கள் வந்து பகிரப்படுது. சோ அப்படி இருக்கிறப்ப இப்ப இந்த கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. சோ இந்த கமெண்ட் செக்ஷன்ல அத்துமீறிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து நம்ம டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
0: கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பண்றவங்க மேலயும் வந்து நம்ம வந்து அவங்க மேலயும் வந்து ஆக்ஷன் வந்து கண்டிப்பா எடுப்பாங்க. இந்த சோசியல் மீடியான்றது ஒரு நல்லதுக்காக வந்து பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு நம்ம தவறான முறைகள்ல அது அவங்களுக்கு வந்து மனதளவில் அவங்க பாதிப்பாங்க, அவங்க ரெப்யூட்டேஷன் வந்து கெடுக்கணும்ன்ற வகையில பரப்புனா கண்டிப்பா வந்து அவங்க மேலயும் எந்த சேனல் வழியா வந்தது, யார் வந்து இந்த பரப்புனாங்க, இந்த பப்ளிஷர் யாரு, எந்த வீடியோ வந்தது, யார் வந்து கமெண்ட் பண்றாங்க, அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ், அது எந்த டேட், என்ன டைம், அதோட ஸ்கிரீன்ஷாட், இது எல்லாமே எடுத்து வச்சு நம்ம ஒரு எவிடன்ஸா வச்சுக்கணும். இந்த எலக்ட்ரானிக் எவிடன்ஸ வச்சு நம்ம வந்து பதிஞ்சோம்னா அவங்க மேலயும் வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கிறதுக்கு வழிவகை உண்டு.
1: ஓகே, சோ இப்ப இந்த டிஃபமேஷன் அப்படின்றது எதெல்லாம் வந்து டிஃபமேஷன்ல வரும்?
0: இந்த அவதூறுன்றது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருத்தவங்களை வந்து கடுமையான வார்த்தைகளால பேசுறது, அது வந்து அவங்களோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த வார்த்தைகள். அப்புறம் வந்து கடினமான வார்த்தைகளை வந்து எழுதி அவங்களால மனசு வந்து பாதிக்கப்படுற அளவு, அதுக்கப்புறம் வந்து செய்தித்தாள்ல வந்து நியூஸ் பேப்பர்ல அவங்கள போட்டு அவங்களோட இதுக்கு வந்து களங்கம் விளைவிக்கிறது, தொலைக்காட்சியில வந்து சொல்றது, சமூக ஊடகங்கள்ல வந்து பேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து பதியறது வந்து இந்த மீடியாக்கள் எல்லாம் வந்து அவங்க தப்பான முறையில வந்து பதிவு பண்ணாங்கன்னா நம்ம வந்து டிஃபமேஷன் வழக்கு வந்து பதியலாம்.
1: ஓகே மேம், சோ இப்ப நிறைய ஃபேக் நியூஸ், அதாவது ஒரு செய்தி நடந்தே இருக்காது ஆனா அது நடந்த மாதிரியான நிறைய இந்த போலீஸ் செய்திகள் எல்லாம் வந்து வெளியிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா இப்ப இதை முன்னிட்டு நம்மளால வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியுமா?
0: கண்டிப்பா ஒரு செய்தித்தாள்ல வந்து ஒரு டிஃபமேஷன் வழக்கு பதிய முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. இதுல வந்து ஆர்டிகிள் நேச்சர் இருக்கு. இந்த ஆர்டிகிள் நேச்சர்ல வந்து என்னன்னா எந்த ஆதர், எந்த பப்ளிஷர், எந்த எடிஷன், இவங்க எல்லாமே இந்த பொறுப்புல வந்து வராங்க. சட்டப்படி இதை வந்து வந்து பரிசீலனை செய்து நியூஸ் பேப்பர் வந்து எந்த பப்ளிகேஷன்ல வந்திருக்கு, இதுல வந்து ஒரிஜினல் காப்பியை எடுத்துக்குவாங்க. அந்த ஒரிஜினல் காப்பியை சர்டிபிகேட் காப்பியை வச்சு இதை ஒரு எவிடன்ஸா வச்சு அந்த நியூஸ் பேப்பர் பரப்பினவங்க மேல வந்து உண்மைத்தன்மையை கண்டறிந்து அவங்க மேல வந்து வழக்கு போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
1: ஓகே, சோ நேயர்களே பாத்தீங்களா, டிஃபமேஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க, ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
2: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: உங்களை பாத்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து முன்வைக்கப்படுது இல்லையா. சோ இதுல எப்போ வந்து இது கிரிட்டிசிசமா இருக்கு அண்ட் எப்போ டிஃபமேஷனா மாறுது மேம்?
1: இப்ப அந்த பப்ளிக் ஃபிகரை வந்து ஃபார்வர்டிங் மெசேஜஸோ மத்த செய்தித்தாள்களையோ இன்ஸ்டாகிராம்லயோ இதுல எல்லாம் வந்து அதிகமா போடாத பட்சத்துல வந்து அவங்கள வந்து பாதிக்காது, அவங்க ரெப்யூட்டேஷனுக்கும் வந்து அவங்கள நற்பெயருக்கு வந்து களங்கம் விளைவிக்காது. இது அப்படியே நிறைய ஒரு டைம்ல வந்து போயிட்டே இருக்கிற பட்சத்துல வந்து அவங்க கண்டிப்பா வந்து அவங்களோட குட்வில் இருக்கு, அவங்களோட நிறைய வந்து நற்பெயர்கள் வந்து களங்கம் விளைவிக்கும் அப்படின்ற பட்சத்துல வந்து இது வந்து டிஃபமேஷன் இதுல வந்து போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அது வந்து அவங்கக்குள்ளார கணவன் மனைவிக்குள்ளார ஒரு பிரச்சனை நிகழுது, அது வந்து ஃபேமிலிக்குள்ளாரே வந்து முடிஞ்சிருது. அந்த மாதிரி வழக்கெல்லாம் வந்து நம்ம வந்து டிஃபமேஷனுக்கு கீழே கொண்டு வர முடியாது. தென் வந்து இப்ப இதையே வந்து மூணாவது மனுஷாலாம் இருக்காங்க, ஒரு பொது இடத்துலயோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருந்தோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒரு சாட் பண்றதோ தென் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல மாத்துறதோ ஒரு வீடியோவா அவங்க எடிட் பண்ணி போடுறதோ இது எல்லாம் வந்து இந்த டிஃபமேஷன் ஆக்ட் கீழே வரும்.
0: ஓகே மேம். சோ இப்ப இந்த அவதூறு அப்படின்றது வந்துட்டு ஒருத்தர் பேசுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த குரூப் சாட்ஸ் மூலமா வந்து பல பேருக்கு பகிரப்படுது அப்படின்னா இப்போ இதுல வந்து நிறைய பேர் இதை பகிர்றாங்க இல்லையா, சோ அவங்களுக்குமே வந்து இந்த டிஃபமேஷன் அப்படின்றதுல ஒரு பங்கு இருக்கு இல்லையா மேம்?
1: கண்டிப்பா மேடம், நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு வாட்ஸ்அப்ல வந்து அவதூறு பேசுறது வந்து உண்மையான தன்மையா இல்லாட்டி பொய்யான தன்மையா? நீங்க சொல்றது வந்து பொய்யான தன்மையில பரப்பியிருந்தால் அவங்க வந்து சட்டப்படி அவங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா? அப்ப வந்து இந்த பொய்யான இதுக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து அதான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. இப்ப வாட்ஸ்அப் குரூப்பை பாக்கணும், அந்த ஸ்டேட்டஸ் பாக்கணும், இது வந்து பலருக்கு ஃபார்வர்ட் பண்ண மெசேஜான்னு பாக்கணும், இதுலயும் வந்து பப்ளிகேஷன் என்னன்னு பாக்கணும். இதுல முக்கிய வந்து பப்ளிகேஷன் தான் வந்து முக்கிய கேள்வியா எழும். தென் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் உண்மையா இருக்குதா இல்லாட்டி வேற வந்து பொய்யான மாதிரி ஏஐ மூலமா அவங்க ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சிருக்காங்களா? இந்த ஒரிஜினல் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் வச்சுதான் நம்ம வந்து இதை பாதுகாத்து வச்சாதான் இந்த வாட்ஸ்அப் மூலமா நமக்கு இந்த மெசேஜ் வந்து பரவி இருக்கு அப்படின்ற வந்து கண்டுகிட முடியும்.
0: ஓகே மேம். சோ நேயர்களே பாத்தீங்களா, டிஃபமேஷன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன், அதாவது அவதூறு பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அதுல பரவக்கூடிய அந்த அவதூறு அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெமடி இருக்கு மேம்?
2: ஒரு சோசியல் மீடியால வந்து பப்ளிகேஷன் வந்து மெயின் மீடியாவா இருக்கு. அந்த மெயின் மீடியால என்னன்னா, எத்தனை போஸ்ட் மூலியமா அவங்க எத்தனை பேருக்கு அமைச்சிருக்காங்க, வீடியோ
1: இதற்கு கால அவகாசம் கிடையாது.
2: அப்படி இருந்தாலும் அந்த பேப்பர்லயோ மத்த இதுலயோ நம்ம பாத்துருந்தோம்னா அதுக்கு வந்து சில நாட்கள் இருக்கு. நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையோ நம்ம பண்ண முடியாது. அவதூறுனா நம்மளை பத்தி அவதூறு ஒருத்தவங்க பரப்புறாங்கன்னா நமக்கு விதின் 1 week ஆர் 10 days வந்து நம்மளுக்கு தெரிய வந்துடும். அந்த இதுல ஒரு வழக்கறிஞரை வந்து நம்ம வந்து அணுகுமுறை பண்ணி அவங்களுக்கு ப்ராப்பரான வந்து ரெக்கார்ட் மூலியமா நம்ம பண்ணி டிராப்டிங் பண்ணி கன்சர்ன் நீதிமன்றத்துல வந்து நம்ம வழக்கு பதியணும்.
1: ஓகே மேம். சோ இப்போ ஒரு டிஃபமேஷன் கேஸ் வந்து நம்ம ஃபைல் பண்றோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்மள பத்தின ஒரு அவதூறு பரவிட்டு இருக்கு அப்படின்றப்ப இப்ப உடனடியா இதை நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப ஒரு நிறுவனமா இருந்தது அப்படின்னா, இப்ப இதனால அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் வரும், ப்ரொடக்ஷன்லயோ இல்ல ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து லாஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் ஒரு பப்ளிக் ஃபிகரா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய ரெபுடேஷன் வந்து பாதிக்கப்படும் இல்லையா? சோ உடனடியா அதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா மேம்?
2: நல்ல கேள்வி. இப்ப ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனம் உண்மையாலுமே வந்து அந்த தவறு பண்ணிருக்காங்களா அப்படின்னு வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அந்த நிறுவனத்தோட உரிமையாளருக்கு அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு அவதூறு பரப்பும் எண்ணத்துல இருக்குதான் பார்க்கணும். ரொம்ப வருஷமா இந்த ஒரு ஃபீல்ட்ல வந்து அவங்க நிறுவனத்தை நடத்திட்டு வந்திருப்பாங்க. அவங்களும் நிறைய வந்து கஷ்டங்களை பட்டு பேங்க் லோன் எல்லாம் வாங்கி தான் வந்து அவங்க நடத்திருப்பாங்க. யாருமே வந்து வேணும்னு வந்து எதுவுமே வந்து பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த சூழ்நிலையில அந்த பண்ணிருக்க நிறுவனம் வந்து ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்ததுன்னா அவங்க மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தாரும் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்ப வந்து நடைமுறையில நிறைய பேர் இப்ப வந்து பண்றது என்னன்னா, ஒரு குடும்பத்தோட உரிமையாளர் அந்த நிறுவனத்தோட உரிமையாளர் பாதிக்கப்பட்டா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா ஒரு அரசு நிறுவனத்தை

0: வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களையும் வந்து வச்சு நிறைய வந்து அவதூறு வந்து பரப்புறாங்க. ஒரு கணவன் பாதிக்கப்பட்டு அந்த அவர் மேல வந்து ஏதோ வந்து எஃப்ஐஆர் மத்ததோ ஏதோ பதிஞ்சிருந்தா அப்ப வந்து மனைவியை வந்து உள்ளார கொண்டு போறது வந்து அது சட்டப்படி வந்து தப்பு. அவங்கள பத்தியோ சோசியல் மீடியால தப்பான அவதூறு பரப்புனா அந்த மனைவி வந்து தனிப்பட்ட முறையில வந்து அவங்களுக்கு டிஃபமேஷன் வழக்கு வந்து தொடரலாம். இது வந்து உண்மை தன்மையா இருந்தாலுமே ஒரு அவரை மட்டும்தான் வந்து அந்த குடும்ப தலைவரை மட்டும்தான் பாதிக்கும், அந்த நிறுவனத்தோட உரிமையாளரை மட்டும்தான் பாதிக்குமே தவிர்த்து அவங்க மனைவி எல்லாம் வந்து நம்ம இன்டராக்ட் பண்றது வந்து தவறான சூழ்நிலை. அவங்களும் ஒரு அரசு அதிகாரியா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நல்ல வந்து பதியலாம் அப்படின்றது வந்து அவங்களோட உரிமை, அது கண்டிப்பா அவங்களோட ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ் இருக்கு. அது மூலமா அந்த அவதூறு வழக்குக்கு அவங்க வந்து ரெமெடி வந்து கேட்கலாம். இது வந்து எந்த இதுல போனா கிரிமினல் இதுல வந்து போயிடும்.
1: ஓகே மேம், சோ இப்ப நீங்க தான் சொல்லிருந்தீங்க, அதாவது ஒரு நபர் குற்றம் செஞ்சிருக்காங்க இல்ல அவங்க மேல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஃபேமிலில இருக்கக்கூடிய மற்ற நபர்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில கேசஸ்ல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நபர் குற்றம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்துட்டு ஒரு தவறான வார்த்தைகள் வந்து பயன்படுத்துறது, அவங்களை டார்கெட் பண்ணி நிறைய தரக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சோசியல் மீடியாஸ்ல வந்துட்டு நிறைய வீடியோஸ் போடுறது இல்ல கமெண்ட்ஸ் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது இல்லையா. சோ இதனாலயுமே வந்து அந்த மற்ற நபர்கள், குற்றம் செய்யாத மற்ற நபர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்?
0: இப்ப வந்து அவங்க வந்து இத பாதிப்பு அடையறாங்க, இந்த மாதிரி வந்து மெசேஜஸ் எல்லாம் அவங்க பாத்துட்டாங்கன்னா டைரக்டா அவங்க போயிட்டு சைபர் கிரைம்ல வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து தவறான தகவல்கள் வந்து போயிட்டு இருக்கு, இத உடனடியா வந்து ஸ்டாப் பண்ணணும். எந்த இடத்துல இருந்து இது வந்து வந்திருக்கு, எந்த பப்ளிஷர், எத்தனை மீடியாவுக்கு போயிருக்கு, எத்தனை குரூப்புக்கு போயிருக்கு, இதெல்லாம் பார்த்து உண்மையா வந்து நீங்க இத வந்து அலசி ஆராய்ஞ்சு இத வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படினு வந்து அவங்க ரெமெடி கேட்கலாம்.
1: ஓகே, சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல அவதூறு அதாவது டிஃபமேஷன் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். பட் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா
2: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் RTI இருக்கு இல்லையா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். சோ இது மூலமா வந்து நம்ம ஒரு தகவல் வந்து கேட்டு நம்மளால பெற முடியும். இந்த RTIக்கும் டிஃபமேஷனுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்காம?
1: தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து நம்ம டிஃபமேஷன் வரும்னு சொல்ல முடியாது, அது வந்து இதுக்கு கீழே வந்து வராது. இப்ப எப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து இண்டிவிஜுவல் பர்சனை பத்தி நம்ம வந்து கேட்க முடியாது. இப்ப எல்லாம் வந்து ஒரு பர்சன் இண்டிவிஜுவலா இருக்காங்க, அந்த ஒரு தனி நபரை பத்தி நம்ம RTIல வந்து கேட்க முடியாது. சட்டம் அந்த மாதிரியும் சொல்லல. இப்ப வந்து ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்காங்க, அவங்க வந்து எவ்வளவு சொத்து சம்பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி வழியில வந்து பணங்கள் வந்திருக்கு, அவங்க வந்து நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க, இப்படி எல்லாம் நம்ம RTIல போடுறதோ இவங்க மேல வந்து வழக்கு தொடர முடியுமா அப்படின்னு கேக்குறதோ இதெல்லாம் வந்து முடியாத விஷயம். அந்த மாதிரி பண்றதும் வந்து சரியல்ல.
0: ஓகே மேம். சோ RTI மூலமா இப்ப நமக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்குது அப்படின்னா, இப்ப இந்த தகவலை வந்து ஒரு சோசியல் மீடியால வந்து போடுறதோ இல்லைன்னா இதை வந்து அதிகப்படியான நபர்களுக்கு வந்து பகிர்றது, இந்த மாதிரி பப்ளிக் மீடியால போறது, இது எந்த அளவுக்கு ஒரு தவறான செயல்? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுனால இப்ப இது வந்து டிஃபமேஷனுக்கு வழிவகுக்குமா?
1: தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து அது வந்து நமக்கு என்ன தகவலோ அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தானே தவிர்த்து, அந்த தகவலை கொண்டு போய் நம்ம டிஃபமேஷன்ல போட்டு அவங்க மேல வந்து அவதூறு பரப்புறது வந்து சரியல்ல. அப்படி பரப்பினாலும் அவங்க வந்து எந்த இதுல வந்து பண்ண போறாங்க, சிவில் டிஃபமேஷன் போட போறாங்களா, கிரிமினல் டிஃபமேஷன் போட போறாங்களா, இது மூலமா அவங்களுக்கு என்ன ரெமிடி கிடைக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு தெரியாத பட்சத்துல இருக்கிறதால நம்ம அவங்க மேல இந்த மாதிரி RTI மூலமா வாங்குறத வச்சு அவதூறு பரப்ப முடியாது.
0: ஓகே மேம். சோ இப்ப நம்மள பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போடுறாங்க, பட் அதை வந்து உடனே டெலிட் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி அவதூறா நம்மள பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்ப இது வந்து டிஃபமேஷன்ல கவுண்ட் ஆகுமா?
1: கண்டிப்பா வந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து நல்ல கேள்வி. இப்ப வந்து ஒரு சோசியல் மீடியால ஒரு மெசேஜ் வந்து போட்டுட்டு அவங்க வந்து டெலிட் பண்ணிட்டே இருக்காங்க, ஒருத்தவங்களை அவதூறு பரப்பிடுறாங்க, தவறான வார்த்தைகளை சொல்லி பரப்பிட்டு அது உடனே டெலிட் ஃபார் ஆல் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது மூலமா டெலிட் பண்ணிட்டா நீங்க வந்து அதுக்கு டிஃபமேஷன் வழக்கு தொடர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து அந்த பப்ளிகேஷன் போடுறாங்க இல்லையா, அந்த பப்ளிஷ் வந்து அழிஞ்சிடாது. இப்ப நமக்கு இது எல்லாமே வந்து ரெக்கார்டிக்கலி இருக்கிறதால இது வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், அவங்களே டெலிட் பண்ணாலும் முன்பு நடந்த பப்ளிகேஷனை வந்து அழிக்க அவங்களால முடியாது. இத வந்து முன்கூட்டியே இவங்க தான் இதனாலதான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து என்ன பண்ணுவாங்க, அதை எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க பக்கத்துல இருக்கவங்க விட்னஸ் யார், கண்டிப்பா நண்பர்கள் மூலமா மத்தவங்க மூலமா வந்து கண்டிப்பா அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த டிஸ்கஷன் மூலமா அவங்களே வந்து ஒரு விட்னஸா வச்சுட்டு அவங்க இந்த ஆதாரங்கள் எல்லாம் முக்கிய ஆதாரங்களை வச்சுட்டு கண்டிப்பா வந்து டிஃபமேஷன் வழக்கு பதிய முடியும்.
0: ஓகே மேம். சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். சோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. அட இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன், அதாவது அவதூறு பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். சோ இப்போ சில நேரங்கள்ல வந்து இந்த உண்மை தன்மையை நம்ம வெளிப்படையா சொல்றதுனால கூட இந்த டிஃபமேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. இப்போ ஒரு பொருள் வந்து யூஸ் பண்றாங்க, பட் அதனால ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பொது நலன் கருதி ஒரு விஷயத்தை வந்து நம்ம முன்வைக்கிறோம், அதை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னா, இப்ப இதனாலயுமே கூட வந்து பாதிப்பு வந்து ஒரு நிறுவனத்துக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இப்ப நம்ம ஒரு உண்மையே வெளிப்படைய சொல்றோம் அப்படின்னா கூட இப்ப இதனால நம்ம டிஃபமேஷன் ஃபேஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
1: ஒரு உண்மையை நம்ம வந்து சொல்றோம்னா அந்த உண்மை வந்து யாருக்கும் வந்து பாதிப்பு இல்லாம இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து சொல்றேன்னா, இப்ப ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன், இத சாப்பிட்டா இவங்களுக்கு வந்து உடம்பு வந்து சரியாகும் அப்படின்ட்டு இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன் உள்ளது. அந்த மாதிரி ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன்ல இருந்துக்கிறதுல அவங்களுக்கு வந்து இத சாப்பிட்டா சரியாயிடும், அவங்களுக்கு வந்து கியூர் ஆயிடும், உடம்பு வந்து சரியாயிடும்ன்ற கண்டிஷன்ல இருக்கிறப்ப அந்த அந்த பொருட்கள்ல எதனாச்சும் வந்து ஒரு தப்பு நடந்திருக்கு. இந்த தப்ப வந்து ஒருத்தவங்க வந்து முன்னின்று பப்ளிக் அவேர்னஸ்க்காக இதுல வந்து எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும், பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும்ன்றதால இத வந்து நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி சாப்பிடாதீங்கன்னு சொல்றதுல வந்து இது எக்ஸம்ஷன் வாய்ப்புகள் வந்து இருக்கு. இத வந்து அவங்க உண்மையதான் சொல்றாங்க, அவங்க தவறான கருத்தை எதுவுமே பதிவிடல. இது பப்ளிக் குட்ஸ், பொதுநலம் கருதி வெளியிடுறதால இது வந்து எக்ஸம்ஷன் கேஸ்ல போயிடுது. இது மேல அவங்க வந்து வழக்கு தொடர முடியாது.
0: ஓகே மேம். சோ இந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்காங்க, பட் அவங்களால அந்த நேரத்துல திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இவங்களை பத்தி நிறைய தவறான விஷயங்கள்லாம் வந்து பேசுவாங்க. சோ நிறைய தரக்குறைவான வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்துவாங்க இல்லையா. சோ இதெல்லாம் வந்து நம்ம டிஃபமேஷன்ல வந்து கவர் பண்ண முடியுமா மேம்?
1: நீங்க கேக்குறது அவதூறு அவமானம். அவதூறுக்கு என்ன, அவதூறுனா நம்ம வந்து இது பண்ண முடியுமா? அவமானப்படுத்துறதாலையும் வந்து டிஃபமேஷன் வழக்கு பதிய முடியுமா? இப்போ வந்து ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு எனக்கு வந்து என்ன பொருளாதார சிக்கல் காரணமா வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்பார்ட்டி ஒரு ஒய்ஃப் பார்ட்டி கிட்ட வந்துட்டு ஒரு பணம் வாங்குறாங்க. அந்த பணம் வந்து நம்பிக்கையின் பேர்ல வாங்குறாங்க. அதுக்கு எந்த எவிடன்ஸும் அவங்க வந்து வாங்குறது இல்ல. அதுக்கு சம்பந்தமா எந்த செக்கோ மத்ததோ அதுக்கு சார்பா வந்து கொடுக்கல. அப்படி கொடுக்காத பட்சத்துல இவங்க என்ன பண்றாங்க, இந்த எக்ஸ்பார்ட்டின்றவங்க வந்து ஒய்ஃப் பார்ட்டிக்கு வந்து கொடுக்கறாங்க. அந்த எக்ஸ்பார்ட்டி ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ணுவாங்க, இருந்து இருந்து பாப்பாங்க, ஒரு கால அவகாசம் கொடுத்திருப்பாங்க. அந்த குறித்த நேரத்துல வந்து அவங்க கொடுக்கல. அப்ப கொடுக்காத பட்சத்துல வந்து நம்ம ஒய்ஃப் பார்ட்டி கிட்ட நான் உனக்கு நம்பிக்கையின் பேர்ல கொடுத்தேன், இந்த காசை வந்து நீ திருப்பி கொடு. அந்த திருப்பி கொடுக்காத பட்சத்துல அவங்க வீட்டுல நின்னோ மத்த இடத்துல நின்னோ அவங்கள வந்து தப்பா பேசுவாங்க. அந்த தப்பா பேசுறது வந்து அவங்களுக்கு வந்து அவதூறு பரப்புறதா அப்படி வந்து நினைச்சுக்கலாம். இது வந்து அவங்களை வந்து அவதூறு பரப்புறது கிடையாது. அவங்களோட கடமை வந்து அவங்க வாங்கின கடனை வந்து கொடுக்கணும். தென் வந்து இது வந்து அவமானப்படுத்துறது அப்படின்னா, அவங்க வேலையை செய்யற இடத்துல ஒர்க்கிங் பிளேஸ்ல போயிட்டு நீ வந்து என்கிட்ட நீ கடன் வாங்கின, நீ வந்து இன்னைக்கேதான் கொடுத்து ஆகணும், இன்னைக்கு கொடுக்கலன்னா அவன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க மேல வந்து நம்ம அங்க ஒர்க்கிங் பிளேஸ்ல வந்து அவமானப்படுத்தினா, அந்த அவமானப்பட்ட நபர் தனியா வந்து கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க மேல என்ன வந்து இவங்க வந்து அவமானப்படுத்திட்டாங்க, நான் இவங்க கிட்ட பணம் வாங்கிட்டேன், இதன் அடிப்படையில எனக்கு அங்க இருந்த பப்ளிக்கிலோ நான் வேலை செய்யற இடத்துலயோ எனக்கு வந்து ரெபுடேஷன் வந்து போயிடுச்சு, என்ன நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க, எனக்கு வேலைக்கே வந்து ரொம்ப சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்துல கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு அவங்க மேல நம்ம வந்து கிரிமினல் இது வந்து வழக்கு வந்து தொடரலாம்.
0: ஓகே மேம். சோ நேயர்களே, இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஷோல டிஃபமேஷன், அதாவது அவதூறு பத்தி நிறைய விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிவில் கிரிமினல் மற்றும் குடும்ப நல வழக்குகளை கையாளும் புதுச்சேரி வழக்கறிஞர் சுபஸ்ரீ தமிழ்செல்வன் அவர்கள். அண்ட் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த செவ்வாய்க்கிழமை மதியம் நீங்க கேட்கலாம். அண்ட் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்க ஆனந்தி.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 2:16. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடி செல்லும் காற்றையும் கேட்டேன், அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன், அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை. நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், TM சவுந்தரராஜன் குரலில், ஆலயமணி திரைப்படத்திலிருந்து.

0: ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோருக்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல், பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து.

ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ எந்தன் கோவில், நான் அங்கு தீபம். தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. காலத்தை வென்ற கானங்களில் வரும் பாடல், கே வி மகாதேவன் இசையில் பி சுசீலா பாடிய பாடல், இதய கமலம் திரைப்படத்திலிருந்து.

இமை பிரிந்தது உறக்கம், நெஞ்சில் எத்தனை எத்தனை மயக்கம், உன்னிடம் சொல்லிட நினைத்தும் உள்ளம் உண்மையை மூடி மறைக்கும். வரும் பாடல் வி குமார் இசையில், பி சுசீலா பாடிய பாடல், மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து.

நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை, நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. உன் பார்வை போலே என் பார்வை இல்லை, நான் கண்ட காட்சி நீ காணவில்லை. காலைத்தேவென்ற கானங்களில் வரும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி பி ஸ்ரீனிவாஸ் இணைந்து பாடிய பாடல் படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்திலிருந்து.

சிரித்து சிரித்து உறவு வந்தால் நிலைத்து வாழுமா? மனம் துடித்து துடித்து சேர்ந்த பின்னே தோல்வி காணுமா? வரும் பாடல் ஏ எம் ராஜா இசையில் ஏ எம் ராஜா மற்றும் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் தேனிலவு திரைப்படத்திலிருந்து.

வான் மேகங்கள் வெள்ளி ஊஞ்சல் போல் திங்கள் மேனியை தொட்டு தாளாட்டுது. குளிர்காற்றிலே தளிர் பூங்கொடி கொஞ்சி பேசியே அன்பை பாராட்டுது. வரும் பாடல் MS விஸ்வநாதன் இசையில், வாணி ஜெயராம் குரலில். தீர்க்க சுமங்கலி திரைப்படத்திலிருந்து.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற
6: பெருமாள் சத்தியமா?
5: அந்த ஆஞ்சி கொலையும்
6: என்ன தப்பு
5: பண்ணதே? நான் தான்
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுறா.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: நினைவலைகள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
4: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
6: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல், கே.வி. மகாதேவன் இசையில் பி. சுசீலா பாடிய பாடல் வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:01. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் உங்கள் சகி ரேவதி. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியை தொடரலாம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி. மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில காது தொடர்பான பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல் வெர்டிகோ பற்றி விளக்கம் அளிக்க நமது நிலையத்திற்கு வருகை தந்திருக்காரு புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் பிரிவு தலைவர் மூக்கு தொண்டை மற்றும் காது மருத்துவத்துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் சிவசங்கர் கே அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். மற்றும் இந்நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: நன்றி டாக்டர். நேர்களே, காது தொடர்பான பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல் வெர்டிகோ பற்றிய நிறைய சந்தேகங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் இருக்கும். சோ கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2275230 அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நபராக இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், முதல் கேள்வி, இந்த தலை சுற்றல் வெர்டிகோ அப்படின்னா என்ன?
1: தலை சுற்றுதல் வெர்டிகோ, வெர்டிகோ என்பது வந்து இப்ப தலை சுற்றல் ஏற்படுறது காரணங்கள் வந்து நம்ம இரண்டா பிரிப்போம். ஒன்னு வந்து சென்ட்ரல் காஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது மூளைப்பகுதி, மூளையில் ஏற்பட பிரச்சனைகளாலேயோ இல்லை சிஸ்டமிக் காஸ், அதாவது நம்மளோட பிபியோ இல்லை சுகரோ இதய காரணங்களாலோ இதனாலையும் தலை சுற்றுகள் ஏற்படும். இது வந்து நம்ம காமனாக எல்லாருக்கும் வர்றது தான். இப்போ வந்து பிபி அதிகமானாலும் தலை சுத்தம், லோ சுகரானாலும் தலை சுத்தம், ஸோ மூளையில் ஏதாவது பிரச்சனை இந்த ரத்த ஓட்டம் கம்மியானாலும் தலை சுத்தம், இதெல்லாமே சென்ட்ரல் காஸ் அண்ட் சிஸ்டமிக் காஸ்ன்னு சொல்லும். இதனால் வர தலை சுற்றுகள் வந்து நம்ம அதுக்கான காரணங்களை தீர்வு கண்டால் சரியாயிடும். மற்றொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிபி நார்மலாக இருக்கும், ஸ்கேன் எடுத்தால் எல்லாம் நார்மலாக இருக்கும், சுகரும் நார்மலாக இருக்கும், ஆனால் அவங்க எழுந்தா தலை சுத்தல் இருக்குன்னு வாங்க. சோ எந்த எந்த காரணம் தெரியாது. அப்பதான் நம்ம என்ன பண்ணணும்னா, பெரிபெரியல் ஆர்கன் சொல்லுவோம், அதாவது மூளை சிஸ்டமிக் காசு இல்லாம நம்மளோட பேலன்ஸ மெயின்டைன் பண்றது, அதாவது நம்ம கரெக்டா நேரா நிக்கணும்னா நமக்கு இரண்டு உறுப்புகள் ரொம்ப முக்கியம். ஒன்னு வந்து உள்காது, காதை வந்து நம்ம மூணா பிரிப்போம், வெளிக்காது, நடுக்காது, உள்காது. உள்காதோட செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேட்கும் சவுண்ட், இப்போ நம்ம கேட்குற சவுண்டை வந்து கரண்ட்டாக மாற்றி மூளைக்கு அனுப்புது, அது கேட்கும் திறன் உள்காதுக்கு. இன்னொரு செயல்பாடு இருக்குது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேலன்ஸ் பண்ணுறது, அது பேர் வந்து வெஸ்டிபுள்னு சொல்லுவோம். ஒரு ஆர்கன் இருக்குது, உள்காது வந்து இரண்டு பிரிவாக இருக்கும், வெஸ்டிபுள் காக்லியான்னு. காக்லியான்றது வந்து நம்மளோட கேட்கும் திறன் சம்மந்தப்பட்டது, வெஸ்டிபுள்ன்றது வந்து நம்மளோட பேலன்ஸ் சம்மந்தப்பட்டது. இந்த வெஸ்டிபுளார் ஆர்கனில் வர விளைவு எது ஏதாவது தொந்தரவுகளாலேயோ குறைபாடுகளாலும் வர்றது தான் வெர்டிகோ. அதுலேயே நிறைய காரணங்கள் இருக்கு. மற்றொரு காரணம் வந்து கண் பார்வையும் இந்த உள்காதும் சேர்ந்து தான் நம்மள பேலன்ஸ் பண்ணும். இது ரெண்டுமே நம்ம வந்து பெரிஃபெரல் சிஸ்டம் ஃபார் த பேலன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெர்டிகோ பிரச்சனை, இப்போ நம்ம காது சம்மந்தம் மட்டும் இன்னைக்கு பேசுவோம், கண் தந்த கண் டாக்டர் பேசுவோம். இப்போ காதில் வெஸ்டிபிள் ஆர்கன் வந்து ஏன் பேலன்ஸ் பண்ணது முக்கியமானு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டியூப்ல எடுத்த ஒரு மூணு டியூப் இருக்கும் நமக்கு உள்காதுல, அந்த வெஸ்டிபிள்ல மூணு டியூபு மூணு ஆங்கிள் இருக்கும். ஒன்னு வந்து மேலே பார்த்த மாதிரி, ஒன்னு முன் பக்கம் பார்த்த மாதிரி, ஒன்னு பின்பக்கம் பார்த்த மாதிரி. நம்ம தலை எந்த பக்கம் திருப்புறோமோ அந்த பக்கம் அது ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ ஸ்டிமுலேட் ஆகும்போது என்ன பண்ணா, நம்ம மூளைக்கு சிக்னல் அனுப்போம், இது மாதிரி நம்ம தலை வலது பக்கம் திரும்பி இருக்கு. மூளை வந்து என்ன பண்ணுன்னா, நம்மளோட உடம்பை வலது பக்கம் தலை திரும்பது தகுந்த மாதிரி ஸ்டேபிள் பண்ணும், இந்த இம்பல்ஸை எடுத்து. ஸோ இந்த செயல்பாட்டில் தான் நம்ம எந்த பக்கம் தலையை திருப்பினாலும் கொண்டாலும் நம்ம நேராக நிற்கிறோம். ஸோ அதோட முக்கிய பங்கே இந்த வெஸ்டிபிள் தான். ஸோ இதில் ஏதாவது குறைபாடு ஏற்படும் போது நம்ம கட்டாயம் தலை சுற்றல் ஏற்படும்.
0: ஓகே டாக்டர். ஸோ இப்போ இந்த வெர்டிகோக்கும் சாதாரண மயக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம்,
1: இப்போ சாதாரண மயக்கம் வந்து சில பிபி அதிகமானாலோ இல்லை இதய பிரச்சனை இருக்கனாலோ மயக்கம் வரும், சாப்பிடலாலும் சுகர் லெவல் குறைஞ்சாலும், இது எல்லாமே என்ன பண்ணா நம்மளோட மூளை சென்ட்ரல் காசை பாதிக்கும். சென்ட்ரல் காசை மூளையோட செயல்பாடை வந்து ஸ்டேபிளே பண்ணாது. ஸோ அப்போ அந்த மயக்கம் வரும். இதெல்லாம் காரணங்கள். இப்போ நம்ம தலை சுத்தல வந்து மயக்கம் வந்துச்சு, உடனே நியர்பை ஹாஸ்பிட்டல் போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே பிபி பார்ப்பாங்க, சுகர் பார்ப்பாங்க, ஈசி ஜெர்பி எதனாலன்னு. அந்த காரணங்களை நம்ம ஈஸியாக கண்டறிஞ்சிடலாம். இப்போ பிபி கம்மியாக இருந்ததுன்னா, ஸோ அதனால தான் அவருக்கு மயக்கம் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இந்த அது எல்லாமே நார்மலாக இருக்கும் போன மட், இந்த இன்னர் இயர் பிரச்சனையை வந்து நம்ம யூகிக்கணும். ஸோ இதனாலையும் மயக்கங்கள் வரலாம், இதனாலையும் தலை சுற்றல் இருக்கலாம், வெற்றிகோன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம கண்டறிஞ்சோன்னா அந்த குணப்படுத்த முடியாத காரணத்தையும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இதை நம்ம ஈஸியாக கண்டறிஞ்சோன்னா அதுக்கான டெஸ்ட் பண்ண கண்டுபிடிச்சிடலாம்.
0: ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது
1: தெரியாது ஆமாம். மெயினாக என்னன்னா, நம்ம என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணாலும் சரி, சிடிஓ எம்ஆர்ஐயோ என்னென்னவோ எடுத்தாலும் இந்த பெரிஃபெரல் வெர்டிகோ காதுனால வர தலை சுற்றலை வந்து நம்மளால் கண்டறிய முடியாது. எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். சிடி எடுத்தாலும் நார்மலாக தான் இருக்கும், எம்ஆர்ஐ எடுத்தாலும் நார்மலாக தான் இருக்கும். ஸோ கரோட்டிட் ஆன்ஜியோ எடுப்பாங்க, அதுவும் நார்மலாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதுவும் இல்லாமல் யங் ஏஜில் வரும், ஒரு 20 இயர்ஸ்லேயும் அந்த வெர்டிகோ வரும், 30 இயர்ஸ்லேயும் வரும், 80 இயர்ஸ்லேயும் வரும். ஸோ 20 இயர்ஸ்லேயே வெர்டிகோ ஏன் தலை சுற்றல் வருதுன்னு எல்லாம் பதட்டம் அடைவாங்க. பட் அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, காது செயல்பாடு கம்மியாக இருக்கும். ஸோ அது எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணுறது நம்ம அடுத்தடுத்து பேசலாம் நம்ம.
0: ஓகே டாக்டர். அடுத்து வந்து இந்த பிபிபிவி அப்படின்னு சொல்கிறாங்களே டாக்டர், ஸோ அப்படின்னா என்ன?
1: பிபிவி அதோட முழு ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பினைல் பெராக்சிமல் பொசிஷனல் வெர்டிகோ. அதாவது தலை ஒரு தான அது பொசிஷனில் மாறும்போது அந்த பொசிஷனோட பேலன்ஸ் குறை

0: இருந்தாலும் வேற வெட்டிக்கும். அது வந்து நான் சொன்னேன் அந்த மூணு டியூப் மாதிரி இருக்கும், நம்மளோட செயல்பாடு மூணு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூபோட சென்ஸ் வந்து நம்மளோட ஒரு பகுதியில் இருக்கும். அந்த எப்படி அந்த தலை சுத்தம் திரும்பும்போது ஒரு அந்த டியூப் ஃபுல்லாக நீர் தான் இருக்கும். அந்த நீர் வந்து எந்த பக்கம் போகுதோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி மூளைக்கு செயல் கொடுக்கும், இம்பல்ஸ் கொடுக்கும், சிக்னல் கொடுக்கும். இதுமாதிரி தலை திரும்புது அந்த சென்ஸ் ஆர்கன் ஒன்று இருக்கும் அந்த டியூப்ல, அது வந்து கால்சியம், கால்சியம் பொருட்களால் ஆனது. ஸோ அப்போ என்ன ஆனால் பிபிவி இந்த பொஷின் வெட்டிக்கம் ஏன் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட நீர் சத்து குறைபாடாலையோ இல்லை வந்து நிறைய ட்ராவல் பண்ணதோ சடனாக நம்ம ஹெட் இன்ஜுரியோ இல்லை ஒரு இன்ஃபெக்ஷனோ அது மாதிரி ஆனாலும் இல்லை ஸ்ட்ரெஸ் ஒழுங்காக தூக்கம் இல்லை ஸ்ட்ரெஸ் ஆனாலும்னா அந்த சென்ஸ் ஆர்கன் வந்து நான் ஒன்று டிஸ்டார்ஜ் ஆகும். அந்த கால்சியம் டெபாசிட் நார்மலாக அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் அந்த டியூப்ல மிதக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா நம்ம தலையை திருப்பும் போது மூளைக்கு சிக்னல் போயிட்டு இருக்கும், இதை மாதிரி வலது பக்கம் தலை திரும்பிடுச்சு. அப்போ மூளை வந்து ஸ்டேபிள் எடுத்துட்டு தலையை உடம்பு ஸ்டேபிள் பண்ணும். ஆனால் திரும்ப அந்த டியூப்ல இருக்கிற தண்ணி ஒரு பகுதிக்கு வந்த உடனே அந்த மிதக்கிற பகுதிகள் ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ தலை திரும்பின பிறகு மூளைக்கு இம்பல்ஸ் போயிட்டு இருக்கும், என்னன்னா தலை வலது பக்கம் தான் இருக்குது நேரம் ஆகலை, அது மாதிரி இன்கோஆர்டினேட்டட் இம்பல்ஸ் வரும். அந்த அதனால வரது வந்து தான் இந்த பிபிவி. அப்போ வந்து உடம்பு வந்து பேலன்ஸ் ஆகாது, தலை சுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இன்கோஆர்டினேஷன் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதக்கும் பார்ட்டிகளால், அது எந்த ஸ்கேன்லையும் நமக்கு கண்டறிய முடியாது. அது அந்த பொசிஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம் நாங்கள். பொசிஷன் டெஸ்ட் பண்ணும்போது எந்த கெனால், அது மூணு கெனாலுக்கும் தனித்தனியாக பண்ணும், சுப்பீரியர் கெனால், ஆன்டீரியர் கெனால், போது அதாவது மேல் பகுதி முன்னங் கெனால் அண்ட் பின்னங் கெனால் சொல்லும். ஸோ இது மூணுக்கும் தனித்தனியாக நாங்கள் அந்த டியூபுக்கு டெஸ்ட் பண்ணும்போது எந்த டியூப்பில் அந்த பாதிப்பு இருக்கோ அதுக்கான கரெக்ஷன் பண்ணுவோம். அந்த மிதக்கிற பார்ட்டிக்கலை திரும்ப அதோட இடத்துல கொண்டு வந்து சேர்க்கும் போது அது கண்டினியூஸ் ஸ்டிமுலேஷனில் இருக்காது. இதுதான் பொசிஷன் வெட்டிக்கும். இந்த பொசிஷன் வெட்டிக்கும் நம்ம கரெக்ஷனும் எக்ஸசைஸ் ஆல மட்டும்தான் குணப்படுத்த முடியும். மாத்திரை வந்து ஸ்டேபிள் பண்ணும். மற்ற மாத்திரை எதுக்காக கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஒரு மாதம் பதினஞ்சு நாள் கொடுப்போம். எதுக்குன்னா அந்த தலை போஸ்ட் டிசினஸ் சொல்லும், எந்த மயக்கம் வந்தது பிறகும் ஒரு மயக்கம் சிறிதளவு இருந்துகிட்டே இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ண மாத்திரை கொடுப்போம். அந்த பொசிஷன் வெட்டிக்கும் நம்ம முழுமையாக குணப்படுத்தணும்னா நம்ம பொசிஷன் டெஸ்ட் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணால் வழி அதை குணப்படுத்த முடியும்.
1: ஓகே டாக்டர், அடுத்ததா இந்த மென்யர்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்றாங்களே, ஸோ அப்படின்னா என்ன, அதன் அறிகுறிகள் என்ன டாக்டர்?
0: மீனியர்ஸ் அதை நான் சொன்னேன்ல, உள்காது வந்து இப்போ மீனியஸ் டிசீஸ் வந்து என்னன்னா இது வந்து வெஸ்டிபிள். மீனியஸ் டிசீஸ் வந்து காது கேட்கும் இல்லை, காது கேட்குற காக்லியா, ஸோ அதில் வந்து ஒரு நீர் இருக்கும், அது பேர் எண்டோ லிம்ஃபுன்னு சொல்லுவோம், பெரிய லிம்ஃப் எண்டோ லிம்ஃபுன்னு. அந்த நீராகப்பட்டு அதிக ப்ரெஷர் அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உள்காது மட்டும் என்ன ஆகுனா அதிக ப்ரெஷரில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற வெஸ்டிபிளையும் ஸ்டிமுலேட் பண்ணும். அப்போ ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகுனா மயக்கமும் வரும். பட் இதில் பிபிவிக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வெட்டிகளும் வெறும் அந்த பேலன்ஸ் ஆர்கன் மட்டும்தான் பாதிப்படையும். பட் இந்த மீனியஸ் டிசீஸில் காது கேட்கும் காக்லியாவும் பாதிப்பு ஏற்படுறதால காது கேட்கறது குறைவாக இருக்கும். ஓ, காது கேட்கறது குறவா இருக்கும், மயக்கம் இருக்கும், காது வந்து ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த நீரோட பிரஷர் அதிகமாகும். இது கொஞ்சம் ரொம்ப சயின்டிபிக்கலா போகும், அடைப்பு இருக்கிற மாதிரியா இருக்கும். ஏன்னா ரொம்ப சயின்டிபிக்கலா இருக்கும். பட் இதோட டிஃபரன்ஸ் இப்படிதான் பாக்கணும். மீனியத்துல வர மயக்கத்துல வந்து காது கேட்காது, காது கேட்குற திறனும் குறைஞ்சிருக்கும். பட் பொசிஷன் வெட்டைகோல் பார்த்தீங்கன்னா வெறும் வெட்டைகோ மட்டும்தான் இருக்கும், தலை சுத்தல் மட்டும்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு கேட்கும் திறன் நல்லா இருக்கும். ஸோ இதுதான் மெயின் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபியூச்சர் அது ரெண்டுத்துக்கும்.
1: ஓகே டாக்டர், அடுத்தது வந்து இந்த லேப்ரன்தைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னா என்ன டாக்டர்?
0: லேப்ரன்தைட்டிஸ் அதே தான். இப்போ என்னன்னா இப்போ இன்ஃபெக்ஷனால வர வெட்டைகோ. லேப்ரன்தைன்ன்றது வந்து இந்த காக்லியா வெஸ்டிபிள் ரெண்டும் சேர்ந்தது. இந்த மீனியஸ் டிசீஸ் வந்து சில வைரல் இன்ஃபெக்ஷனாலே அந்த எண்டோ லிம்பாகப்பட்டது அதிகமாக சுரக்கும், அந்த உள்ளே இருக்கிற நீர், அந்த நீர் அதிகமாக சுரக்கத்தால் ப்ரெஷர் அதிகமாகும். லேம்பரன்தைட்டிஸ் எனி ஐட்டிஸ்னாலே அது இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அந்த லேம்பரன்தைன் வந்து உள்காது எல்லாமே சேர்ந்தது, வெஜிடபிளும் சேர்ந்தது, காக்லியாவும் சேர்ந்தது. ஸோ லேம்பரன்தைட்டிஸ் ஹை ஃபீவர் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து தலை சுத்தலும் இருக்காது, காதும் கேட்காது. இதெல்லாம் எமர்ஜென்சி, இதெல்லாம் வந்து நம்ம ஓபிடியாக ட்ரீட் பண்ண முடியாது. பேஷண்ட் வந்து நடக்கவே மாட்டாங்க. லேம்பரன்தைட்டிஸ் பேஷண்ட் வந்து ரொம்ப சிவியர், அதை நம்ம எதிர்பார்க்கறதோட பயங்கர மயக்கமாக இருக்கும். அவங்க பெட்லேருந்து எழுந்து நின்னாலே கீழே விழுவாங்க. ஸோ அந்தளவுக்கு சிவியர் கிடினஸ்லாம் இருக்கும், ஃபீவர் இருந்திருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதனால அதை உங்களை வந்து நாங்கள் அட்மிட் பண்ணிடும், அட்மிட் பண்ணி எவால்வேட் பண்ணி ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் சரியாகும்.
1: ஓகே டாக்டர், அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா, நான் டெல்லிக்கு பேசுகிறேன்.
1: யார் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: டெல்லிக்கு போ ராஜேந்திர பேசுகிறேன்.
1: ஓகே சார், இருக்காரு, உங்கள் சந்தேகங்கள் கேளுங்க.
2: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். ஐயா சொல்லுங்கள், உங்கள் சந்தேகம் என்ன?
2: அந்த சரியான முறையில் காது சவுண்டு மட்டும் வருதா, ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்றது மட்டும் புரிய மாட்டேங்குது.
0: ஓகே ஓகே, இது வந்து வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இது ஒண்ணு தானே.
2: அதாவது சுகர் சுகர் இல்ல, பிபி இல்ல, மயக்கம் அடிக்கடி வருது.
0: உங்களுக்கு என்ன வயசு இப்ப?
2: எனக்கு வந்து 70 வயசு.
0: 70, ஆனா சுகர் இல்ல, பிபி இல்ல, காது கேட்கும் போது புரிய மாட்டேது. தெளிவான புரிய மாட்டேங்குது. என்னன்றது உங்களுக்கு

0: ரிசீவ் ஆகல. ஓகே ஓகே. அது இல்லாம உங்களுக்கு மயக்கம் வருது, மயக்கம் இருக்குல்ல உங்களுக்கு, எப்ப அந்த மயக்கம் வர நேரங்கள் இருக்குங்களா, காலை இரவு அது மாதிரி ஏதாவது வித்தியாசங்கள் இருக்குங்களா, இல்ல எப்பயுமே இருக்குங்களா மயக்கம்? முதல் கேள்விக்கு நீங்க கேட்டது வந்து இந்த காது கேக்குதான்னு எனக்கு புரிய மாட்டுது. அப்படி அது வந்து என்னன்னா உங்களோட, ஆமா புரியுது புரியுது. ஏன்னா இது காது கேக்கும், இப்ப நம்மள சவுண்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஒரு ஒரு சத்தத்துக்கும் ஒரு ஒரு அளவுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அந்த அளவு சவுண்டு மட்டும் உங்களுக்கு தெளிவா கேட்கும், அதுக்கு மேல போற ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட்ல கேட்காது. இப்ப வயதாக வயதாக ஹை ஃப்ரீக்வன்சி சொல்லுவோம், அதிக லெவல் சத்தம் கூட அதிக ஃப்ரீக்வன்சி உள்ள சவுண்டெல்லாம் வந்து நம்ம கிளியராக கேட்காது. ஸோ அதை நம்ம கண்டறியறதுக்கு வந்து ஆடியோமெட்ரி டெஸ்ட் பண்ணணும். இப்போ ஆடியோமெட்ரின்றது செவித்திறன் டெஸ்ட். அது பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு காது திறன் இருக்கு, ஏதாவது அந்த எந்தெந்த ஃப்ரீக்வன்சியில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அது மாதிரி இருக்கும்போது அந்த ஃப்ரீக்வன்சிக்கான செவித்திறன் கருவி பொருத்தினீங்களா, அதாவது காது கேட்கும் கருவி பொருத்தினீங்களா, அதுக்கான தெளிவு உங்களுக்கு ஏற்படும். முதற்கட்டமாக காது கேட்காதவங்களுக்கு இது மாதிரி முதல் புரிதல் தான் இருக்காது. அப்புறம் தலை சுத்தல் வந்து நீங்க வந்து ரெண்டாவது கேள்வி கேட்டிருந்தீங்க, தலை சுத்தல் பிபி சுகர் அதான் நம்ம இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நார்மலா இருக்கு, அதான் இதுக்கு முன்னாடி நம்ம அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தோம். நீங்க கேட்டிருந்தீங்கன்னா தெரியும், பிபி சுகர் எல்லாமே நார்மலா இருக்கும், இருந்தாலும் உங்களுக்கு தலை சுத்தல் இருக்குன்னா ஏற்கனவே உங்களுக்கு உள்காது செயல்பாடு, காது கேட்கும் திறனும் குறைஞ்சிருக்குது. அப்போ உள்காதோட செயல்பாடு குறையும் போது தலை சுற்றல் வர்றது ஒரு பகுதியா இருக்கும். அதுக்கான சில பரிசோதனைகள் இருக்கு, அது சிடிஎம்ஆர்ஐ அப்படி கிடையாது, நீங்க அதெல்லாம் எடுத்தீங்கன்னா நார்மலா தான் இருக்கும். இது வந்து இஎன்டி டாக்டரை பார்க்கும்போது, காது முக்கு தொண்டை டாக்டரை பார்க்கும்போது அவங்க பொசிஷன் டெஸ்ட் சொல்லுவாங்க, உங்களை படுக்க வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க.
1: மகாத்மால காமிச்சதுக்கு வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு நாசில் மாதிரி ஒண்ணு குத்து இழுக்க சொன்னாங்க.
0: ஓகே ஓகே. அதுக்கான தீர்வு என்ன தெரியும், நமக்கு மருந்துல செயல்படுத்த குணப்படுத்தலாமா, இல்ல செவித்திறன் ஹியரிங் எய்ட் செவித்திறன் கருவி ஏதாவது பொருந்தணுமா அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். அரசு பொது மருத்துவமனையில டெய்லி 38 ஓபிடியில காது முக்கு தொண்டை பிரிவு இயங்குது, நீங்க டெய்லி என்னைக்கு வரலாம், எல்லா வசதியும் அங்க இருக்கு வந்து பாக்கலாம். பாண்டி ஜிஹெச். பாண்டி ஜிஹெச். வாங்க வாங்க வாங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இணைந்திருங்கிறது FM Rainbow 102.8.

0: நெருக்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 3:20. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். டாக்டர் அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: டாக்டர் இருக்கா சார், உங்க சந்தேகங்களை கேளுங்க.
3: கண்டிப்பா டாக்டர், இந்த காதுகள்ல சிலருக்கு வந்து இந்த சுரப்பிகள் சரியா சுரக்காம காதுகளுக்குள்ளேயே இந்த அழுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சேர்ந்து ஒரு வித அன்கம்ஃபர்டபுளான பெயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. ஸோ அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கா, இல்ல இந்த அழுக்குகள் சேர சேர இந்த கிளீன் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் தானா? அது ஏன் சில பேருக்கு அந்த காதுகள்ல இருக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் சரியா சுரக்காம இந்த ஒரு நிலைமை வருது, அதை பத்தியும். ரெண்டாவது டாக்டர், இந்த சில பேருக்கு காதுகள்ல த ஹியரிங் எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வைப்பாங்க. ஸோ அதுக்கு சில பேருக்கு அந்த ஹியரிங் கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னா இந்த ஹியரிங் எய்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அது வந்து எல்லாருக்குமே உகந்த ஒரு விஷயமாக இருக்குமா, அல்லது ஒரு சிலருக்கு இந்த ஹியரிங் எய்ட்ஸ் வச்சாலும் கேட்கக்கூடிய திறன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போகும், அதுக்கு இது இது காரணம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இதை பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் டாக்டர்.
4: கட்டாயம், கட்டாயம். உங்க இரண்டு கேள்விகளுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். உங்களோட முதல் கேள்விக்கான பதில், காதில் அழுக்கு சேருவதற்காக எப்படி, எதனால் சேருது, எப்படி கிளீன் பண்ணலாம், அதை கட்டாயம் கிளீன் பண்ணுமா அப்படின்னு கேட்குறேன். ஆக்சுவலாக காது வந்து வெளிக்கா குறும்பு அழுக்கு எல்லாமே வந்து வெளிக்காதில் இருக்கிற ஒரு சுரப்பி வந்து சுரக்கும். அது வந்து நார்மலாக நம்மளுக்கு செல்ஃப் கிளீனிங் ப்ராப்பர்ட்டி. நம்மளோட வெளிக்காது வந்து தானே சுத்தம் செய்ததுக்காக சுரக்கிறது தான் அந்த திரவம். அந்த திரவம் வந்து வெளியேந்து போகிற அழுக்கு எல்லாத்தையும் அதை தானே வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆக்சுவலாக காதை க்ளீன் பண்ணவே தேவையில்லை. நம்ம ஒரு ஒரு வாட்டி

0: சாப்பிடும் போதும் நம்மளோட தாட அசைவுலேயே காது தன்னைத்தானே கிளீன் பண்ணிக்கும். அதான் அதோட செல்ஃப் கிளீனிங் ப்ராப்பர்ட்டி. அந்த செல்ஃப் கிளீனிங் ப்ராப்பர்ட்டிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அந்த திரவம் காதில் சுரக்கிறது. ஏன் அது சுரக்காமல் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம காதை க்ளீன் பண்ணக்கூடாது. நம்ம எப்பப்பெல்லாம் பிளட்ஸ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறோமோ அப்பப்பெல்லாம் என்ன ஆகும்னா, அந்த சுரப்பியோட செயல்பாடுகள் குறைஞ்சிடும். சுரப்பி வந்து தானே அழிவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பட்ஸ் க்ளீன் பண்ண க்யூடிப்போல் இப்போ ஏதாவது காதை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சுரப்பி செயல் இருக்கும்போது காதில் வந்து அந்த மூமெண்ட் எல்லாமே மாறிடும். அந்த சுரக்கிற திரவமும் வந்து தன்னைத்தானே அப்படியே ரொம்ப திக்காக செக்ரிஷன் நார்மல் அதோட கன்சிஸ்டன்சிலேருந்து மாறி பேக்ஸாக ஃபார்ம் ஆகும். அது இல்லாமல் சில பேர் சூ பண்ணி சாப்பிட மாட்டாங்க. நம்ம நல்லா மென்று சாப்பிடும்போது தன்னைத்தானே அந்த திரவம் வெளியே வரும். நம்ம சின்ன சூ பண்ணி சாப்பிட குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்ஸ் வந்து ரொம்ப காமன். காரணம் வந்து இதுதான், அவங்க வந்து நல்லா மென்று சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால தான் குழந்தைங்களுக்கு ஒரு 5-6 வயசு வரைக்கும் காதில் எப்பயுமே வேக்ஸ் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம 6 மந்த்ஸ் வந்து அதை ட்ராப்ஸ் போட்டு க்ளீன் பண்ணணும் தவிர. ஆனால் நம்ம அந்த வேக்ஸை சுத்தம் பண்ணக்கூடாது. தன் வீட்டில் போய் பட்ஸ் போட்டோ இல்லை வந்து இப்போ ஊக்கு வச்சோ ஏதோ பேக்ஸை க்ளீன் பண்ணது கட்டாயம் பண்ணவே கூடாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு காதுவே ரொம்ப சிறியது, அதில் ஜவ்வோட திக்னஸும் ரொம்ப கம்மி. ஸோ ஜவ் அடிபடுறதுக்கும் காரணம் இருக்குது, காது இன்ஜூர் பண்ணுறதுக்கும் காரணம் இருக்குது. ஸோ அதான் வேக்ஸின்றது வந்து ஏன் ஃபார்ம் ஆகுதுன்னா இதனால தான், க்ளீன் பண்ணுறது அதோட சுரப்பி வந்து செயல்பாடு வெளியே வராதால. ஸோ இதை நீங்கள் 6 குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி சேராது, நம்ம நல்லா மென்று சாப்பிட்டா. சில பேருக்கு சேர்ந்தாலும் அதேமாதிரி ட்ராப்ஸ் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களோட 2வது கேள்வி, செவித்திறன் கருவி அதை ஹியரிங் எய்ட் பொருத்துறது எப்படி எல்லாரும் மேண்டட்ரி பொருத்திக்கலாமா, இல்லை செவித்திறன் கருவி பொருத்தியும் காது கேட்காம கூட இல்லாதவங்களும் இருக்காங்களா, அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்க. கட்டாயம் செவித்திறன் வந்து ஹியரிங் கெப்பாசிட்டி, அதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம். மைல்டு இயரிங் கிளாஸ், அதை கொஞ்சமான இயரிங் கிளாஸ், மாடரேட் இயரிங் கிளாஸ், ரொம்ப சிவியர் இயரிங் கிளாஸ் அண்ட் ப்ரொஃபவுண்ட் இயரிங் கிளாஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாடரேட் இயரிங் கிளாஸ் வந்து 40 டெசிபல். இப்போ நம்ம பேசுறது வந்து கான்வர்சேஷன் ஃப்ரீக்வன்சி டெசிப் சவுண்ட் எப்பயுமே நம்ம டெசிபிளில் சொல்லுவோம். நம்ம கான்வர்சேஷன் டெசிபிள் சவுண்ட் எவ்வளோ லெவல்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40-60 டெசிபிள் சவுண்ட். ஸோ 40-60 டெசிபிள் சவுண்ட் வந்து நம்ம நல்லா கான்வர்சேஷன் கேட்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப முக்கியம். ஸோ 40க்கு மேலே நம்ம ஹியரிங் கிளாஸ் இருந்தால் அவங்க பேர் மாடரேட் இயரிங் கிளாஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ஹியரிங் எய்ட் பொறுத்துனா கட்டாயம் அவங்க நல்ல பெனிஃபிட்டாக இருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 70-80-90 ப்ரொஃபவுண்ட் இயரிங் கிளாஸ். ஸோ இது மாதிரி ஹியரிங் இப்போ 90 டெசிபிள் மேலே லாஸ் போயிடுச்சுன்னா நம்ம ஹியரிங் ட்ரையல் கொடுப்போம், ஹியரிங் எய்ட் போட்டோம். சில பேர் பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ சுத்தமாக அவங்களோட நரம்பு செயல்பாடே இழந்திருக்கும். அதாவது மூளையிலேருந்து காது காக்லியாக வந்து கரண்ட்டு நரம்பு வழியாக தான் மூளைக்கு ஒரு மூளையிலும் ஒரு பகுதி இருக்கும். இது வந்து கேட்குற பகுதி, இது பேசுகிற பகுதி, இது கை அசைவு கால் அசைவு, அது மூளையில் மேப்பிங் இருக்கும். நம்ம காது கேட்குற பகுதி மூளையில் ஏதோ ஒரு பக்கவாதத்தாலேயோ இல்லை ஏதோ அடிப்பட்டதாலேயோ கேட்குற திறன் இருக்கிற மூளை பகுதியே செயலிருந்துருச்சுன்னா நம்ம என்ன தான் கருவி போட்டாலும் அந்த மூளை பகுதியே இல்லாததால் அவங்களுக்கு கேட்காது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் நம்ம ஹியரிங் எய்ட் போட்டாலுமே அவங்களுக்கு கேட்காது. ஸ்பீச் ஏரியாவோ இல்லை ஸ்பீக்கிங் ஹியரிங் ஏரியாவோ பிரெயினில் லாஸ் ஆகியிருந்தாலும். ஸோ அதுக்கான சில இம்ப்ளான்ட்ஸ் இருக்குது. இன்னும் ஆடிட்ரி பிரெயின் ஸ்டேம் இம்ப்ளான்ட் சொல்லுவோம், நேராக போய் மூளையோட கீழ்மொழியை வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுறது. அதெல்லாம் குழந்தைகளுக்கு பண்ணுறோம், பட் பெரியவங்களுக்கு அதெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி சர்ஜரி. சென்னையிலையும் பண்ணுறாங்க, இப்போ டெல்லியில் பண்ணுறாங்க 2-3 இடத்து. அது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பிரச்சனையால் காது கேட்கலைன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அவங்களோட வளர்ச்சிக்கு முக்கியமானது ஹியரிங்ன்றதால ஆடிட்டிவ் பிரெயின் ஸ்டெம் இம்ப்ளான் பண்ணுவோம்.
1: ஓகே டாக்டர், அடுத்த கேள்வி வந்து அக்கோஸ்டிக் நியூரோமா அப்படின்னா என்ன டாக்டர்?
0: அக்கோஸ்டிக் நியூரோமா நான் இப்போ சொன்ன காது நரம்பு, இப்போ வந்து வெஸ்டிபிள் வந்து நம்மளோட காது நரம்பு. இந்த அக்யூஸ்டிக் நியூரோமா எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா காக்லியாவும் வெஸ்டிபிளும் சேர்ந்து நரம்பாக மாறி உள் எப்படி நமக்கு வெளிக்காதோட எக்ஸ்ட்ரா ஆடிட்டி கனால் சொல்லும், அதாவது காதோட வெளிக்காது இந்த நரம்பு ஃபார்ம் ஆனது மூளைக்கு போகிற பாதை ஒன்று இருக்குது, அது இன்டர்னல் ஆடிட்டி மியாட்டஸ்னு சொல்லுவோம். சின்ன ஓட்ட வழியாக இந்த 2 நரம்பு ஒன்று சேரும், கேட்குற நரம்பு பேலன்ஸ் நரம்பு, வெஸ்டிபிளும் காக்லியாவும் சேர்ந்து பாதையில் போய் மூளையில் வந்து சேரும். ஸோ இந்த நரம்பு இந்த சின்ன பாதை இருக்கும் மூளை.

0: வெஸ்டிபிளும் காக்லேயும் சேர்ந்து பாதையில் போய் மூளையில் வந்து சேரும். ஸோ இந்த நரம்பு இந்த சின்ன பாதை இருக்கும் மூளைக்கும் இந்த வெஸ்டிபிளுக்கு காக்லேயாக்கும் வெஸ்டிபிளுக்கு ஒரு பாதை தான் அந்த நரம்பு, அந்த வெஸ்டிபிளோ காக்லேயா நரம்பு, அதில் வர கட்டிகள் மூளை கட்டி மாதிரி நரம்பு கட்டி. ஸோ அது பேர் அக்யூஸ்டிக் நியூரோமான்றது. எனி நியூரோமான்னு ஒரு வார்த்தை வந்தாலே ஓமானாலே கட்டி தான். அப்போ நியூரோமானு வந்து நரம்பில் வர கட்டியை தான் நம்ம நியூரோமான்னு சொல்லுவோம். ஸோ இந்த கட்டி என்ன பண்ணுன்னா நரம்போட செயல்பாடை இழக்கும். ஸோ இது மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு என்ன ஆகுனா தலை சுற்றலோட காது கேட்கறது குறையும், தலைவலி அதிகமாக இருக்கும், அப்புறம் மயக்கங்களும் வரும், மயக்கம் வரும், தலை சுத்தம் இல்லாமல் மயக்கமும் வரும். மயக்கன்றது வந்து ஃபால் டவுன் வருது. ஸோ வெட்டிகோவும் இருக்கும், தலை எல்லாமே கலந்துருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து கண்ணை நம்ம செக் பண்ணும்போது ப்ரெஷர், மூளையோட ப்ரெஷரை நம்ம கண் வழியாக தான் பார்ப்போம். இந்த ரெட்டினாவில் வந்து பேப்பில் அடிமான்னு சொல்லுவோம். ஸோ ப்ரெஷர் அதிகமாகச்சுன்னா ஸோ பேப்பில் அடிமா இருக்கும், கண் பார்வை பாதிக்கிறதும் அதிகமாக இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலயமாக அந்த கட்டியை ரிமூவ் பண்ணலாம். ஹியரிங் ப்ரிசர்வேஷன் சர்ஜரி இருக்குது. ஒருவேளை வெஸ்டிபிளில் மட்டும் அந்த நரம்பில் மட்டும் இருந்ததுன்னா காக்லியா நரம்பை விட்டுட்டு இந்த கட்டியை மட்டும் அகற்றினாங்கன்னா, இல்லை ரேடியோ தெரப் ஃப்ரீக்வன்சியில் அபிலேஷன்லாம் இருக்குது. ஸோ வந்து இது வந்து சர்ஜரி மூலயமா சரி பண்ணக்கூடிய நோய்.
1: ஓகே டாக்டர். அடுத்ததாக வந்து இந்த ஒட்டிடிஸ் மீடியா நடுக்காது தொற்று தடை சுற்று.
0: ஓகே, இது நடுக்காது காரணங்களால் உள்காது பாதிப்பு. ஏன்னா நடுக்காதுக்கும் உள்காதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எல்லாமே வந்து ஒரு தின் லேயர் தான், மைக்ரோஸ்கோபிக் லேயர்ஸ் தான் எல்லாமே. எல்லாமே நடுக்காதுக்கும் மூக்குக்கும் ஒரு டியூப் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஸ்விம்மிங்லாம் போகிறவங்களுக்கு தெரியும், அந்த யூக்லைஸ் பண்ண சொல்லுவாங்க, நடுக்காதில் காற்று போயிட்டு வரணும். இப்போ ஃப்ளைட்டில் போனாலே காது அடைக்கும். ஸோ அப்போ யூக்லைஸ் பண்ணும்போது நடுக்காதில் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த நடுக்காது குழந்தைகளுக்கு மோஸ்ட்டாக, குழந்தைகளுக்கு சளி பிடித்தாலோ இல்லை எனி இன்ஃபெக்ஷன் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷனாலோ இந்த மூக்குக்கும் காதுக்கு போகிற வென்டிலேஷன் டியூப்னு சொல்லுவோம், அந்த டியூப்பில் அடைப்பு ஏற்படும். ஸோ அடைப்பு ஏற்படும் போது நீர்கள் சுரந்து ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாகுது ஆட்டோமேட்டிக்காக உள்காதை ஸ்டிமுலேட் பண்ணும். ஸோ உள்காது அதாவது சாதாரண சளி தான், ஆனால் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு காது கேட்கறதே குறைஞ்சிரும் நிறைய. அது சடன் சென்சரி லியூரல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லுவோம், உடனே கேட்காது. நீ நேற்று வரைக்கும் நல்லா கேட்டிருக்கோம், ஆனால் குழந்தைங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதனால் எந்த காதில் நீர் கோத்து சளி அதிகமாக இருந்தாலே டாக்டர்கிட்ட வரும்போது நம்ம ஹியரிங்கை செக் பண்ணோம் அவங்களுக்கு கேட்குதான். ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த காது கேட்கல டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு காது கேட்கணும் போது அதில் அவங்க மெயின்டைன் பண்ணிப்பாங்க, ஒரு காது கேட்காது. அதே வெஸ்டிபிள் பார்த்தீங்கன்னா அதே குழந்தைகள் தலை சுத்தல் வரும். ஸோ குழந்தைகளுக்கு தலை சுத்தலுக்கார காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஓட்டைடிஸ் மீடியா, இன்னொன்று வந்து அதிகமாக அந்த டியூப் பிரச்சனை, அந்த காதுக்கு மூக்குக்கு இருக்கிற டியூப் பிரச்சனைனால கொலஸ்டிட்டோமான ஒரு நோய் இருக்குது. அது என்னென்னா ஒரு தோல் மாதிரி வளர ஆரம்பிக்கும், அது வளர்ந்து அதுக்கு நீர்னா வடிஞ்சிடும். ஆனால் இந்த தோல் வளர்கிற தன்மை இருக்கும்ல, அது எல்லாம் எலும்பியும் அரிக்கும். காதுக்குள்ளே நடுக்காதுக்குள்ளே ஒரு குட்டி குட்டி எலும்பு இருக்கும், அதையும் அரிக்கும். வெஸ்டிபிள் காக்லியாவையும் போய் அரிக்கும், அந்த செமிசர்கனெல்லாம் அந்த எப்படி அந்த பேலன்சிங் டியூப்ஸ் எல்லாம் அரிக்கும். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு மயக்க வர காரணங்கள் இருக்கு.
1: ஓகே டாக்டர். இப்போ காதில் வந்து ஒரு சத்தம், அந்த ரீங்க ஆரம்பிச்சிருவாங்க டினிட்டஸ் அப்படின்னு. ஸோ அதோட வர்டிகோ வந்தால் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும்?
0: டினிட்டஸ்ன்றது வந்து நிறைய காரணம். ஒன்று வந்து வர்டிகோ கூட சேர்ந்து டினிட்டஸ் வருதுன்னா அது மாதிரி அக்யூஸ்டிக் மூளையில் ஏதாவது கட்டியிருந்தால் டினிட்டஸ் வரும். அது இல்லாமல் செவித்திறன் குறைஞ்சாலே டினிட்டஸ் வரும். இன்னொன்று வந்து நம்ம டிப்ரெஷன், ஃபங்க்ஷனல் டினிட்டஸ் ஆர்கானிக் டினிட்டஸ் சொல்லும். ஃபங்க்ஷனல் வந்து எந்தவித காரணமும் இருக்காது, எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஸோ அவங்களோட டிப்ரெஷன், அதோட நரம்போட ஸ்டிமுலஸ்ஸு, ஸோ அதனால் வரதான் அந்த ஃபங்க்ஷனல் டினிட்டஸ். அது ஒரு பெரிய டாபிக், அது தனி எப்படி தலைச்சுட்டல் தனி டாப்பிக்கோ, ரீங்கார சத்தம் தனி டாபிக், அது ஒரு ஒரு மணி நேரம் இன்னொரு பேசலாம். ஸோ அந்த சவுண்டு வரதுக்கான காரணங்கள் வந்து ஹியரிங் மெயினாக குறைஞ்சாலே, ஏன்னா நார்மல் ஹியரிங் அவங்க கேட்கறது குறைஞ்சாலே உள்ளுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பி, அதுதான் டினிட்டஸ். ஸோ அது நரம்பு பிரச்சனையாலையும் வரும். இது கூட கட்டி இருந்தால் தான் தலை சுற்றல் கம் டினிட்டஸ் இருக்கும்.
1: ஓகே டாக்டர். அடுத்து ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம், யார் இங்கே பேசுகிறீங்க?
2: ஒருத்தங்களுக்கு காது உள்ள எப்பயுமே ரெண்டு காதுமே அடிக்கடி ஊறுது டாக்டர், அவங்க அப்படின்னு கூட அந்த சளியாகப்பட்டது அப்படியே வருது சார். அது ஏன் அப்படி, அவங்க அது எதனால அப்படி?
0: நான் இதுக்கு முன்னாடி அதான் பேசிட்டு இருந்தோம், நம்ம காதுக்கு மூக்குக்கும் ஒரு டியூப் இருக்குமா. இப்ப நடுக்கா காது வெளிக்காது, நடுக்காது உள்காது. இப்ப நடுக்காது கேட்டாங்க மேடம், போன க்வெஸ்சன் அதான். நடுக்காதுல வந்து நீர் கோக்கும் போது என்ன ஆகுனா காது அரிக்க ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த நீர் ஏன் கோக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கு காதுக்கு இருக்க டியூப் வழியாக மூக்கில் நமக்கு ஜலதோஷமோ இல்லை சளியோ ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அது காது வரைக்கும் பரவிடும். ஸோ அப்போ அந்த கிளியர் பண்ணும்போது, இப்போ மூக்கோட செக்ரிஷன் நம்ம அப்படின்னு கிளியர் பண்ணும்போது என்ன ஆகுனா நடுக்காதுல இருக்கிற நீரும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகும். ஸோ அதில் அவங்க கொஞ்சம் ரிலீஃப் எடுப்பாங்க. ஸோ அதுதான் அது காரணமே. சளி மூக்கு
2: மேட்சுமே எப்படி இருக்கீங்கன்னா டாக்டர், இந்த காலையிலயும் நைட்டு மட்டும்
0: நைட்டு அதிகமாக
2: கிடையாது.
0: ஆமா, இந்த காரணம் மோஸ்ட்லி அவரோட மூக்கு காரணங்களால காதுல வர பிரச்சனை இது. ஸோ மூக்கு அலர்ஜியோ இல்லை மூக்கில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு முதல் மூக்கு எண்டோஸ்கோப் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதை சரி பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ அலர்ஜி எதாவது இருக்கான்னு, அதனால தான் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக காலையிலையும் இரவுலையும் சொல்கிறீங்க. ஸோ நேசல் அலர்ஜி எதாவது இருக்கானான்னு பார்க்கணும். மூக்கல

0: அலர்ஜி இருந்ததுன்னா அந்த அலர்ஜியை நம்ம ட்ரீட் பண்ணாலே இந்த காது பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். அந்த அரிப்பாகப்பட்டது எல்லாமே குறைஞ்சிரும். வெறும் நம்ம காதை மட்டும் ட்ரீட் பண்ணால் இது சரியாகாது. அதோட பிரைமரி, அதோட முதற் காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கில் வர பிரச்சனைகள் தான். அதை சரி பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். இது நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டாங்கன்னா நாளடைவில் நடுக்காது பிரச்சனையாக மாறி அப்புறம் அது உள்காது பிரச்சனையாக மாறதுக்கு ஒரு 10 வருஷம் கிட்ட எடுக்கும். பட் ஆனால் வந்து நம்ம அது ஆரம்ப கட்டத்திலே முடிவு சரி பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை பெருசாகாது.
1: அப்புறம் இன்னொன்று டாக்டர், எப்பனாச்சும் ஒரு வாட்டி காது சரியா கேட்க மாட்டேங்குது, யாராச்சும் கூப்பிட்டாலும் சரியா கேட்க மாட்டேங்கிறது டாக்டர். அது
0: அதான் காது கேட்கறதுக்கு வந்து ரெண்டு, கேட்காம இருக்குன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். முதல்ல காது கேட்கற பாதையில பிரச்சனை இருக்கா இல்ல நரம்பு மண்டலத்துல பிரச்சனை இருக்கான்னு. இப்ப நரம்பு மண்டலத்துல தான் நம்ம வெட்டிகோ சம்பந்தமா பேசினு இருக்கிறோம். ஸோ அது இப்போ ஆடியோமெட்ரி டெஸ்ட், அது செவித்திறன் டெஸ்ட் பண்ணும் போது நமக்கு பாதையில வெளிக்காதுல நடுக்காதுல பிரச்சனை இருந்தாலும் கண்டுபிடிச்சிக்கலாம், இல்ல நரம்பு செயல்பாடு கம்மியானாலும் கண்டுபிடிக்கலாம். அப்பதான் என்ன காரணங்களால நம்ம காது கேட்கலன்னு தெரியும். இப்போ பாதையில பிரச்சனைனா நம்ம மருந்துகளால் செயல் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்ன சர்ஜரி பண்ணாலும் சரி பண்ணிடலாம். நரம்பு மண்டலம் ஒன் செயல் இழந்ததுன்னா அது திரும்ப வளராது. அதாவது அதோட மெயின் இதுவே காது நலமுக்கு வளர தன்மை கிடையாது. அதனால நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை கண்டறிஞ்சு அதை சரி பண்ணும் சரி பண்ணிடணும்.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.
2: ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்தலாம். இணைந்திருங்கிறது FM ரெயின்போ பொதுவை 102.8.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நேரம் 3:37. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர், இன்னைக்கு காது தொடர்பான பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய தலை சுற்றல் வெற்றிகோ பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் டாக்டர். அடுத்த கேள்வி, இந்த வாந்தி குமட்டலோட இந்த வெற்றிகோ வந்தா ஆபத்தா?
2: எப்பொழுதுமே தலை சுற்றல் மயக்கம் என்ன எப்போ வரும்போதும் நம்மளோட பேலன்ஸ் மிஸ் ஆகும்போது நம்மளோட வாமிட்டிங் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். மூளையில் வந்து நம்ம வாமிட்டிங் சென்டரும் அது ஒன்னோட ஒன்று சார்ந்தது தான். இப்போ தலை சுற்றல் வந்தாலே வாந்தி வரத ஆரம்பிக்கும். ஆனால் வந்து வாந்தி ஏன் வருது, வாந்தி வந்தால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்களுக்கு மோஸ்ட்லி கேஸ்ட்ரிக் ஸ்டிமுலஸும் அதிகமாகிடும். ஸோ இன்னும் தொண்டை எரிச்சல் எல்லாமே அதிகமாகிடும். ஸோ அப்போ வெட்டுக்கு அவங்களோட பாத்ரூம் போகிறது கூட இருந்துக்க முடியாது, ரொம்ப சிவியாரிட்டி. இப்போ மைல்டு வெட்டிக்கோவில் வாந்தி ஸ்டிமுலேட் ஆகாது, ரொம்ப சிவியர் வெட்டிக்கோ இப்போ இந்த லேம்பரன்தைட்டிஸ் அது மாதிரி இன்ஃபெக்ஷனால் வராது. இந்த பிபிவியெல்லாம் வாந்தி இருக்காது, இந்த பொஷியல் வெட்டிக்கோவில் அவ்வளோ வாந்தி இருக்காது. பட் அந்த ஆர்கனே வெஸ்டிபிள் அந்த பேலன்ஸ் ஆர்கனே ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு கிருமியால் வைரல் இன்ஃபெக்ஷன் கூட மைல்டாக தான் இருக்கும். இதே ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக அது சீழாக மாறும் அந்த ஹோல் லேம்பரன்தைட்டிஸ். அப்போ வந்து ரொம்ப சிவியர் வாமிட்டிங், ரொம்ப கிடினஸ் எல்லாமே இருக்கும். அவங்களாம் கட்டாயம் வந்து ஏன்னா அவங்கள தண்ணி நீர் லெவல் சுத்தமாக குறைஞ்சிரும், அவங்க கட்டாயம் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஐபி அட்மிட் பண்ணி அவங்கள ட்ரீட் பண்ணுறது தான் சிறந்த வழி.
1: தலை அசைக்கும் போது மட்டும் இந்த தலை சுற்றல் ஏற்படுது இல்லையா? கழுத்து அசைக்கிறப்போ தலை சுத்துதுன்னா அது எதனால ஏற்படும்?
2: அதுதான் பொசிஷன் தான், பொசிஷன் வெட்டிகோவால தான் வர்றதுதான் தலை சுற்றலால. பட் இன்னொன்று இருக்குது, இப்போ நம்ம வெட்டிகோ வெட்டிகோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய மாத்திரைகள் சாப்பிடுவாங்க. இப்போ தலை சுத்தல் வருதுனால நிறைய அந்த பீட்டா ஸ்டெடின் மாத்திரை வந்து நிறைய பிராண்டில் வரும். அந்த ஒரு பிராண்ட் ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணுவாங்க, ஒன்ஸ் அவங்க டாக்டர்கிட்ட எழுதி வாங்கிடுவாங்க. ஸோ எழுதி வாங்கிட்டாங்கன்னா அதே மாத்திரை மாதக்கணக்கில் போடுவாங்க. ஸோ இது வெட்டிகோன்றது வேறு, தடுமாற்றன்றது வேறு, அன்ஸ்டெடினஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெட்டிகோவே அவங்க சரியாயிட்டிருக்கும், அவங்க மருந்து போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி எல்லாம் சரியாயிருக்கும். பட் இருந்தாலும் அவங்க பயத்தில் டேப்லெட்டை நாட்களுக்கில் மாதக்கணக்கில் உட்கொண்டிருப்பாங்க. ஸோ அதனால் வர சைட் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஸ்டெடினஸ், தடுமாற்றம் வரும். ஸோ வெட்டிகோ கொடுக்குற மாத்திரை வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. சில மாத்திரை நாங்கள் 5 நாள் மேலே கொடுக்கவே மாட்டோம், சில மாத்திரை 1 மாதம் அது மாதிரி கொடுப்போம். இது எல்லாமே வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணி வெட்டிகோ சரியாகிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப் பண்ணும். இந்த 5 நாள் வரைக்கும் கொடுக்குற மாத்திரையே சில பேர் மாதக்கணக்கில் எடுப்பாங்க. ஸோ அந்த மாத்திரையில் வந்து சீரியஸ் சைட் எஃபெக்ட் இருக்கும், அது பேர் அன்ஸ்டெடினஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களால நடக்கவே முடியாது. வெட்டிகோன்றது வந்து நம்ம கண்ணை அப்படி தலையை எழுந்தவொடனே ரூமே நம்மளை சுற்றி சுற்றும், அது வெட்டிகோ. ஆனால் தடுமாற்றம் இப்போ நடந்து போகிறீங்கன்னா தடுமாறி கீழே விழுவீங்க, அப்படியே ஒரு பக்கமாக போவீங்க தடுமாற்றம். ஸோ அதெல்லாம் அந்த வெட்டிகோவால் உட்கொள்கிற மாத்திரையில் இந்த சைட் எஃபெக்ட் வரும். ஸோ இதில் மாத்திரையால் வர சைட் எஃபெக்டா இல்லை லாங் டேர்மாக வெட்டிகோ இருக்காண்டு அதையும் நம்ம கண்காணிக்கணும்.
1: நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ் ஹெல்பாக் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க.
2: இப்போ வெட்டிகோக்கான நிறைய டெஸ்ட், பேட்டரி ஆஃப் டெஸ்டர்ஸ் சொல்லுவோம், நிறைய நிறைய டெஸ்ட் இருக்கு. இப்போ வெட்டிகோன்னு வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ அந்த சென்ட்ரல் என்ன காரணங்களால் அவங்களுக்கு அந்த வெட்டிகோ தலை சுற்றல் இருந்தது, ஒன்று பெரிஃபெரலாக இருக்குன்னா அது இல்லை சென்ட்ரல் ஆர்ட் இல்லை ஒன்று ஒன்றா டெஸ்ட் பண்ணும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த டிக்ஸால்பிக் டெஸ்ட் அப்படின்றது வந்து நான் சொன்னேன் அந்த 3 டியூப், அந்த 3 டியூபோட செயல்பாட்டை டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த டிக்ஸால்பிக் டெஸ்ட். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு கெனாலை பார்க்குறது தான், பின்ன போஸ்டீரியர். 3 டியூப்ல 1 டியூப் தான் மோஸ்ட் காமன் சொல்லுவோம், அது போஸ்டீரியரா இருக்கு, அதாவது பின்னாடி இருக்கிற அந்த டியூப் தான். இந்த டிக்ஸால்பிக் டெஸ்ட் வந்து இந்த போஸ்டீரியரா இருக்கிற டியூபால வர தலை சுற்றலுக்கான ஒரு ஸ்பெசிபிக் டெஸ்ட் அது. ஸோ அந்த டிஸ்டால்பிக்க காமனா பண்ணுவாங்க எல்லாரும், ஏன்னா அதுதான் மோஸ்ட் காமன் டியூப்ன்றதால. இந்த மேல் பக்கமா இருக்கிற டியூபும் மின் பக்கமா இருக்கிற டியூபால அந்த பொசிஷன் வெட்டிக்க வரது வந்து ரொம்ப ரேர், ஆனா வரும். இப்போ இது ஒரு 85%னா மேலே ஒரு 5%, ஒரு 10%. டிக்ஸால்பிக் வந்து இந்த பொசிஷன் வெட்டிக்கோ பிபிவிக்கான ஸ்பெசிபிக் டெஸ்ட், அதுல பாசிட்டிவ் வந்ததுன்னா அதுக்கப்புறம் நிறைய மெனோவர்ஸ் இருக்கு. மெனோவர்ஸ் வந்து டாக்டர்ஸ் பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் வந்து நீங்க வீட்டில் பண்ணணும், அதுக்கான எக்ஸசைஸ் நிறைய இருக்கு. மெனோவர் வந்து அதை கரெக்ட், அந்த மிதக்கும் பார்ட்டிகல் வந்து பழைய இடத்துக்கு கொண்டு போறது தான் மெனோவர்ஸ். நிறைய பொசிஷன்ல டேர்ன் பண்ணி அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பழைய இடத்துக்கு கொண்டு, அது எப்பிலிஸ் மெனோவர், அது மாதிரி நிறைய மெனோவர்ஸ் இருக்கு. எக்ஸசைசஸ்

0: நிறையா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த அடுத்த இதில் பார்ப்போம் நிறைய.
1: இப்போ முக்கியமான க்வெஸ்சன், இந்த வெர்டிகோக்கு வந்து எந்த டாக்டரை பார்க்கறது, ஏஎன்டி டாக்டர் நியூரலிஸ்டா?
0: இல்லை, எப்பயுமே மயக்கம் அப்படின்னு வரும்போது ஜென்ரல் டாக்டர் தான் போய் பார்ப்பாங்க. ஒன்று, எல்லா மயக்கமும் டேரெக்டாக யாரும் ஏஎன்டி கிட்ட வரமாட்டாங்க. எப்பயுமே காது பிரச்சனையை வந்து இப்போதான் நம்ம விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. எப்பயுமே தலை சுத்தல் மயக்கம் என்னவனே ஒரு பொது மருத்துவரையோ அப்படி தான் போவாங்க. இப்போ வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆனதில் எனி கிடினஸ் வந்து நியூராலஜிஸ்ட்டு போவாங்க. சின்ஸ் எல்லாமே ஸ்பெஷலைசேஷன்றது வந்து எல்லா மக்களுக்கும் இப்போ புரிதல் இருக்கு. ஸோ யாரும் ஜென்ரல் பேஷன் இப்போ கன்சன்ட் பேஷன் இப்போ ஹார்ட்னால இது கார்டியாலஜி தான் போவாங்க. ஒரு முன்னே வந்து நம்ம ஜென்ரல் பிஷன் தான் போயிட்டு இருந்தோம். ஸ்பெசிஃபிக்காக இப்போ எல்லா அவைலபிலிட்டி இருக்கிறதால எனி கிடினஸ் தலை சுத்தல் நியூராலஜிஸ்ட் கிட்ட தான் போவாங்க. ஸோ நியூராலஜிஸ்ட் வந்து அவங்க எக்ஸாமின் பண்ணிடுவாங்க அவங்களோட காரணங்கள் எதாவது இருக்கா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் காஸ் அது மூலையில் ஏதாவது பிரச்சனை. ஏஜ் கேட்டகரி தான், இப்போ எங்கேஜ் மோஸ்ட்லி கிடினஸ் வந்து பொசிஷன் வெட்டைக்கோ தான் இருக்கும். இப்போ எங்கேஜ் ஃபீமேலோ இல்லை எங்கேஜ் மேலோ ஒரு 40 அந்த டைமில் வந்து மூளையால் வர காரணங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் எனிவே நியூராலஜிஸ்ட் அவங்களோட பரிசோதனை எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க தேவைன்னா சிடி எடுப்பாங்க, எம்ஆர்ஐ எல்லாம் பார்த்துட்டு எதுலேயுமே கன்க்ளூஷன் வர முடியாது. ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரியிலே தெரியும். ஆக்சுவலாக தலை சுற்றலுக்காக நம்மளை அதோட தன்மையை வைத்தே சொல்லலாம், அது மூளையிலேருந்து வர தலை சுற்றலாம் இல்லை வெட்டைக்கோ. வெட்டைக்கோ தலை சுற்றல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கி எழுந்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும், ஃபியூ செகண்ட்ஸில் அது செட்டில் ஆகிடும். ஏன்னா அந்த மெதக்கும் ஸ்டிமுல பார்ட்டிக்கல் இருக்குல்ல, ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இன்னொரு காது அதை கொண்டு டேக் ஓவர் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணிடும். நமக்கு ரெண்டு காது இருக்கிறதால, ஸோ ஒரு சைடு பிபிவி இருக்குன்னா அது ஒரு சைடு சுத்த ஆரம்பிக்கிறது, இன்னொரு காது வந்து அதை டேக் ஓவர் பண்ணி சிக்னல் அனுப்பி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஒன்லி ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும் இந்த பொசிஷன் வெட்டைக்கும். அதே வந்து இப்போ இன்ஃபெக்ஷனால் இப்போ லேம்பரந்தைட்டிஸ் அதெல்லாம் வரது வந்து பண்ணால் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இருக்கும். இப்போ சிவியர் வெஸ்டிபிலைட்டிஸ் அதெல்லாம் வந்து நிறைய சிவியர் இன்ஃபெக்ஷன் தான் ஃபியூ டேஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து பெரிஃபரலில் இது ஃபியூ டேஸ் வரைக்கும் அந்த வெட்டைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் தானே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிக்கும். இது மூளையால் வர பிரச்சனை கிடினஸ் வெட்டைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ இது வந்து தன்மை எவ்வளோ நேரங்கள் இருக்குன்ற தன்மை ஹிஸ்ட்ரியை வச்சு நம்ம எந்த வகையானதை கண்டுபிடிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், அடுத்த விஎன்ஜி டெஸ்ட் ஆடியோமெட்ரி டெஸ்ட் எதுக்கு எடுக்கிறோம்?
0: விஎன்ஜின்றது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வீடியோ நிஸ்டோகமாகிராம். வீடியோ நிஸ்டோகமாகிராம் நிஸ்டோகமாகிராம் என்ன பண்ணால் நம்மளோட தலை சுற்றலப்ப நம்ம கண், நான் சொன்னேன் கண்ணும் உள்காதும் சேர்ந்து தான் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணும். ஸோ நம்ம பேலன்ஸ் ட்ரிப் ஆகும்போது கண் உதிரல் வரும், அது பேர் நிஸ்டாகமஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு மயக்கவரவங்களுக்கு கண்ணு பார்த்தீங்கன்னா டக் டக் டக் டக்குன்னு உதிரும், அதுதான் நிஸ்டாகமஸ். அந்த நிஸ்டாகமஸ் வச்சு அது எந்த பக்கம் போகுது கண் உதிரல், அதை ரெக்கார்ட் பண்ணி எந்த சைடு அவங்களுக்கு காதில், ஏன்னா காது ரெண்டு சைடு, எந்த சைடு காதில் பிரச்சனை இருக்குது அந்த டெஸ்ட் பண்ணும்போது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்ட் ரெக்கார்டிங். இந்த வீடியோ நிஸ்டாகமக்கு வசதி வந்து நம்ம ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் இருக்குது, பாண்டிச்சேரியில் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ வீடியோ நிஸ்டாகமாக இருக்கும். வெட்டைக்கோ லேபுன்னு நம்ம தனியாக வச்சுருக்கோம். இப்போ புதுச்சேரி அரசு பொதுமுறைச்சுன்னு வெட்டைக்கோக்குன்னு தனி லேப் இருக்குது, அங்கே வீடியோ நிஸ்டாகமாக இருக்குது. சிசிஜின்னு நிறையா டெஸ்ட், கிரேனியோ கார்போகிராஃபி அது மாதிரி எல்லா அட்வான்ஸ் டெஸ்ட்டும் நம்ம வச்சுருக்கோம். அந்த லேபில் எல்லா வசதியும் இருக்குது. ஸோ இது பண்ணும்போது எந்த வகையான வெட்டைக்கோ, இது உள்காது பிரச்சனையா இல்லை மூளையில் பிரச்சனையா அப்படின்றத இந்த கண் அதிர்வு அசைவுலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
1: ஓகே டாக்டர், அப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் எப்போ நமக்கு தேவைப்படும்?
0: எம்ஆர்ஐ வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ ஓல்டேஜ் தலை சுற்றல் வந்து நியூராலஜிஸ்ட்டை போகிறீங்கன்னா சிடியில் வந்து அந்த ரத்த குழாய் அடைப்பு வந்து அவ்வளோ தெளிவாக நமக்கு கிளியராக உடனே கிடைக்காது. எம்ஆர்ஐயில் தான் ரத்த குழாயோட அடைப்பெல்லாம் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஓல்டேஜ் இருக்குது நம்ம சின்ன சின்ன விஷயத்தை லாக்குனார் இன்ஃபாக்ட் பண்ணுவாங்க, சின்ன சின்ன இன்ஃபாக்ட்ஸ் சின்ன சின்ன ரத்த குழாய்கள் அவர் அடைப்பு, அதனால மூல செயல்பாடு குறையும். இப்போ அந்த தனி ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் போகிறது அதை வந்து நம்ம எம்ஆர்ஐயில் தான் கண்டுபிடிப்பாங்க. ரொம்ப ஓல்டேஜ் கிரீனஸ் இருக்குது, நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம், பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கிரீனஸ் இருந்துகிட்டே இருக்குது, வீக்னஸ் இருக்குது, கைகாலோட வீக்னஸ் இருக்குன்னா அப்போ எம்ஆர்ஐ ஸ்கேன் கட்டாயம் தேவை.
1: ஓகே டாக்டர், பிபிபிவிக்கான எப்ளி மேனுவர் அப்படின்னா
0: என்ன? ஏன்னா சொன்ன இப்போ டிக்ஸால்பிக் வந்து அதை கண்டறிகிற பரிசோதனை, எப்பிலிஸ் மெனவர் வந்து அதுக்கான சிகிச்சை. அதை வந்து நம்ம வீட்டு மருத்துவர் தான் பண்ணுவோம், நாங்கள் தான் பண்ணுவோம். அப்போ ஹாஸ்பிட்டல் வந்து மல்டி ஸ்டேஜ் கரெக்ஷன், அந்த மிதக்கும் பகுதி பார்ட்டிகல்ஸை, நான் சொன்ன அந்த கால்சியம் பார்ட்டிகல்ஸை திரும்ப அதோட இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த மெனவர்ஸ். அப்போ அதை போய் சேர்ந்து அது டெபாசிட் ஆகிடுச்சுன்னா இந்த மயக்கம் நின்றுடும். ஸோ அந்த மாதிரி அதுதான் எப்பிலிஸ் மெனவர்.
1: ஓகே சார். சார், நெக்ஸ்ட் வந்து வெட்டிகோக்கு என்னென்ன மாதிரியான மாத்திரைகள்லாம் இருக்கு?
0: அதான் வெட்டிகோ வந்து ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் டேப்லெட்ஸே இருக்கு. பட் எந்த டேப்லெட்டை எவ்வளோ நாள் எடுத்துக்கணுன்றத கட்டாயம் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் நிறைய நாள் எடுத்துக்கூடாது. நீ சில மாத்திரை 5 மேலே கொடுக்கவே மாட்டோம், ஏன்னா அதுக்கு வந்து சீரியஸ் சைட் எஃபெக்ட் இருக்கு. முன்னாடியே பேசின மாதிரி தான், சில மாத்திரை நாங்கள் ஒரு 1 2 அட்லீஸ்ட் 3 வரைக்கும் கொடுப்போம். அது அந்த மாத்திரையோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்காதுக்கு போகிற ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட செயல்பாடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மாத்திரைகளை வந்து நம்ம ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் எடுத்துக்கலாம். சில மாத்திரை என்ன பண்ணுன்னா அந்த செயல்பாடே டோட்டலாக கட் பண்ணிவிடும். இப்போ காது ஸ்டிமுலேட் ஆகிறதால நமக்கு மயக்கம் வருது, அந்த ஸ்டிமுலேஷனே கட் பண்ணிட்டோன்னா மயக்கம் நின்றுடும். அதுக்கான மாத்திரையே 5 நாளுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இது வெஸ்டிபுலர் ரீஹாபிட்டேஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். இது தெரப்பி, இது நம்ம வீட்டிலேயே பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். நான் சொன்ன சில எக்ஸசைஸ் நம்ம வீட்டிலேயே பண்ணலாம், நிறைய பிராண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் அது மாதிரி.

0: இருக்கு. அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இப்போ ஒரு பக்கவாதம் வந்தவங்களுக்கு கை கால் சோர்வு இருக்கும், அப்போ பிசியோ கொடுக்க கொடுக்க அதோட செயல்பாடு அதிகமாகும். அது மாதிரி இந்த எக்ஸசைஸ் பண்ண பண்ண அந்த வெஸ்டிபுலார் சிஸ்டம் உள்காதோட அமைப்புகளோட செயல்பாடு வந்து ஸ்டேபிள் ஆகும். ஸோ அதுதான் அந்த விஆர்டி. அந்த எக்ஸசைஸ் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. சில ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் நம்ம வீட்டில் தெளிவாக ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கட்டாயம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த வெட்டைக்கால் வந்து ஃபுல் தீர்வு ஏற்படும்.
1: ஓகே, அடுத்த நேர் வந்திருக்காங்க பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிட்ட பேசுறீங்க?
2: நல்லாயிடுது டாக்டர். ஆத்திரத்துக்கு நான் வந்து வர்டின் மாத்திரை தான் எடுத்துட்டு இருக்கேன். டிஎச் வந்தாக்கா பீட்டாஸ்டின் அது தராங்க, அது தராங்க. பட் பிரைவேட்டா நான் வந்து வர்டின் 16 mg தான் சாப்பிட்டு இருக்கேன் டாக்டர். இப்போ என்ன ப்ராப்ளம்னாக்கா, ஒன் ஆஃப் த டாக்டர் ஆஃப் இந்திரா காந்தி, அதாவது ஜிஹெச்ல டாக்டர் சேஸ், திஸ் டினிடஸ் அதாவது ஃபங்க்ஷனல் நீங்க சொன்னீங்களா, அது வருதோ, இட் இஸ் நாட் கியூரபிள் சொல்றாரு. இட் இஸ் நாட் கியூரபிள், இது தானே சரியாகணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் வந்து இன்னொரு இடத்துல போய் பார்க்கும் போது மறுபடியும் இன்னொருத்தர ஆடிட்டரி டெஸ்ட் பண்ணும் போது சேம் காம்ப்ளிகேஷன் தான் இருக்கு டாக்டர். அப்புறம் வந்து எனக்கு வந்து இயரிங் லாஸ் வந்து பார்த்தாச்சு ஆடிட்டரி ரிசல்ட்ல 60% ரைட் இயர்ல வந்திருக்கு டாக்டர். இப்ப எனக்கு என்னன்னா, இது எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியல, இன்பிரெடிக்டபிளா இருக்கு டாக்டர். அதாவது அந்த வர்டிகோ எனக்கு வந்து அது வந்து காலையில அன்ஸ்டடினஸ் சொல்றீங்களா, அது வந்து நான் வந்து அதையும் இதையும் போட்டு குழப்பிக்கல, பட் லைட்டா கொஞ்சம் காலையில எழுந்த உடனே கொஞ்சம் தடுமாட்டம் இருக்கு. அதுக்கு டாக்டர்கிட்ட கேட்டதுக்கு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணி உட்கார்ந்துட்டு அதுக்கு பிறகு எழுந்திருச்சு நடங்க நல்லாயிடும் சொல்லிட்டாங்க. சோ அது ஓவர். இப்ப எனக்கு என்னன்னா, அந்த நர்வஸ் வீக்னஸோ அல்லது நர்வஸ்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அதை வந்து கியூர் பண்ணி என்னுடைய மறுபடியும் அந்த காது திறனை வந்து செவித்திறனை வந்து கொண்டு வர முடியுமா டாக்டர்? அல்லது மறுபடியும் அதே நிலைமை தான், அதே வர்டின் மாத்திரை தானே எனக்கு?
0: இப்போ வந்து நீங்கள் 2-3 விஷயம் கேட்டிருக்கீங்க. ஒன்று, மயக்கம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் அந்த மயக்கத்துக்கான அந்த பொசிஷன் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணாங்களா? இந்த எப்பிலிஸ் மெனோவர்லாம் நாங்கள் பேசியிருந்தோமே, அது மாதிரி உங்களுக்கு எதாவது டெஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணியிருக்காங்களா?
2: அப்புறம்
0: உங்களுக்கு பயிற்சி சொல்லி தருவாங்க, அதை நீங்க 2 மாசம் பண்ணணும். வெட்டிகோ வந்து நம்ம கட்டாயம் குணப்படுத்திடலாம். கட்டிகோ வந்து எக்ஸசைஸ் மூலமாவோ அதுக்கான காரணங்களை கண்டறிஞ்சு கரெக்டான கரெக்ஷன் பண்ணா கட்டாயம் குறைஞ்சிரும். பிஎன்ஜி டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா, இந்த பரிசோதனை நம்ம ஜிஹெச்ல இருக்கு, நீங்கள் வந்து கூட பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அடுத்த கட்ட கேட்ட கேள்வி வந்து காது கேட்கறது கம்மியாக கேட்குது, அது நார்மலாக வருமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. எப்பயுமே காது கேட்குற திறன் வந்து வளர தன்மை கிடையாது. காது எப்பயும் ஹியரிங், அதை காது கேட்கறது கண் பார்வை நரம்பு, காது நரம்பு, மூல நரம்பு, வாசனை நரம்பு, இது எதுக்கும் வளர்ற தன்மை கிடையாது. ஒன்ஸ் அது செயல் எழுந்ததுன்னா செயல் எழுந்தது தான். அது வந்து நம்ம ஃபர்தராக டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கோனா நம்ம டேப்லெட் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஒன்ஸ் காது நரம்பு செயல் இருந்ததுன்னா செயல் இருந்தது தான், அதுக்கான செவித்திறன் கருவி ஹியரிங் எட் அது மாதிரி தான் பொருத்திக்கணும். இன்னொன்று, நீங்கள் மூணாவது ஒன்று கேட்டது வந்து டினிட்டஸ் கேட்டீங்க. டினிட்டஸ் வந்து எனக்கு சரியாகாதான். டினிட்டஸ்ன்றது வந்து எப்போ நம்மளோட காது நரம்பு மண்டலம் செயல் இழக்குதோ அப்போ நமக்கு சில சவுண்டு தன்னைத்தானே கேட்க ஆரம்பிக்கும். அப்போ நீங்கள் செவித்திறன் கருவி பொருத்தும் போது நம்மளோட காது கேட்கும் திறனை பழைய நிலைமை கொண்டுன்னு வரீங்க, அதாவது அடிஷ்னலாக ஹியரிங் எய்ட் போட்டு. அப்போ பண்ணும்போது கட்டாயம் அந்த டினிட்டஸ் சவுண்டு மறையும். டினிட்டஸும் வந்து என்னென்னா தெரப்பி மூலயமா தான் அதையும் சப்ரஸ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ஒரு கட்டியாலையோ இல்லை வந்து ஒரு நரம்பு மூளை கட்டியோ நரம்பு அது மாதிரி இருந்தால் நம்ம சர்ஜரி பண்ணால் டினிட்டஸ் குறையும். ஆனால் இது வந்து ஃபங்க்ஷனல் டினிட்டஸ், அதோட செயல்பாடு குறையறதால வர டினிட்டஸை திரும்ப அதோட பழைய செயல்பாட்டுக்கு வர வைக்கிறது வந்து செவித்திறன் கருவி பொறுத்துனா பழைய நிலைமை கொஞ்சம் வரும். அப்போ வந்து அதோட டினிட்டஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. சில ஸ்பெசிஃபிக் டேப்லெட்ஸ் இருக்குது, அதாவது வந்து அதோட டினிட்டஸை வந்து மாஸ்க் கொஞ்சம் குறைக்கிறது, உங்களோட மூளையோட ஸ்டிமுலஸை குறைக்கிறது, அப்போ வந்து டினிட்டஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ இதெல்லாமே ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். நீங்கள் ஹியரிங் எய்ட் போட்டு உங்களோட செவித்திறனை இம்ப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டினிட்டஸும் மறைய வாய்ப்பு இருக்குது. பட் டினிட்டஸ் 100%

0: மறையுமா அப்படின்றது வந்து கேள்விதான். ஏன்னா காது நரம்புக்கு வந்து வளர தன்மை இல்லாததால டினிட்டஸ் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பயிற்சி மூலயமாவோ, சவுண்டு தெரப்பி, சவுண்ட் தெரப்பின்னு நிறையா இருக்குது. இப்போ ஃபோன்லேயே ஆப்ஸ்லாம் இருக்குது நிறைய, ஒயிட் சவுண்டு, அது நீங்கள் ஒரு கால் மணி நேரம் கேட்கலாம். மாஸ்கிங் சவுண்ட்ஸ் இருக்கும், அது மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் கேட்கலாம். அதுமாதிரி சவுண்ட் தெரப்பி கொடுத்து கொடுத்து நம்ம அதோட டினிட்டஸாக இன்டென்சிட்டியை குறைக்கலாம், இன்டென்சிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கலாம்.
1: டாக்டர் கரெக்ட், 60% லாஸ்க்கு வந்து ஒரு ஹியரிங் மிஷின் வந்து போட்டாதான் கரெக்டா வரும்னு சொன்னாங்க. நான் வந்து என்ன கேக்குறேன்னாக்கா, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கிறதுனால தானே இந்த
0: இல்ல இல்ல இல்ல அதுதான் நான் சொல்றேன்ல, எல்லா வெட்டுகவும் அதனால கிடையாது. நம்ம அதை பொசிஷன் டெஸ்ட் பண்ணி பொசிஷன் வெட்டுகோ தான் நம்ம டயக்னோஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த விஎன்ஜி டெஸ்ட் பண்ணலாம், இல்ல டிக்சால்பிக் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி காரணங்களால வர மயக்கங்கள் வந்து நம்ம வந்து பொஷின் டெஸ்ட்மே எக்ஸசைஸால் குறைச்சிடலாம். பட் மயக்கம் மற்ற காரணங்களாலேயோ, இப்போ இந்த நரம்பு செயல்பாடே சுத்தமாக குறைஞ்சிடுச்சு, இல்லை வேறு நரம்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அப்போ வந்து நம்ம வந்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பட் ஹியரிங் எய்ட் போட்டால் நமக்கு மயக்கம் குறையுன்றது வந்து அப்படி கிடையாது. ஹியரிங் எய்டு வந்து நம்மளோட டினிட்டஸ் குறையும். மயக்கத்துக்கான ஸ்பெசிஃபிக் காரணங்கள் கண்டடிச்சு அதுக்கான சிகிச்சை எடுத்துக்கணும், இல்லை கரெக்ஷன் பண்ணிக்கணும்.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: டாக்டர், அடுத்த கேள்வி, தலை சுற்றல் வரும்போது உடனே செய்ய வேண்டிய விஷயம்னா என்ன?
0: நம்ம பாதுகாப்பாக ஒரு இடத்த உட்காந்து, ஏன்னா தலை சுற்றி நம்ம திரும்ப நடந்தே போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு கிடையாது. தலை சுற்றி நம்ம எந்த டைமில் கீழே விழுவோம் அடி, அதனால ஃபால் ஆகி ஹெட் இன்ஜுரியோ எதுவும் ஆகக்கூடாது. தலை சுற்றல் வருதுன்னா யாரோ ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அங்கே இடத்து கரெக்டாக உட்காருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகுங்க, தலை வாந்தி அது மாதிரி வருதுனா ஹெல்ப்பு கூப்பிடுங்க. அதான் ஃபஸ்ட்டு தலை சுற்றுது நம்ம வீட்டுக்கு போயிடலாம், பைக்கில் வந்து லைட்டாக சுற்றுற மாதிரி இருக்குது, இல்லை நடந்து சுற்றுற மாதிரி இருக்குது, நம்ம நடந்தே போயிடலாம், இல்லை பைக் ஓட்டிடலாம், அது மட்டும் பண்ணக்கூடாது. எந்த இடத்துல தலை சுற்றல் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்த இறங்கி ஒரு இடத்த அமைதியாக உட்காருங்க, இல்லை படுக்க முடிஞ்சால் படுத்துருங்க. படுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா சாதாரண தலை சுற்றல் வந்து குறைஞ்சிடும். இல்லை வந்து எதனால் உங்களுக்கு பிபி சுகர் அது மாதிரி இருக்குன்னா அந்த காரணங்களால் இருக்குன்னா அதுக்கான நீங்கள் மெடிசன் எடுக்கணும் கட்டாயம். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் நியர்பை ஹாஸ்பிட்டல் போயிட்டு மேஜர் காசு ரூல் அவுட், முக்கியமான காரணங்கள், ஏன்னா சிலது வந்து லைஃப் த்ரெட்னிங் காரணங்களால் தலை சுற்றல் வரும். இப்போ ஹார்ட் ப்ராப்ளத்தாலேயோ இல்லை பிபி அதிகமானோ, இதெல்லாம் வந்து நமக்கு உயிருக்கு ஆபத்தை கொடுக்கற பயக்கத்துக்கான சிம்டம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணிக்கணும், சுகர் இதெல்லாம். அதுக்கப்புறம் எந்த இந்த காரணங்களாக ஸ்டேபிளாக இருக்கா, அது கட்டதுக்காக நம்ம காது காரணங்களை வந்து பரிசோதனை பண்ணணும்.
4: ஓகே டாக்டர், இப்போ எந்த மாதிரி உணவுகள் வந்து காது தொடர்பான வட்டிகோவை அதிகமாக்கும்?
0: மோஸ்ட்லி எந்த உணவு நீர் சத்து குறைக்கிறது, இப்போ நிறைய பேர் தண்ணி சாப்பிட்றவங்க அல்கஹால் எடுத்துட்டா அதெல்லாம் நீர் சத்து குறைக்கும், டீஹைட்ரேஷன் கொண்டு வரும், நிறைய ஆயில் ஃபுட்ஸ், எனி ஹைப்பர் லிப்பிடிமியா, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலுமே. ஸோ அல்கஹால் ஸ்மோக்கிங் இதை அவாய்ட் பண்ணணும். இன்னொன்று ஹைப்பர் ஹை ஃபேட் டயட் இதை அவாய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா நர்வ் ஃபங்க்ஷன் எதுவுமே குறைக்கும். மைக்ரோ சர்க்குலேஷன் தான் இப்போ உள்காதுக்கு வந்து மைக்ரோ சர்க்குலேஷன் தான் போகும். ஸோ அந்த மைக்ரோ சர்க்குலேஷன் பார்ப்போம், எதெல்லாம் நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் வர வைக்கக்கூடியதோ அதெல்லாம் உள்காது ப்ராப்ளம் வர வைக்கக்கூடியது. ஸோ அது மாதிரி உணவுகளை நம்ம அவாய்ட் பண்ணணும்.
4: ஓகே டாக்டர், எப்போது உடனே மருத்துவமனைக்கு போகணும் அந்த எமர்ஜென்சினா எந்த ஸ்டேஜில்?
0: மயக்க வந்தால் கட்டாயம் ஆஸ்பத்திரிக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா வந்து பல காரணங்கள் இருக்கும், ஸ்டேஜின்றது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணலான்னா கட்டாயம் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வேற யாராவது உதவி தேடுறதுக்கு உதவிக்கு வரணும் இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு மயக்கமாக இருக்குது அப்படின்னாலே ஏதோ ஒரு ட்ராபேக், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கட்டாயம் நியர்பை ஹாஸ்பிட்டல் போய் அட்லீஸ்ட் ஒரு பிபி சுகரையாவது நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேபிள் ஆகிறீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ மயக்கத்துக்கு லைட்டாக தானே இருக்குது, லைட்டாக தானே இருக்குன்னு அப்புறம் இன்னொருத்தவங்க சார்ந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குள்ள நம்மளோட சிவியாரிட்டி அதிகமாகிடும். ஸோ மற்ற இப்போ இயர் ப்ராப்ளம் வந்து கட்டாயம் நம்ம பொறுமையாக கூட ட்ரீட் பண்ணலாம், அதில் ஒன்று பெரிய நமக்கு ஆபத்துகள் ஏற்படாது. பட் ஆனால் மயக்கங்கள் வரும், கீழே வர்றது அது மாதிரி ஃபால் அது மாதிரி இருக்கும். பட் இது இதய ப்ராப்ளம்னாலேயோ இல்லை மூளை ஸ்ட்ரோக், ஸ்ட்ரோக்கோட சிம்டம் பக்கவாதத்தோட சிம்டம் மயக்கமாக தான் இருக்கும். ஸோ இப்போலாம் எவ்வளோ இயர்லி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களோ அவ்வளோ இயர்லி நம்ம த்ரோம்பலைஸ் பண்ணும், நார்மல் 100% நார்மல் ஆகலாம். ஸோ அதனால் எப்போ எந்த மைல்டு சிம்டம்னாலும் அடுத்த செகண்ட் நீங்கள் ஹாஸ்பிட்டல். நம்ம ஊரில் எப்பயுமே நியர்பை எவ்ரி 1 கிலோமீட்டர் வியோ ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால் ஒரி பண்ண
4: தான் கஷ்டம் சார், ஸ்ட்ரெஸ்னால இருக்கும், வெயில் நல்லா இருக்கும், ஜஸ்ட் 1 செகண்ட் தான் சரியா போச்சு அப்படின்னு. ஸோ அது 1 செகண்டா இருந்தாலும் அது கஷ்டம். ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்னைக்கு காது தொடர்

0: தொடர்பான பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய தலைசுற்றல் வெற்றிகோ பற்றி நிறைய விஷயங்கள் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம நேர்கள் கிட்ட கேள்விக்கு ரொம்ப டீட்டெயில்டாக பதில் சொன்னீங்க. நம்ம நேர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி. ஸோ நம்ம நேர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
1: எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், மற்றும் இது வாய்ப்பு அளித்த எஃப்எம் ரெயின்போ ஊழியர்கள் அனைவருக்கும் இன்னொரு வணக்கம்.
0: நன்றி டாக்டர்.
1: நன்றி நன்றி வணக்கம்.

0: ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. டைம் இப்ப சரியா 4:01:22 ஆயிட்டு இருக்கு. இது உங்களோட ஃபேவரட் ஃபன் லோடட் ஷோ, கட் கேமரா ரோலிங். இன்னைக்கு இந்த 1 hour உங்களை என்டர்டெயின் பண்ண நான் இங்க ஆர்ஜே சிந்து வந்தாச்சு. என்ன சிந்து, நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா அப்படின்னா இல்ல, உங்களுக்கே தெரியும் நம்ம கூட இன்னொரு ஆர்ஜேவும் இன்னைக்கு நம்ம ஷோவை சூப்பரா ஃபன்னா கொண்டு போறதுக்காக ரெடியா இருக்காங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஆர்ஜே ரேவதி தான். குட் ஈவினிங் ரேவதி.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் மக்களுக்கு வணக்கம். ஓகே ரேவதி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்?
1: எப்பயும் போல நம்ம ஸ்டைல ஒரு டயலாக போட்டு அத மக்கள் ஸ்டைல பேச வச்சு ரசிச்சு.
0: நீங்க 2 2 7 1 7 0 2 2 7 1 7 0 நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0 4 1 3 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே ஆர்ஜி ரேவதி, நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் டயலாக் கொடுத்துடலாமா?
1: எஸ் கண்டிப்பா.
0: நேர்களே, உங்களுக்காக டயலாக் வந்துட்டே இருக்கு, நல்லா லிசன் பண்ணுங்க, கால் பண்ணுங்க.
2: நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்து எங்க அம்மா கையில கொடுத்து இவனை என்ன மாதிரியே வளங்கள் சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டேன். என்னை விட அதிகமா உன்னதான் சொல்லமா வளர்த்தான். நான் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் என் பொஞ்சாதிக்கிட்டே சொன்னது இல்லையப்பா. ஏப்பா, இந்த ரகசியம் இப்பதான உனக்கே தெரியும்.
0: என்ன ரேவதி, டயலாக் கேட்டீங்களா?
1: எமோஷனலா போட்டு தாக்குறீங்க.
0: எங்க வீட்டுல கூட அப்படிதான் சொல்லுவாங்க, நாங்க தான் வெளியிருந்து ஒண்ணு தூக்கிட்டு வந்துதான் வளர்த்த வளர்க்க கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கா?
1: அது வழக்கமா நடக்கலனாலும் அதிசயமா கேட்கணும், எல்லாருக்கும் நடக்கிறதுதான். சோ இந்த டயலாக் உள்ள எமோஷனலா நம்ம மக்கள் எப்படி பேசி நடிக்க போறாங்க அப்படின்னு
0: ஒரு சிவாஜி சாரோட ஃபேமஸான டயலாக் இது, படையப்பா படத்துல இருந்து. கரெக்ட் தானே ரேவதி? இன்னொரு தடவை இந்த டயலாக் போட்டுடலாமா?
2: நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்து எங்க அம்மா கையில கொடுத்து இவனை என்ன மாதிரியே வளங்கள் சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டேன். என்ன விட அதிகமா உன்னதான் சொல்லமா வளர்த்தான். நான் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் என் பொஞ்சாதிக்கிட்டே சொன்னது இல்லையப்பா. ஏப்பா, இந்த ரகசியம் இப்பதான உனக்கே தெரியும்.
0: ஓகே, ஒரு காலர் வந்திருக்காங்க, யாருன்னு பேசிடலாமா? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ
0: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். சொல்றது யாரு?
3: அறந்தாங்கில இருந்து ஐயப்பன்.
0: ஐயப்பன் சார், உங்களுக்காக நான் டயலாக் எடுத்து வச்சிரவா?
3: ஆ போடுங்க.
0: போட்டுறேன்.
1: தெரியும், அதனால உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை டயலாக் போட்டுலாம்.
2: நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்து எங்க அம்மா கையில கொடுத்து இவனை என்ன மாதிரியே வளங்கள் சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டேன். என்ன விட அதிகமா உன்னதான் சொல்லமா வளர்த்தான். நான் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் பொஞ்சாதிக்கிட்டே சொன்னது இல்லையப்பா. ஏப்பா, இந்த ரகசியம் இப்பதான உனக்கே தெரியும்.
0: ஐயப்பன் சார் கேட்டீங்களா?
3: எனக்காக ஒரு வாட்டி பேசி காட்டுங்க. ரொம்ப பழைய டயலாக் இருக்கு.
0: பழைய டயலாகா? உங்களுக்காக இன்னொரு போடவா?
3: சவுண்ட் கம்மியா இருக்கு, அத நீங்க பேசிட்டீங்கன்னா ரெண்டு பேரும்
0: நாங்களும் பேசி காமிக்கிறோம். அதை கேட்டுட்டு ரெண்டு தடவை நடக்க போற டயலாக நீங்க பேசி காமிங்க. ஓகேவா?
3: ஓகே.
2: நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்து எங்க அம்மா கையில கொடுத்து இவனை என்ன மாதிரியே வளங்கள் சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டேன். என்ன விட அதிகமா உன்னதான் சொல்லமா வளர்த்தான். நான் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் என் பொஞ்சாதிக்கிட்டே சொன்னது இல்லையப்பா. ஏப்பா, இந்த ரகசியம் இப்பதான உனக்கே தெரியும்.
0: ரேவதி ரெடியா? நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாமா?
1: உடனே பார்வை லைட்ஸ்ல நம்ம திரும்பிடுமே.
0: ஐயப்பன் சார்,

0: இப்போ கேக்கலையா?
1: கேட்டுச்சு
0: ரெடியா?
2: பேசிடுவாரு,
0: தெய்வமே பேசுங்க. ரெடி கட் கேமரா ரோலிங்.
1: நான் தான் உன்ன பிரிஞ்சேன், என்னையும் உன்ன மாதிரி வளர்க்கறேன்னு சத்தியமா சொன்னாங்க.
2: ஐயா கொஞ்சம் நிதானம் ஐயா, எமோஷனல் ஆகாதீங்க. நான் தான் உன்ன தூக்கிட்டு வந்து எங்க அம்மா கையில கொடுத்து இந்த விஷயம் வந்து எல்லா வீட்லயுமே சிப்லிங்ஸ் நடக்கும். நீ குப்பத்தோட்டில இருந்த, நான் தான் போனா போது எங்க மம்மி டாடி கிட்ட சொல்லி தூக்கிட்டு வந்து வளர்க்க வச்சேன், என்ன மாதிரி வளர்க்க சொன்னேன். பட் ஒன்னதா செல்லமா வளர்த்தாங்க. இன்னைக்கு நான் எந்த இடத்துல இருக்கு, நீ எந்த இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லி அண்ணன் தங்கச்சிக்குள்ள, அக்கா தங்கைக்கு தங்கைக்குள்ள இப்படி நிறைய பிரச்சனை வரும். அந்த
1: மாதிரி
2: நீங்க எந்த கிரகத்துல இருக்கீங்க சார்? இது நடக்காம இருக்காதே ஒரு வீட்லயும்.
0: அதை நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம்.
2: நான் மூச்சு தளர பேசுறதை கேட்டு
0: இருங்க, உங்களுக்கு டைலாக் வந்துட்டே இருக்கு.
3: என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா? இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா? மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு
0: சொல்லு. இது ஓகேவா?
1: ஓகே
0: ஓகே. ரெடி கட் கேமரா
1: ரோலிங். என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா? இல்ல இங்கேயே ஓரஞ்சாரமா இருந்து ஒரு தொழிலை பண்ணலாமா? அப்படியே இருந்தோம். ஏன்னா நம்மளே ஒரு ராகுகாலம் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ராகுகாலத்தை சமாளிக்கலாமான்னு அதுக்கு ஒரு வழியை காட்டி தொலை
2: காட்டி தொலை.
0: சூப்பர் சூப்பர். எங்களையா சொன்னீங்க?
1: இல்ல இல்ல,
2: அந்த ராகுகாலம் நான் இல்ல
1: சார். பார்த்து வெளிச்சார
0: ஐயப்பன் சார், உங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியுதா? நீங்க ஃபர்ஸ்ட் ஷோல பேசும்போதோ இப்ப பேசும்போதோ எவ்வளவு டெவலப் ஆயிட்டீங்க தெரியுதா?
1: எப்பவுமே படம் ஓடும் போது அது கூடவே சேர்ந்து பேசி பாப்பேன் டைலாக்லாம்.
0: நீங்க
1: திருவிழாவ நடத்துங்க, நடத்தாம போங்க. கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்.
0: போட்டே ஆகணும்.
2: போட்டலாம், பாட்ட போட்டலாம். நன்றி சார்.
0: நன்றி நன்றி சார், சூப்பரா பேசுனீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா. எஸ், இப்போ இன்னைக்கு நாங்க வந்து சூப்பரான ஒரு சென்டிமெண்டல் டயலாகோ சுமாரான ஒரு
1: எப்பயுமே
0: எப்பயும் குடுக்கற மாதிரி
1: குடிக்கலையா நம்ம ஆர்ஜேக்கு. அதனால இன்னைக்கு வந்து அழ வச்சு நான் பார்க்க போறேன், ரசிக்க போறேன்னு
0: வந்துட்டாங்க. நான் என்ன அவ்வளவு கொடூரமாவா மாறிட்டேன்?
1: அதையும் நம்ம ஆளுங்க சிரிப்பா தான் பேச நம்மள என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த லிஸ்ட்ல யாரு பேச போறா அப்படின்னு
0: கேட்டேன். யாருன்னு கேட்டலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
2: வாழைப்பட்டாம்பாளையம் கலா பேசுறேன் மேம். 20 நாளமா
0: சூப்பரா இருக்கோம் கலா மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் உங்களை மாதிரியே சூப்பரா இருக்கிறேன்.
0: எங்களை மாதிரியே
1: பயங்கர பியூட்டிஃபுல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க.
0: இதுக்கு பேருதான் வந்த புகைச்சேனி போல.
1: போற பக்கம் ஒரு பிட்ட சரி விடுங்க. ஓகே,
0: டயலாக் கேட்டீங்களா?
2: நான் கேட்டேன் மேம், நல்லா இருக்கு மேம்.
0: நல்லா இருக்கா? அதுக்கு இல்லங்க, நீங்க பேசி காமிக்கணும்.
1: நீங்க எல்லாம் பாசமலர் ஃபேன்ஸா இருப்பீங்க நினைக்கிறேன், படத்தோட ஃபேன்ஸா இருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு எமோஷனல் டயலாக் போட்டாங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க நீங்க.
2: நல்லதா மேம் இருக்கு, அது எமோஷனலா அந்த நேரத்துல கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு மேம்.
1: டச் பண்ணிட்டீங்க மேம், ஹார்ட் டச் பண்ணிட்டீங்க
2: மேம்.
0: ட்ரை பண்றீங்களா?
1: அப்ப நீங்க நடிக்க போறீங்க, என்ன ட்ரை பண்றேன்னு சொல்றது?
0: உங்களுக்கு அண்ணாலாம் இருக்காங்களா? அண்ணா, தங்கச்சி, தம்பி
2: நீங்களா?
0: பரவாயில்ல, என்னெல்லாம் குப்பை தொட்டில எடுத்தாங்க, நானும் 5வது வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன். தவிட்டுக்காவது வாங்கிருக்காங்களே.
2: அது வேற சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஆசிரமத்துல ஒரு அம்மா பேர் சொல்லி பக்கத்துல அந்த ஊர் பக்கம் ஆசிரமம் எல்லாம் இருக்கு. அந்த அம்மா கேட்டாங்க, அப்பயே உன்ன குடுத்துட்டு வராது போயிட்டேன் நானு, இஷ்டம் வந்தா என்ன சொல்ல குடுக்கறேன்.
1: அதாவது இந்த 80s 90s மம்மிஸ் டேடிஸ் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருப்பாங்க போல, எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி கட்டுக்கதை சொல்லி நம்ம நம்ப வச்சிட வேண்டியது.
0: எங்க வீட்டுல ஒரு படி மேல போய் நான் உங்க அம்மா இல்ல ஒரு

0: காமிச்சி தான் உங்க அம்மா எல்லாம் சொன்னாங்க என்கிட்ட
1: எப்படியெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க
2: சொல்லி சேவ பண்ற வேண்டியது மேம்.
0: ஆமா ஓகே டயலாக் கேட்டிங்களா பேசலாமா?
2: கேட்டு மேம் கேட்டா மேம்
0: உங்களுக்கு டயலாக் திரும்ப ப்ளே பண்ணவா?
2: ஃபர்ஸ்ட் டயலாக் வேணாம் மேம் செகண்ட் டயலாக் ப்ளே பண்ணுங்க.
0: பாத்தீங்களா சரி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டயலாக் பேசிருங்க. ரெடியா?
2: ஓகே மேம்
0: ரெடி கட் கேமரா.
3: பண்ணீங்க
0: நடுவுல மட்டும் அத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தாங்கிற மாதிரி ஆயிடுச்சு.
3: சிவாஜி சார் இறங்கிட்டாங்க ஓகேங்களா
0: பேசலாமா?
2: நான்தான் ஒன்னத்துக்கு வந்து அம்மாட்ட குடுத்து பொண்ணைய என்ன கொலையை வளர்க்க சொல்லி சத்தியம் வாங்கிக்கினேன். அம்மாவும் என்ன விட உன்னதான செல்லமா வளர்த்தாங்க. என் கொஞ்சம் அதிக இது கூட தெரியாதப்பா. இந்த ரகசியம் உனக்கே இப்பதானே தெரியுது.
0: சூப்பர் மேம் சூப்பர் சூப்பரா பேசுறீங்க.
3: கொஞ்சிக்கோங்க மேம் கண்ணல தனியா ஊத்துது.
0: இன்னொரு டயலாக் உங்களுக்காக ப்ளே பண்ணலாமா?
2: பண்ணுங்க மேம் அது.
0: ஓகே
4: என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா? மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொட. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு
0: சொல்லு. மேம் கேட்டீங்களா?
3: இப்ப பேசலாமா இல்ல போன வச்சுட்டு போயிடலாமா? பேசினாலும் இந்த டயலாக் தான் பேசணுமா?
2: ட்ரை பண்றோம் ஐடியா.
0: ட்ரை பண்ணுங்க. ரெடி கட் கேமரா ரோலிங்.
2: என்ன துபாய்க்கே போலாமா இல்ல தொழில் பண்ணி இங்கே இருக்கலாமா வேணாமா எதனா சொல்லிட்டோல? ஏன்னா ஒரு ராகுலா என்ன ஃபாலோ பண்ண இருக்குது. அதனால அந்த ராகுகளுக்கு சமாளிக்கிறது எதனா சொல்லிட்டோல
3: சொல்லித்தோல. நீங்க எங்கள்கிட்ட சொல்லிட்டீங்க, நாங்க யாருகிட்ட சொல்றது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கீங்க.
2: அதுதான் அது எவ்வளவு ஒரு சலிப்பா சொல்றது பாருங்க.
3: சொல்லித்தோல
2: இன்னொரு
0: டயலாக் போடுறேன்.
4: என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா? மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொட. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகாலம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு.
0: மேம் இந்த டயலாக் உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு டயலாக் வந்துகிட்டே இருக்கு.
2: சரி மேம்
5: போய் மேல ஏறி தேவையில்லாத ஆணில புடுங்க போ.
2: மேல போய் பாருங்க இது எது தேவையில்லை அணி எது தேவையில்லாத அணி, நீங்க புடுங்கது எல்லாமே தேவையில்லாத அணிதான்.
0: இந்த டயலாக் தான் எங்களுக்கு ஏதோ எங்கயோ லைட்டா அப்படியே குத்துது.
3: ஆணிய புடுங்க வேணாம்.
0: அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க பேசலாம் மதவதி.
3: எஸ்
0: ஹலோ வணக்கம்.
6: வணக்கம்
0: வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் பட்படையில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: உற்சாகமா இருக்கீங்க? என்ன டைலாக் பேச போறீங்க?
2: மூணு டைலாக் போட்டுருக்கீங்க.
0: நீங்க எனக்கு ரெண்டாவது டைலாக் ஒரு வாட்டி போட்டு காமிங்க, நான் பேசிடுறேன்.
1: ரெண்டாவது டைலாக்
2: அதானே சார்?
0: ஆமா அதேதான், போடுங்க மேடம்.
3: என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா, இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொட. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகால வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு
1: சொல்லு. ரெடியா?
0: ரெடி மேடம், எவ்வளவு முடியுதோ நான் பேசுறேன் மேடம்.
1: நீங்க பேசுறதா நீங்க டயலாகே, உங்களால என்ன முடியுமோ நீங்க பேசலாம்.
0: ஓகே
1: ஓகே, ரெடி கட் கேமரா.
0: என்னடா நம்ம எல்லாருமே இதே ஊர்ல இருக்கலாமா, அல்லது துபாய்க்கு எங்கேயாவது போலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆனாலும் அந்த இடத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இருந்தாலும் உங்களை உடனே மாட்டேங்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஊருக்கு போகலாம்னு நினைக்கும் போது அப்ப குறுக்கா வந்து நீங்க எல்லாருமே போகாதீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுதானே உண்மையான ஒரு விஷயம்.
1: சார் நீங்க பேச ரெடி ஆனீங்க, குறுக்க ஏதோ கிராஸ் டாக் வந்துருச்சு போல
2: நினைச்சிட்டு இருக்கா. நீங்க தானா குறுக்க இறக்க போட்டா?
1: இல்ல மாடுலேஷனா?
0: எனக்கு மாடுலேஷன் பிடிச்சிருக்கேன்.
1: சூப்பரா பேசுறீங்க.
0: அப்படியே?
1: ஆமா சூப்பரா பேசுறீங்க.
2: நாங்க தான் அந்த ஊர்க்காரங்க தான் வந்துட்டாங்களா யாரு அதன்னு யோசிக்கிறோம்.
0: இல்ல பரவாயில்ல, எனக்கு இவ்வளவு முடிஞ்சது. இன்னொரு டைலாக் என்னமா போட்டீங்க? அது போட்டு ஈஸியா இருக்கேன்.
2: எஸ் மூணாவது டைலாக் அதானே சார்? ஓகே, இது உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
3: போய் மேல ஏறி தேவையில்லாத புடுங்க போ.
4: தேவை உள்ளானு தேவையில்லாதான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
3: நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான், போய் புடுங்க போ. டேய் நீ எங்க போறீங்க?
4: ஆணி புடுங்க.
3: ஆணிய புடுங்க வேணாம், வாங்கடா.
1: சார்
0: கேட்டீங்களா? கேட்ட பண்ணிடு.
1: ம் பண்ணிடலாமா? எஸ் கட் கேமரா ரோலிங்.
0: டேய் இங்க வாடா. என்ன சார் நீ சொல்றீங்க? ஆணிய புடுங்க.
1: கோபப்படாதீங்க சார்.
0: சார் புடுங்கணும். நீ போடல போய் ஆண்டி எல்லாமே தேவையில்லாத ஆணிய போய் புடுங்க.
1: ஐயோ ரொம்ப கோமா இருக்கீங்க போல.
0: இங்க வேணாம் புடுங்கடா. நீ தேவையில்லாத ஆணிய புடுங்க வேணாம். இங்க வாடா.
1: ஆணியே புடுங்க வேணாம்.
0: ஆணிய போய் புடுங்கடா, போடா.
1: சரி இங்க வந்து ஆர்ஜே ரேவதி ரெடியா வெல்ல போறதுக்கு நிக்கிறாங்க.
2: பயமா இருக்கு சார், இப்படி மிரட்டினீங்கன்னா எப்படி சார் நாங்க போட
1: போறது? சூப்பர் சூப்பர் சூப்பரா ட்ரை பண்ணீங்க.
0: இந்த டயலாக் தேதி உள்ள ஆணி தேதி இல்லாத ஆணி அப்படிங்கறது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? நீ புடுங்க இல்ல தேவையா?
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: என்ன
1: ரேவதி எல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க,
2: கொஞ்சம் பயமா தான்
1: இருக்கு. ஓகே ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
2: தண்டவாணி சார். எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்க மேடம்.
2: நல்லா இருக்கீங்களா? நல்லா கேட்டிங்களா?
5: கேட்ட மேடம்.
1: என்ன டயலாக் பேச போறீங்க?
5: இந்த ஃபர்ஸ்ட் டயலாக் பேசுறேன்
1: மேடம். ஃபர்ஸ்ட் டயலாக் சூப்பர்.
2: சிவாஜி சாரோட டயலாக்
1: உங்களுக்காக இன்னொரு தடவை ப்ளே பண்ணவா?
5: இல்லங்க நான் பேசுறேன்.
1: பேசுறீங்க சூப்பர் சார்.
2: இங்க டெஸ்டிங்லாம் தேவ இல்லங்க, ஸ்ட்ரைட்டா இறங்கிடுவோம் அதானே சார்?
5: ஆமா.
1: ஓகே ரெடி கட் கேமரா ரோலிங்.
5: சாந்தாம்மா ஒண்ணு தூக்கிட்டு வந்த, என்ன மாதிரியே எங்க அம்மாட்ட குட்டி என்ன மாதிரியே உன்னை வளர்க்க சொன்ன. ஆனா இந்த விஷயம் என் பொஞ்சாடி கூட தெரியாதுப்பா. இப்பதான் உங்கள்கிட்ட
2: சொல்றேன். இறக்கி அந்த வாய்ஸ் மாடல் மாத்தி
5: வச்சுக்கலாமா? இந்த ராகு காலத்தை ஒண்ணு சுத்திக்கிட்டே இருக்கு, அது எப்படி சமாளிக்கிறது?
2: அது நான் இல்லைங்க.
1: என்ன சொல்லலாம், நல்லா பண்ணீங்க சார், சூப்பரா பண்ணீங்க.
2: நச்சுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? ஒரு நிமிஷம் பதறிடுச்சு எங்களுக்கு.

0: ஓகே சார், உங்க டைலாக்
1: டைலாக் ட்ரை பண்றீங்களா?
0: ஆன் ஏ
2: பண்றேன்
0: குடுக்க
2: மேடம்.
0: வேணாம் அந்த டைலாக்.
2: இங்க வாங்க போய் மேல போய் ஆணியை புடுங்க.
0: சொல்லாம இருந்திருக்கலாம் சொல்ல.

0: பேசுறீங்க சிவாஜி சார், வாய்ஸ் அடிக்கிங்க வடிவேல் சார், வாய்ஸ் அடிக்கிங்க. நன்றி சார்.
1: நீங்க எவ்வளவு பெரிய க்வெஸ்சன் கேட்டாலும் 2 மார்க் மாதிரி ரெண்டு மார்க்குக்கு தான் ஆன்சர் சொல்லுவாரு.
0: 5 மார்க் போட்டுருக்கு.
2: தேங்க் யூ
1: சார், தேங்க் யூ, தேங்க் யூ ஃபார் காலிங்.
2: தேங்க் யூ.
1: ரெவதி, இப்போ வந்து சூப்பரான சாங் கேட்டு வந்துடலாமா? நேர்களை கால் பண்ணுங்க 2271760 மற்றும் 2271770. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா
0: 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

கண்ணா அண்டர் கட்ல தண்டர் குந்தர அண்டர் வந்தர் ஜூட்டு கண்ணா அண்டர் சூட்டு கண்ணா வந்தர் ஜோட்டு கண்ணா இப்போது ஜோடு அண்டர் சூட்டு கண்ணா.

0: முருகன் சார் எப்படி இருக்கீங்க?
1: திருப்பழகி சிந்துதா மேடமுக்கும் நாட்டிய அழகி ரேவதி மேடமுக்கும் வணக்கம் சொல்வது முருகன் இளமாங்கலம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம்.
1: நான் தான் உன்ன தூக்கிட்டு வந்து எங்க அம்மா கொடுத்து என்ன போலவே வாழ அப்படின்னு சொல்லி இருந்தேன் என்று சத்தியம் வாங்கிட்டேன். உன்னை விட என்னதான் நல்லா வளர்த்தா இதுவரையும் என் பொஞ்சாடியாண்டே நான் சொன்னதில்ல, எங்க அம்மாண்டே நான் சொன்னதில்ல.
3: அம்மாவுக்கே தெரியாதா?
2: இப்ப எங்கிட்டயே சொல்றீங்க.
1: டயலாக் நீங்க அது போல போட்டீங்க மேடம், அதனால சொன்னேன்.
2: என்ன
1: போலவே வாழ என்று சத்தியம் வாங்கிட்டேன். உன்னை விட நான் சொல்லவே இல்லை, என் அம்மாண்ட கூட நான் சொல்லவே இல்லை, நான் சத்தியம் வாங்கிட்டேன். என்னை விட உன்னை தாண்டா வளர்த்தா கொஞ்சாண்டே தெரியாதப்பா.
2: ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? அம்மாவாட்டையே கொடுத்து அம்மாவிட்டே சொல்லல அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா?
3: சூப்பர் சூப்பர் சார்.
2: கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க நினைக்கிறேன் சார், பதட்டம் வேண்டாம். ஓகே, நம்ம
3: அடுத்த டயலாக் போலாமா?
1: ஆ சரிங்க மேடம்.
3: ஆ ரெடி கட் கேமரா ரோலிங்.
1: என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா? இருக்கலாமா? இந்த ஊர்ல இருக்கலாமா? இந்த ராகுலம் என்ன கூட சுத்திக்கிட்டு இருக்கு. ஜாதகம் பார்த்து சொல்லுடா. தோலா
3: அந்த என்ன சார், தோலை மட்டும் தனியா சொல்றீங்க,
2: எத்தனை ஆசையோ
3: சார்.
1: நன்றி மேடம் உங்கள் இருவருக்குமே நன்றி மாலை வணக்கம்.
3: அடுத்து ஒரு காலர் இருக்காங்க, பேசல மறைவதி.
2: எஸ்
3: ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
4: எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்?
2: பயங்கரமா இருக்கும், பயங்கர ஜாலியா இருக்கும். தெரியல,
4: அதான் தெரியுதே.
3: தெரியுதா? நான் கூட பயந்துட்டு வேணும்.
4: நல்லாவே இருக்காது மேடம் இந்த கட் கேமரா.
2: நல்லாவே இருக்காதுன்னு எப்படி சொல்லிட்டீங்க?
3: நீங்க முன்னாடி சொல்றது எங்க காதுல விழுல.
2: நல்லா இருக்கிறது மட்டும்
4: சொன்னீங்க. வர்றவங்களாலதான் இந்த கட் கேமரா இன்னும் சிரிப்பு அதிகம் உண்டாகுது.
3: இன்னும் அப்படி சொன்ன
2: கிரெடிட்ட யாருக்கு குடுக்கறீங்க?
3: அவரை குழப்பினதே நாங்கதான்.
4: அப்படியா?
2: அப்ப நீங்க ஷோ ஃபுல்லா கேக்கல.
3: அதுதான் நாங்களும் சொன்னோம்.
2: சரி, நீங்களும் நாங்களே புகழ்ந்துக்க கூடாது ஷோ படி. சரி மேம்,
4: நல்லா இருக்கீங்களா?
2: வேற லெவல்ல இருக்கும்,
3: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். வெண்ணிலா மேம், உங்களை மாதிரியே
4: நேரா போயிடலாம்.
3: நீங்க கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ரேவதி மேடம் நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்.
2: ஒட்ட போறாங்க இப்ப எனக்கு. ஓகே மேம் ரெடி.
4: நான் தான் சுவீட்டு வந்து அம்மா கையில குடுத்து

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: இதை என்ன போல வளர்ந்து சத்தியம் வளர்ந்தோம். ஆனா என்னோட ஒன்ன தானே அதிகமா செல்லமா வளர்த்தாங்க. இது சொல்லிருக்கேன்னா என் பொஞ்சாதி கூட தெரியாது. ரகசியம் இப்பதானே உனக்கு தெரியும்.
1: ஆமா மேடம், நீங்க சொன்னதெல்லாம் தெரிஞ்சு
2: வெளியே சொல்லிட மாட்டோம் மேம். இந்த நாலு செவத்துக்குள்ளே இருக்கும்
1: இந்த மைக்க தவிர எங்கேயும் சொல்ல மாட்டோம் மேம்.
0: மேம் எப்படிதான் நீங்க கட் கேமரா அந்த நகைச்சுவை எல்லாம் எடுத்து வரீங்க?
1: அதுக்கு வந்து
2: அதுக்கு ஒரு 100 பேர் கூட குழு இருக்கு மேம். அதெல்லாம் வெளிய சொல்லக்கூடாது.
0: நாங்க கூட பார்த்தனால மறந்துருவோம். இப்போ நீங்க போட போட அந்த டயலாக் பார்க்கல, இங்க தானாவே அந்த டயலாக்லாம் ஞாபகம் வருது மேடம்.
2: அந்த டயலாக் கேக்குறப்ப உங்களுக்கு உங்க ஞாபகம் வந்துரும்.
0: ஆமா, அந்த டயலாக் இப்ப நம்ம கேட்றோமே அப்படிங்கற மாதிரி ஞாபகம் வருது.
1: அப்படியா? உங்களுக்கு அது மாதிரி ஞாபகம் வரணுங்கிறதுக்காக தான் நாங்க தேடி தேடி நாங்க சொன்ன மாதிரி ஒரு 100 பேர் கொண்ட குழுவை வச்சு இந்த டயலாக் எடுக்கிறோம்.
0: மறுபடியும் அந்த டயலாக் போலாமா?
1: ஆ கண்டிப்பா.
0: மறுபடியும் துபாய்க்கு போலாமா இல்ல ஊருக்குள்ள இருந்து ஓரம் சாரமா தொழில் பண்ணலாமா? மொத்தத்துல ஒரு வழிகாட்டி போல. ஏன்னா என்ன சுத்தி ஒரு ராகுகாலம் சுத்திட்டு வருது. அந்த ராகுகாலத்தை நான் சமாளிச்சு ஊருக்குள்ள இருக்கலாமான்னு மொத்தத்துல சொல்ல சொல்லி போல.
1: மேம் நல்லா கவனிச்சீங்களா? அந்த ராகுகாலம் ஒன்னா ரெண்டா?
0: எடுத்துட்டு
1: போல
0: நினைச்சேங்க.
1: சூப்பர் மேம், சூப்பர் சூப்பரா பேசுனீங்க.
0: நல்லா இருக்கும், அது கேக்குறதுக்கு நல்லா இருக்கும் மேம். ரொம்ப நன்றி மேடம், நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி மேம், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங். அடுத்து ஒரு நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் இவ்வளவு சோகமா வணக்கம் சொல்றது?
3: இல்ல சோகமா எல்லாம் இல்ல. நான் ஜான்சி ராணி, கென்னடி நகர்ல இருந்து பேசுறேன்.
1: மேம் டயலாக் கேட்டீங்களா?
2: தேவையில்லாம்
3: என்ன போலங்கன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டேன். அப்ப என்னை விட உன்னதான அதிகமா செலவா வளர்த்தா? இந்த விஷயம் நான் சொல்லிருப்பேனா? என் பொண்டாட்டிக்கே இன்னைக்கு தானப்பா தெரியும். ஏன்பா இந்த விஷயம் உனக்கே இன்னைக்கு தானப்பா தெரியும்?
1: ஒண்ணுமே
2: படிக்கலடி, தெரியாது அப்படின்னு. ஆனா எக்ஸாம்ல மார்க் பாக்குறப்ப நமக்கு பகீர்னு இருக்கும். அந்த மாதிரி வரப்ப எதுக்கு இந்த மாதிரி டயலாக் எல்லாம் குடுக்கறீங்கன்னு கேட்டுட்டு
1: சூப்பரா பேசிட்டீங்க.
3: நினைச்சே வந்துட்டு இருக்கு. அப்பயே இங்க இருக்கலாம்னா அந்த ராகு காலத்துக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமான்னு பாரு.
1: அது கொஞ்சம் வாய்ப்பு இல்லாம,
2: ஏன்னா கிரகம் அப்படி இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது.
3: மேல போய் தேவலாணி தேவலாதானின்னு போய் புடுங்க. எது தேவலாணி எது தேவலாதானின்னு எப்படி கேட்டு? நீ புடுங்கறது புடாமே தேவலாதானி தான் போய் புடுங்க போ.

0: மேம் நீங்க வந்து அப்படியே திரும்பி நின்னு தானே பேசுறீங்க.
1: நீங்க எங்கடா போறீங்க? ஆணி போடுங்க, ஆணியே போடுங்க.
0: இந்த டயலாக் மட்டும் நீங்க திரும்பி நின்னு பேசணும். நாங்க ஸ்டார்டிங்லயே காஷன்ஸ் கொடுத்துட்டோம், தெரியும்ல உங்களுக்கு.
2: மேம் வந்து கண்ணை கட்டிட்டு தான் பேசுறாங்க, அதனால நம்மள பாக்கல. அதானே மேம்?
0: அதுக்குள்ள நம்ம நேர்களா ரெடியா இருப்பாங்க நினைக்கிறேன். கால் பண்ணுங்க 2271760 2271770. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா
2: 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. Bring back.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி கட் கேமரா
1: ரோலிங்.
0: எஸ் ரேவதி, இப்ப ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், சிந்து மேமுக்கும் ரேவதி மேமுக்கும் வணக்கம் கூறுவது. செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம், எப்படி இருக்கீங்க இருவரும்?
0: சூப்பர், சூப்பரா இருக்கும் உங்களை மாதிரியே.
3: கலகலகலன்னு சிரிப்பு சத்தம் கேட்கலையே, நீங்க வரப்பே அப்படி சிரிப்பு சத்தம் அப்படி வருமே சைட்ல.
0: சிரிச்சிட்டீங்களா?
3: வரணும், அப்படி வரணுங்க.
2: நான் தூக்கிட்டு வந்து எங்க அம்மா கையில குடுத்து இவனையே என்ன மாதிரியே செல்லமா வளங்கம்மான்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டேன். என்னை விட அதிகமா உன்னதனடா செல்லமா வளர்த்தாங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லி இருப்பனா இல்ல என் பொஞ்சாதி கிட்டயாவது சொல்லி இருப்பனா?
0: யார்ட்டுமே சொல்லியா?
3: ஆனா நீ என்ன பண்ண எனக்கே தெரியாம நான் வச்சு சிப்ஸ் பேக் எடுத்து ஆட்டையை போட்டேன். நல்லா இருக்கா இது? அந்த உண்மையிலே நீங்க வந்து உங்க கூட பிறந்தவங்க யாரு மேம்?
2: ஒரு நல்ல சீட்டா ஒண்ணு எடுத்து போடு. என்ன மறுபடியும் துபாய்க்கே போகலாமா? இல்ல இந்த ஊர்லயே இருந்து ஓரஞ்சாரமா உட்காந்து ஒரு தொழில் பண்ணலாமா? மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா இல்ல வேணாமான்னு ஒரு வழிய காட்டித்தோல. எப்ப பார்த்தாலும் என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு ராவுகாலம் வந்து வம்பிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படியே இந்த ராவுகாலம்
0: என்னாச்சு?
2: அப்படியே அந்த ஊர்ல இருந்து அந்த ராவு காலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லிட்டால.
0: அது கொஞ்சம் கஷ்டம் தான்.
3: நாங்க கேட்டு ஒரு நாளாக கழிச்சு லெட்டர் போடுறோம், எந்த வழியில போலாம், எப்படி இருக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்த டயலாக்
2: போய் மேல ஏறி தேவையில்லாத.
0: கரெக்ட் தான்,
2: ஒரு வாட்டி சொல்லுங்க போடுங்க.
3: போய் நீ போய் மேல போய் மேல இருக்க ஆணி எல்லாம் புடுங்க போ. தேவை உள்ள அணி தேவையில்லாத அணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்கறது பூராவே தேவையில்லாத அணி தான், புடுங்க போ. ஓகே மேம், ஓகே மேம், பேசலாமா?
2: போய் மேல ஏறி தேவையில்லாத அணி எல்லாம் புடுங்க போ. தேவை உள்ள அணி தேவையில்லாத அணி எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீ புடுங்கறது எல்லாமே தேவையில்லாத அணிதான். அப்புறம் எங்க போறீங்களா எதை கேப்பாங்க? ஆணி புடுங்க போறோம். ஒரு
0: ஆணியே புடுங்க வேணாம் தானே?
3: ஆக்சுவலா
2: ஒரு ஆணியே புடுங்க வேணாம்.

0: உங்க ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். நான் ரொம்ப லவ் பண்றேன் உங்க ஸ்லாங். அதாவது நேச்சுரலா பேசி காட்டுறீங்க பாத்தீங்களா.
1: சூப்பர் சூப்பர் சூப்பரா பேசுனீங்க மேம்.
0: நன்றி மேம்.
1: நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: ரேவதி, நம்ம டயலாக்லாம் இன்னைக்கு சூப்பரா பேசி கலக்கிட்டாங்க இல்லையா?
0: ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நீங்க சென்டிமெண்டா ஒன்று எடுத்துட்டு வந்தீங்க.
2: ஆமா,
0: பட் சென்டிமெண்டா இல்ல, அதே வச்சு
2: அதே காமெடியா பண்ணிட்டாங்க. ஓகே, அடுத்த ஒரு நேர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: தமிழ்ச்செல்வி
2: மேம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம், நீங்களா எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும். எங்க உங்களை ஆளே காணோம்
3: மேடம்? நான் ஸ்டார்டிங்ல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: இல்ல இல்ல, இன்னைக்கு இல்ல, ரொம்ப நாளா கேக்குறேன்.
3: உங்களதான் மேடம் காணோம். நான்
2: கேக்குற எல்லா க்வெஸ்சனுக்கும் இந்த மாதிரி நீங்க கரெக்டா பதில் சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்?
0: கொஞ்சம் பக்கத்தை காணாமே அப்படின்னு கேட்டாங்க அவங்க.
3: நடுவுல பக்கத்தை காணோம்னா கீழ்ச்சி போட்டுப்பாங்க பசங்க.
2: கீழ்ச்சி போட்டாங்க.
0: கேட்டது என்னோட தவறு தான், வாபஸ் பண்ணிக்கிறேன்.
2: ஓகே, டயலாக் கேட்டீங்களா?
0: ஒரு ஆள் நம்ம கூட
2: இருக்கணும்.
0: நீங்க என்ன போடுங்க
2: இந்த டயலாக்? இப்ப நான் போடுறேன் இந்த டயலாக், நீங்க பேசிக்காமீங்க.
0: எஸ்
3: ஓகே மேடம்.
4: நான் தான் உன்னை தூக்கிட்டு வந்து எங்க அம்மா கையில கொடுத்து இவனை என்ன மாதிரியே வழங்கன்னு சொல்லி சத்தியம் வாங்கிக்கிட்டேன். என்னை விட அதிகமா ஒன்னதான் சொல்லமா வளர்த்தான். நான் சொல்லியிருப்பேன் இது வரைக்கும் என் பொஞ்சாதிக்கிட்டே சொன்னது இல்லையப்பா. ஏப்பா, இந்த ரகசியம் இப்பதானே உனக்கே தெரியும்.
2: மேம் கேட்டீங்களா?
3: இந்த விஷயம் ஏன் என் பொஞ்சாதிக்கு கூட தெரியாதப்பா? என்ன விட அதிகமா உன்னதான் செல்லமா வளர்த்தாங்க. நான் இதை யார்த்தியா சொல்லிருப்பேனா?
2: எனக்கே இப்பதான்
0: தெரியும்.
2: கடைசியா குடிச்சிக்க பாருங்க, அங்கதான்
0: நிக்கிறீங்க நீங்க.
2: உங்களுக்கே இப்பதான் தெரியும்.
0: ஒரு மினி அட்டாக் வந்திருக்கோம். என்னது,
3: சரி ஒரு சீட்டை எடுத்து போடுச்சால
0: எப்படி? இன்னொரு 5 நிமிஷம் பேசலாமா இல்ல கடையை சாத்தி கிளம்பலாமா?
3: இந்த ஊர்ல இருக்கலாமா இல்ல கடையிலேயே சாத்திட்டு ஊர பக்கம் போலாமா? ஏன்னா ஒரு ராவுகள் அடிக்கடி வந்து அங்கிட்டே வந்து அப்படியே இருந்தாலும் அந்த ராவுகாலத்தை சமாளிக்கிற தெம்புல எரிமை எனக்கு இருக்குமா?
2: கண்டிப்பா இருக்கு மேடம். உங்களுக்கு
0: நல்ல ஊட்டச்சத்தை சாப்பிடுங்க சார், சத்துமாவு கஞ்சா வச்சு குடிங்க, தெம்பு கண்டிப்பா கிடைச்சிடும். ஓகேங்களா சார்? ஓ சார், மேம்
3: மாடியில
0: போயிட்டு
3: தேவையில்லாத
2: அமைதியாவே இருந்துட்டேன்.
3: வேற ஏதாவது
0: இதுக்கு மேல எங்க கிட்ட டயலாக் இல்லைங்க மேம்.
2: இனிமே நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதை கேட்டுப்போம். எந்த டயலாக் கொடுத்தாலும் இப்படி பிச்சு உதறனா நாங்க என்ன பண்றது? நைட்டு பூரா இததான் மேடம் உட்காந்து ஓட்டிட்டு இருந்தோம்.
0: இந்த கரெக்டா நைட்டு பூரா உட்காந்து ஓட்டிட்டு இருந்தே அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது.
2: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச டயலாக் ஏதாவது சொல்லுங்க.
3: என்னடா நடக்குதுங்க, நான் மேல வந்துட்டேன்டா.
0: அது எப்படி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பேசுறீங்களா மேம்?
2: நீங்க
0: விடை குடுத்தீங்கன்னா
2: நாங்க அப்படியே
0: நாங்க அலையோட
3: விளையாடுங்க.

0: வந்து விட்டது.
1: ஓகே மேம், விடை பெற்றலாமா?
0: நன்றி மேம்.
1: நன்றி நன்றி மேம்.
2: ஸ்ரீவதி, நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம டயலாக் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் எல்லாம் சூப்பரா பேசினாங்க இல்லையா?
1: பண்ணிட்டாங்க, பயங்கரம் வேற லெவல்.
2: எஸ், வேற லெவல்ல பேசினாங்க. சோ இப்போ நம்ம நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு கட் கேமரா ரோலிங் ஷோ இங்க கட் ஆகுது. சைனிங் ஆஃப், டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான் ஆர்ஜே சிந்து அண்ட்
1: ஆர்ஜே ரேவதி.

0: எல்லாரையும் குடிச்சு நிக்க வச்சு நீங்க எதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு நான் ரெடி. அந்த வகையில இப்ப ஒருத்தர் நம்மகிட்ட மாட்டிட்டு அவர்கிட்ட பேசலாம். மேல வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர்
1: அசோக் குமார் மேடம்.
0: அசோக் சார் பாண்டி தானே நீங்க?
1: பாண்டி தானே
0: சார். பாண்டியில இருக்கிறவங்களுக்கு பீச் வந்து ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா
1: மேடம்,
0: அப்படின்னா உங்களுக்கு பீச்னா எப்படி எந்த அளவுக்கு நீங்க ஃப்ரீக்வெண்டா வருவீங்க?
1: ஈவினிங் டைம்ல வேலை முடிச்சுட்டு வருவோம் மேடம்.
0: ரெகுலரா வருவீங்களா?
1: ரெகுலரா வரும் மேடம். வீக்லி ஒரு 2-3 times வருவோம் மேடம்.
0: சரி ஓகே. பீச் நாமே ஒரு க்ளோஸ் தான் இல்லையா? ஸோ இந்த பீச்ல வந்து எனக்கு இது மாதிரி ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா எது சொல்லுங்க?
1: நிறைய இருக்கு மேடம், கேர்ள்ஸ் ஃப்ரெண்டோட வந்து அதெல்லாம் நிறைய இருக்கு மேடம்.
0: சரி, எல்லாருமே ஒரு ஒரு இது வரும். ஒருத்தவங்க ஃபேமிலியோட வருவாங்க, ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸோட வருவாங்க, ஒருத்தவங்க சோலோவா வருவாங்க, சில பேர் வந்து மன நிம்மதிக்காக வருவாங்க, சில பேர் எக்ஸசைஸ்க்காக வருவாங்க. அந்த மாதிரி பீச் நீங்க எதுக்காக இருக்கு?
1: இப்ப வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வரும் மேடம், வேலை பிரஷருக்காக குறையும், கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக வரும் மேடம்.
0: சொல்லுங்க.
1: மேடம்
0: ஒரு நாய் வந்து ஒரு பெரியவரை பார்த்து குலைச்சிட்டே
1: இருந்துச்சான்.
0: இத மாதிரி நீங்க யோசிக்காம சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமையில கிடைக்காத பால் எது? டெலிவரி பண்ண
1: மாட்டாங்களே.
0: எல்லாம்
1: அதுவும்
0: வருது
1: ஓடுது.
0: பிரியாணி
1: தந்தூரி கவாப்பு அப்புறம் கோபிரமன்.

0: பண்ணிடுறேன். அப்புறம் பன்னீர் பட்டர்
1: மில்க் குடிக்கிறீங்க?
0: பன்னீர் பட்டர் மசாலா நானு
1: ஹோட்டல்ல. சரி ஓகே. ஏழு படம் நீங்க பார்த்து மறக்காத படம் ஏழு படம் சொல்லு.
0: டிசி ஏதே முள்ளி, அப்புறம் விக்ரம், அப்புறம் விக்ரம் லவ் டுடே, லவ் டுடே, அப்புறம் தேவர் மகன்,
1: தேவர் மகன்,
0: தேவர் மகன், ராமு.
1: ஓகே
0: ஏமா இதுல ஓட்டி இல்ல பாத்துக்கிட்டோம்.
1: சரி ஓகே. இப்ப வந்து நீங்க பீச் வரீங்கன்னு வச்சீங்க, நீங்க பாக்குற ஒரு ஏழு பொருள்,
0: பாறை, கடல், மணல், அப்புறம் ஐஸ்கிரீம் பார்லர், அப்புறம் பீசா, பீசா ஹட், அப்புறம் லைட் ஹவுஸ், போட்டு,
1: மீன்,
0: மீன் பார்க்க.
1: சரி ஓகே. இப்ப வந்து நீங்க ஒரு இடத்துல நீங்க உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்க வந்து உங்க போன்ல ஒரு மினிமமா தான் டேட்டா இருக்கு, ஒரு பாட்டு தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும், என்ன பாட்டா இருக்கு?
0: நேர்மையோடு

0: வலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

0: நேரம் 5:15. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஸோ இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சாண்டி பாண்டி மரினால இருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து யார் யார்ட்டெல்லாம் ஃபன் பண்றாங்கன்னு அவங்களே கேட்டலாமா?
1: வெல்கம் பேக் டு அலையோட விளையாடு. ஸோ அலையோட விளையாடுறதுக்கு மட்டும் இல்லைங்க, நான் என் ஹெல்த்தியும் பார்த்துக்கு போனேன்னு சொல்லிட்டு ஜாகிங் போயிட்டு இருந்த நினைச்ச வச்சு இன்னைக்கு நம்ம ஃபன் பண்ண போறோம். அந்த வகையில இப்போ ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேச ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் எஸ்தர் மேடம். எங்க இருந்து வரீங்க? பாண்டிச்சேரில இருந்து மேடம். சரி, ஓகே. எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வந்து நீங்க பிஸ்ட் வரீங்க? நான் வருஷ கணக்கா வரேன் மேடம். சரி, ரெகுலரா நீங்க வந்து ஜாகிங் போவீங்களா? ரெகுலரா இல்ல, கொஞ்சம் ஃப்ரீயா கிடைக்கும் போது வருவோம் மேடம். சரி, ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பீச்சுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமா வரும். ஃபேமிலியோட வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வருவாங்க, சோலோவா வருவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வருது?
2: எனக்கு ஃப்ரெண்டும் கூட வரும்போது தான் மேடம் ஜாலியா இருக்கும்.
1: சரி, ஓகே. அந்த மாதிரி ஒரு உங்களோட சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்க. சொல்லுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. பீச் லைட் வந்து என்னால மறக்கவே முடியாது அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்?
2: அதாவது எல்லாம் என் ஃப்ரெண்டும் கூட பசங்க கூட எல்லாம் வருது, எல்லாம் கலாட்டா பண்ணிக்கணும். ஒரு மணி போல ஜாலியா
1: இருக்கும். இப்ப வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, பீச்சுக்கு போகலாம் போது இல்ல பீச்சு பூட்டிட்டாங்க, பூட்டி சாவி எடுத்துன்னு போயிட்டாங்க, போலீஸ்காரங்க உதைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. நீங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கீங்களா உங்க பசங்களை?
2: பண்ணிக்கிறேன் மேடம்.
1: என்னென்ன சொல்லிருக்கீங்க?
2: இல்ல, நாங்க வந்து பசங்க எல்லாம் கும்பலா போகும்போது அப்ப போலீஸ் கேட்டு இருக்கிறாங்க, இது என்ன உங்க பீச்சுல வந்து சாப்பிடறதுக்காக உக்காந்துக்கிறீங்க அப்படின்னுட்டு. அப்ப நாங்க கேட்டுக்கிறோம், எழுந்து போன்னு சொன்னா எழுந்து போக போறோம், தேவையில்லாத எதுக்கு நீங்க இந்த பேச்சு எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு
1: ஏதோ மறந்து விட்டீங்க.
2: ஆமா மேடம்.
1: சரி, ஓகே. இப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து பீச்சுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டினியூஸ் பண்ணுவோம். இப்ப நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன்,

0: நீங்க வந்தா பீசிங் வந்து இதனால கண்டிப்பா பண்ணுவானா என்ன
1: பண்ணுங்க? ஐஸ்கிரீம் தான் மேடம்.
0: நீங்களும் சேம் திங், நீங்களும் சேம் திங், நானும் சரி. ஓகே, இப்போ என்ன ஷோ பண்ணுங்க, கடி ஜோக்லாம் கேட்பேன், அந்த கேட்கலாமா உங்கள?
1: ஆ கேளுங்க.
0: சரி, ரொம்ப நீளமான பழம் எது?
1: ரொம்ப நீளமான பழம் வாழைப்பழம். இல்ல
0: வேற என்ன பழம்?
1: பலாப்பழம் மேடம்.
0: நான் சாப்பிட்டா அந்த நீளம். சரி, ரொம்ப கவலையா இருக்கிற மாநிலம்
1: இந்தியா தான் மேடம்.
0: நான் மாநிலம் கேட்டேங்க. ஒரிசா. ஒரியும் இருக்கல, ஒரி ஆகிட்டே இருக்கல, அதனால அது. சரி, டெய்லி ஒருத்தன் ஸ்கூலுக்கு ஏணி எடுத்துன்னு போனா நான் ஏன்
1: சொல்லுங்க? ஸ்கூல் மதுல எகிரி குச்சி போலாம் அப்படின்னதுக்காக எடுத்துட்டு போயிருக்கேன் மேடம்.
0: ஐயோ, நான் உங்ககிட்ட மாட்டிட்டேன் ஆக்சுவலி. அது வந்து மேல்நிலை பள்ளி, அதனால ஏணி எடுத்துட்டு போனானா. சரி ஓகேவா. டெய்லருக்கு பிடிச்ச மாசம் என்ன மாசம்?
1: ஆடி மாசம்.
0: ஆடி மாசம்,
1: ஆடி மாசத்துல எல்லாம் இந்து ஜனெல்லாம் வந்து டிரெஸ்ஸுங்க தைப்பாங்க.
0: அப்படிலாம் இல்ல, தை மாசம். ஏன்னா அது தைன்னு வருதுல்ல, அதனால தை மாசம். ஒரு டெம்பூ எடுத்து துப்பாக்கில போட்டு சுத்தானா?
1: ஏன் இல்ல மேடம்,
0: ஏன்னா அது குண்டு மல்லியா.
1: சரியா மேடம், அது மல்லிப்பூ வந்து முல்லைப்பூவா இருக்க கூடாது.
0: இல்ல, குண்டு மல்லினா குண்டு துப்பாக்கில போட்டு சுத்தாங்களா? சரி ஓகே, நான் கேட்டதுலாம் நீங்க தப்பு தப்பா பதில் சொன்னாலும் நம்ம வந்து அடுத்த விளையாட்டு என்ன விளையாட போறோம்னா ராங் ஆன்சர் ஒன்லி. ஓகேவா? நீங்க சீரியல் இதுல பாப்பீங்க?
1: தெரியல மேடம்.
0: சீரியல் இதுல பாப்பீங்க?
1: சீரியல் வந்து செல்லுல பாப்பேன் மேடம்.
0: செல்லுல உண்மையானதே பாப்பீங்க? ராங் ஆன்சர் ஒன்லின்னா தப்பா சொன்ன சம்பந்தமே இல்லாம
1: டேபிள் கேட்ல பாப்பேன் மேடம்.
0: சரி ஓகே, அப்ப டேபிள் கேட் எங்க வாங்கினீங்க?
1: சூப்பர் மார்க்கெட்ல.
0: வீட்டுக்கு எப்படி வந்தீங்க?
1: சும்மா நடந்து ஓடணும் மேடம் வாக்கிங் போல.
0: சரி, ஏதாவது ஒரு தமிழ் படம் பேர் சொல்லுங்க.
1: தமிழ் படம் காதல் கோட்டை.
0: அது உண்மையுமே தமிழ் படம்.
1: டைட்டானிக் மேடம்.
0: சரி ஓகே, பாஷா படத்துல ஹீரோ யாரு?
1: அஜித் மேடம்.
0: ஐ லைக் தி சர்ப்ரைஸ். சரி ஓகே, சினிமா சினிமா தேட்டர்ல என்ன பாப்பீங்க?
1: சினிமா தேட்டர்ல எந்த பையன் அழகாகிறான் பாப்பான்.
0: சரியா சொன்னமா, நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் பிள்ளையே. சரி, நாய் எப்படி குறைக்கும்?
1: நாய் காணு குறைக்கும் மேடம்.
0: தென்னை மரத்துல என்ன கிடைக்கும்?
1: தென்னை மரத்துல பனம்பழம் கிடைக்கும்.
0: பஸ் எதுல ஓடுது?
1: பஸ் தண்ணியில ஓடுது.
0: நீங்க மட்டும்தான் இது வரைக்கும் நான் ஸ்டோப் பண்ணதுல கரெக்டா ராங் ஆன்சர் கேம் விளாட்னா நீங்க. சரி, அடிக்கிற மாதிரி ஏதாவது கடிச்சோ கேட்டா நீங்க ஏதாவது விளையாடுவீங்களா?
1: இல்ல மேடம்.
0: அப்படியா? சரி ஓகே, ஏதாவது பழமொழி யூஸ் பண்ணிருக்கீங்களா நீங்க?
1: பழமொழி நினைப்புல மேடம், வயசுல எல்லாம் மறந்துச்சு.
0: சரி ஓகே, எஃப்எம் கேட்டீங்களா?
1: ஆ கேட்பேன் மேடம்.
0: எவ்வளோ ஃப்ரீக்வெண்டாக கேட்பீங்க?
1: எனக்கு மனசு கஷ்டமாக போது கேட்போம்.
0: சரி ஓகே, எஃப்எம் வந்து ரெகுலராக கேளுங்க. நான் கேட்டவொடனே வந்து ஜோவியலாக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோவியலாக பேசுனதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்ஸ் மேடம்.
0: தேங்க்யூ. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் யார் யார் கூட எப்படி சுவாரஸ்யமான என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுறோன்றத தொடர்ந்து இணைந்திரு கேளுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 102.2.
2: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில் உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. சோ பாண்டி மரினால அலையோடு மட்டும் இல்ல, அங்க இருக்க மக்களோடையும் ஜாலியா குவெஷன் கேட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்ஜே சாண்டி தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. இப்போ ஒரு ஒருத்தவங்க கிட்டயும் நிக்க வச்சு அவங்க கிட்ட ஜாலியா விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப ஒருத்தவங்க கிட்ட பேச போறோம். வணக்கம்.
2: வணக்கங்க.
1: உங்க பேர் சொல்லுங்க. வெரோனிகா. ஓகே, எங்க இருந்து வருவீங்க?
2: பாண்டியில.
1: ஓகே, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வந்து நீங்க வந்து பீச் வருவீங்க?
2: அடிக்கடி காலையில பசங்களை எடுத்து நைட்லயும் வருவோம்.
1: ஓகே, இப்ப வந்து உங்களுக்கு ஃபேமிலியா வர பிடிக்குமா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வர பிடிக்குமா? ஸ்கூலோ வர பிடிக்கும்.
2: ஃபேமிலியா வரதான் பிடிக்கும்.
1: சரி, அது மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்

0: சாப்பிடுறது.
1: ஓகே
0: சாப்பிட பிடிக்கும்.
1: ஓகே சரி, வந்தோடனே இன்னும் நல்லா சாப்பிடுவீங்க?
0: பானிபூரி தான் சாப்பிடுவாங்க.
1: ஓகே, இப்ப வந்து பீச்ல வந்து இந்த விஷயம் எல்லாம் கண்டிப்பா பண்ணோம்னா என்ன நல்லா பண்ணுவீங்க? பானிபூரி சாப்பிடுவீங்க ஒண்ணு, அது மாதிரி அது தவிர்த்து சுத்தி சுத்தி வெளியே பார்ப்போம் அதான். சரி ஓகே, பாண்டி பீச், பாண்டி பீச் வந்து ரொம்ப ரிலேட்டடான ஒரு பிளேஸ் சொல்லலாம். சோ அதை தாண்டி பாண்டியில இந்த இடம்லாம் நான் பாத்திருக்கேன் அப்படின்னா என்னன்னால பாத்துருக்கீங்க? எதுவும் பாக்கலீங்களே, அப்படியா? சரி, அப்ப நான் இந்த ஷோ முடிச்சதுக்கு அப்புறம் எங்கெங்கெல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லி தரேன், சரிங்களா? இப்ப வந்து ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்போம், பன்னியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்போம். ஓகேங்களா? அந்த க்வெஸ்சன் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்களா பாக்கலாமா? சரி, ஒருத்தர் காலில் மோதிரம் போட்டுருந்தாரேன். சரி, நீங்களே சும்மா யோசிங்க. ஏன்னா அது கால் மோதிரமா, கால் பவுன் மோதிரமா, அதனால ஒரு காலில் போட்டுருந்தேன். ஸோ இந்த மாதிரி யோசிக்கணும், சரிங்களா? ஒருத்தர் வந்து இட்லியில வந்து தீக்குச்சி பத்த வச்சு வச்சாராங்க, இதுவும் கரெக்டான ஆன்சர் வந்திருக்கு. பட் ஆனா அது ஆன்சர் இல்ல, ஏன்னா இட்லி வந்து பஞ்சு மாதிரி இருந்துச்சான், அதனால தீக்கு தீக்கிட்டு வச்சுறோம். சரி, இப்ப வந்து ஏல இருந்து இசட் வரைக்கும் லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது மேல இருந்து கீழே போட்டா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கீழே வராதான், எந்த லெட்டர் அது? அது இப்ப கூட நிறைய ரொம்ப ஃபேமஸா இருக்கு நம்ம கிட்ட, பறந்து போயிடும்ல அதனால. சரி, சாமிக்கும் கோயிலுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? தெரியலையா, சாமி வந்து விக்ரம் நடிச்சது, கோயில் வந்து சிம்பு நடிச்சது, இந்த மாதிரிதான் யோசிங்க. சரிங்க, இது வரைக்கும் நீங்க ஆன்சர் கரெக்டா சொல்லாதனால அடுத்து நம்ம வந்து ராங் ஆன்சர், நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ராங்க தான் ஆன்சர் பண்ணோம். ஓகேவா? பீச்சுக்கு வந்து எப்படி வந்தீங்க? நடந்து வந்து சொல்ல கூடாது, அது ராங் ஆன்சர். பறந்து வரணும். இப்பதான் பாயிண்ட்டுக்கே வரீங்க. ட்ரெயின் எங்க ஓடும்?
0: ட்ரெயின் தண்டவாளத்துல ஓடும்.
1: அதான் கரெக்ட் ஆன்சர். ராங் ஆன்சர் சொல்லுங்க.
0: ரோட்ல ஓடும்.
1: சரி ஓகே, எங்க பிறந்தீங்க?
0: வீட்டுல பிறந்தேன்.
1: வீட்டுலயே பிறந்தீங்க? சரி, ஏடிஎம்ல என்ன கிடைக்கும்?
0: என்ன பாப்பீங்க?
1: சரி, இந்த பாட்டை நான் மறக்கவே மாட்டேன். அடிக்கடி கேப்பனா என்ன பாட்டா இருக்கும்?
0: எல்லா பாட்டுமே கேக்குங்க.
1: சரி, இப்ப லாஸ்டா கேட்ட பாட்டு என்ன பாட்டு? அந்த அளவுக்கு தெரியல. சரி ஓகே, நான் கேட்டவுடனே கொஞ்சம் தயக்கம் இருந்தாலும் ஸ்வீட்டா வந்து நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி. எஃப்எம்லாம் கேட்பீங்களா?
0: கேட்போம்.
1: எவ்வளவு ரெகுலரா கேட்பீங்க?
0: அடிக்கடி எல்லாம் கேட்க மாட்டோம்.
1: கேட்கணும், கேட்க மாட்டோம் சொல்லக்கூடாது, நீங்க அடிக்கடி எல்லாம் எஃப்எம் கேட்கணும், சரிங்களா? சரி, பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நேர்லயே தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின் கோவன் 0.8.
2: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: நேரம் 5:42. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. எஸ், இன்னைக்கு நம்ம அலையோட விளையாடி ஷோ பாண்டி மரினா பீச்ல இருந்து தான் செம ஃபன்னா போயிட்டு இருக்கு. நம்ம சரவடி ஆர்ஜே சாண்டி தான் நம்மள என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து யார் யார்ட்டெல்லாம் பேசுறாங்க, என்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்கன்னு அவங்கள்ட்டே கேட்டுலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு.

0: பீச்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு நிறைய விதமா வந்துருவாங்க. சில பேர் ஃபேமிலியோட வந்திருப்பாங்க, சில பேர் சோலா வருவாங்க. இப்ப ஒருத்தர் குழந்தையோட வாக்கிங் போயிட்டு இருந்தாரு, இருங்களேன் கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச போறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் சூர்யா.
0: சூர்யா சார், எங்க இருந்து வரீங்க?
1: நான் வந்து பாண்டிய ரெட்டியாரபாளையம்.
0: சரி, ஓகே. எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வந்து நீங்க வந்து பேசி வருவீங்க?
1: பீச்சுக்கு அப்பப்போ வருது சார், நம்ம ஊரு பாண்டிச்சேரி.
0: பாண்டிச்சேரினாலே பீச் வந்து ரொம்ப நம்ம உணர்வோட கலந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீச்சில் இருக்கு அப்படின்னா என்ன என்னவா
1: இருக்கும்? வந்து பீச் தான் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.
0: ஓகே. சில பேர் ஜாகிங் போகிறது வருவாங்க, சில பேர் மன நிம்மதிக்காக வருவாங்க, சில பேர் ஜாலியாக வருவாங்க. நீ அந்த மாதிரி எந்த செட்டுன்னு கேட்குறேன்?
1: நான் என் குழந்தைய வாக்கிங் கூட்டுறதுக்காக வருவேன்.
0: ஓகே, அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி செட். ஓகேவா? சரி, ஓகே. பீச்சை தாண்டி வேற என்னென்ன இடம்லாம் வந்து பாண்டியில் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: பாண்டியில் இருக்கிற நாலு பீச்சுமே பிடிக்கும். ராக் பீச்,
0: பாண்டி
1: மெரினா, செவென்த் பீச், இந்த பக்கம் போனா வீராம்பட்டினம் பீச், இந்த பீச்சஸ்லாம் பாண்டிச்சல இருக்கு.
0: ஓகே, பீச்சோட வந்து ஒன்றித்து ஆள் நீங்க, கரெக்டா? சரி, பீச்சுக்கு வந்தா இந்த விஷயம்லாம் நான் பண்ணுவேன்னா என்னென்ன
1: பீச்சுக்கு வந்தா என்ன பண்ணுவேன்னு கேக்குறீங்க? பீச்சுக்கு வந்தா என்ன, ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம், நாலு பேரை பார்ப்போம், காசு
0: வாங்குவோம். கரெக்டா சொன்னீங்க. சரி, இப்போ வந்து அலையோட விளையாடு நிகழ்ச்சியில வந்து கடி ஜோக்ஸ் கேட்போம், சரிங்களா? அது மாதிரி நான் உங்களை வந்து ஜோக்ஸ் கேட்கலாமா? சரி, உங்களை இல்லை. சரி, தண்ணியில இருக்கிற ஒரு மீனால மட்டும் நீந்த முடியாது அப்படின்னா அது
1: என்னமே? தண்ணியில நீந்த முடியாது. அந்த மீன் பேர் கேக்குறீங்களா?
0: இல்ல, அந்த மீனால நீந்த முடியல, ஏன்னு கேக்குறேன்.
1: ஏன் கேக்குறீங்களா? ரெக்கம் இல்லையா? தெரியலையே.
0: நீந்தது எதுங்க ரெக்கம் வேணும்? பார்க்கறது தானே ரெக்கம் வேணும்.
1: ஒரு
0: கல்யாண மண்டபத்துல வந்து ஒரு சைடு 50 எல்லாம் போட்டிருக்காங்க, இன்னொரு சைடு 50 எல்லாம் போட்டிருக்காங்க, அப்படின்னா மொத்தமா எவ்வளவு வரும்?
1: 100 இல்லையா? ஒரு சைடு 50
0: 30 வரும். ஒருத்தர் வந்து 5வது மாடியில இருக்க ஒரு வீட்டுக்கு போனோம், ஒரு மாடியில 15 படிக்கட்டு. அப்படின்னா 5வது மாடியில இருக்க அவர் வீட்டுக்கு போறதுக்கு எத்தனை படிக்கட்டு ஏறுவாரு?
1: 2 2 4 4 8 4 8 30 60 75.
0: எல்லா படிக்கட்டும் ஏறணும்.
1: அதான் 75 படிக்கட்டு.
0: இல்ல, எல்லா படிக்கட்டு தான். சரி, ஒருத்தர் வந்து இட்லியில வந்து வத்தி வச்சு பத்த வச்சு வச்சாரோ, ஏன்?
1: ஹாப்பி பர்த்டே சார். நீங்க மட்டும் கடி கொஸ்டின் தான் கேக்குறீங்களா? கடி ஆன்சரா பண்ண
0: வேணாம். அதுக்கு தானே ஸ்லோவே பண்றோம். இல்ல, அது ஆன்சர் இல்ல. ஏன்னா இட்லி வந்து பஞ்சு மாதிரி இருந்துச்சா? சரி, ஒருத்தர் கால்ல மோதிரம் போட்டு வந்தாரா, ஏன்?
1: கிடையாது சார்.
0: இல்ல
1: இல்லையா, கால்ல மோதிரம் போட்டுருந்தாரு. சாரி, மெட்டி போட்டுருந்தாரு.
0: இல்ல,
1: கால்ல மோதிரம் போட்டுருந்தாரு.
0: அது கால் பவுன் மோதிரம், அதனாலயா? சரி, ஓகே. நான் கேட்டதுக்கெல்லாம் நீங்க வித்தியாசமா பதில் சொன்னதுனால நம்ம இப்ப வந்து ராங் ஆன்சர் ஒன்லி விளையாட போறோம், சரிங்களா? நான் கேக்குற கேள்விக்கு நீங்க ராங்கா மட்டும் தான் ஆன்சர் பண்ணோம். சரி, ஓகேவா? ரேடியோல என்ன
1: கேட்டீங்க?
0: சரி, 1 2 3 ஸ்டார்ட். ஓகேவா? ராங் ஆன்சர் ஒன்லி. கேக்கு அப்புறம் என்ன வரும்? அதுவும் ஏக்கு அப்புறம் தான் வரும்.
1: என்ன
0: கலர்ல இருக்கும்?
1: பச்சை கலர்ல இருக்கும்.
0: பச்சை கலர்ல இருக்கும். ராங் ஆன்சர்.
1: வாழைக்காங்க. அது பனானா. அது மஞ்சள் கலர் தாங்க இருக்கும்.
0: பச்சை வாழைப்பழம் பச்சையா தாங்க இருக்கும். சரி, கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க?
1: ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்.

0: சரி, வாட்ச்ல வந்து என்ன பாப்பீங்க?
1: வாட்ச்ல படம் பாப்போம்.
0: அதையும் பாப்பாங்க கரெக்டா. சரி ஓகே, தென்னை மரத்துல என்ன கிடைக்கும்?
1: தென்னை மரத்துல வந்து இது பர்கர் கிடைக்கும்.
0: ஓகே சரி ஃபைன். இப்ப வந்து நீங்க வந்து ஸ்கூல் டாடியா இருப்பீங்களா, டெரர் டாடியா இருப்பீங்களா?
1: ராங் ஆன்சர் பண்றோம்.
0: ஆமா டெரர் டாடியா இருப்பேன். சரி ஓகே, எஸ்எம்ல எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா கேப்பீங்க?
1: நானா எஸ்எம் கார்ல போறப்ப கேப்பேன்.
0: சரி ஓகே, கேட்ட உடனே பேசினதுக்கு ரொம்ப நன்றி.
1: ஓபனா பேசல, எஸ்எம்ல கேக்குமா?
0: நீங்க லைவ்ல பேசிட்டே இருக்கீங்க.
1: என்ன எஃப்எம் சொன்னீங்க?
0: எஃப்எம் ரெயின்போங்க.
1: ரெயின்போ ஓகே.
0: பேசினதுக்கு ரொம்ப நன்றி.
1: ஓகே, உங்க சரி சொல்றதை கேட்டு என் குழந்தை அழுகுறா.
0: தேங்க் யூ பை. நேர்களை தொடர்ந்து இணைந்துங்கள் எஸ்எம் ரெயின்போ 102.8.

0: நேரம் 5:53. வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. இன்னைக்கு நம்ம ஆர்ஜே சாண்டி பாண்டி மரினா பீச்ல தான் செமையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை தாண்டி யாரும் போக கூடாது, யார் போனாலும் அவங்களும் பிடிச்சி ஃபன் பண்ணுவேன் அப்படின்னு சூப்பரா ஷோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில இப்ப ஒருத்தவங்க கூட பேச போறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: சுபா.
1: ரொம்ப கூச்சு சுவாமா பேசுறீங்க, கொஞ்சம் கேஷுவலா ஜாலியாவே பேசுங்க. ஓகேவா? சரி. பாண்டியில எங்க இருந்து வரீங்க?
2: கறிக்கலாம் பக்கம்.
1: கறிக்கலாம் பக்கத்துல இருந்து ஃப்ரீக்வெண்டா வந்து பீச், எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வந்து பீச் போறீங்க?
2: மந்த்லி ஒரு 2 times.
1: சில பேருக்கு வந்து பீச்சுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸோட வர பிடிக்கும், ஃபேமிலியோட வர பிடிக்கும், சோலோவா வர பிடிக்கும். அந்த வகையில உங்களுக்கு எப்படி வந்து பிடிக்கும்?
2: விளையாடுறதுக்கு நிறைய பிளேஸ் வச்சிருப்பாங்க, அத பாப்பேன். முக்கியமா கடல் பாப்பேன். என் குழந்தை கூட சுத்திட்டு மேக்சிமம் ஓடி போனேன். ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்கு, அப்புறம் பானிபூரி எல்லாம் சாப்பிடறதுக்கு அங்க பிளேஸ் இருக்கும், அங்க போய் அதெல்லாம் சாப்பிடுவோம். அங்க குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதா எனக்கு
1: மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பீச் மாதிரி இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவேன்?
2: அந்த அளவுக்கு இது, ஏன்னா நம்ம பாண்டியில தான் இருக்கோம் இல்லையா, மேக்சிமம் போயிட்டு தான் இருக்கோம், அதனால அந்த மாதிரி எதுவும் இல்ல.
1: சரி ஓகே. இந்த ஷோல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடிதம் கிடைக்குமா? சரி ஓகே. உங்களுக்கு என்ன மாதிரியான க்வெஸ்சன் கேட்கலாம்னா, சரி ஓகே, ஒரு கிளி வந்து மடையில நனைஞ்சிருக்க, அப்ப அந்த கிளி என்னமாவும்
2: நனைஞ்சிடும், ஈரமா இருக்கும்.
1: அப்ப அதுக்கு வேற பேரு வெட்டி கிளி ஆயிடும், வெட்டி கிளி. ஓகேவா? அந்த மாதிரி யோசிக்கணும் ஓகேங்களா. அருவிக்கும் குருவிக்கும் என்ன வெட்டி?
2: அருவி வந்து அருவியும் புரியும், சவுண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும், தண்ணி ஊத்துற சவுண்ட்.
1: அப்படியா? நான் என்ன வித்தியாசம் கேட்டேன்.
2: வித்தியாசம் வந்து அருவி பெருசா இருக்கும், குருவி சின்னதா இருக்கும்.
1: இதுவும் நல்ல வித்தியாசம் தான். ஆனா இந்த வித்தியாசம் எப்படின்னா, மேலே இருந்து கீழே வந்து அருவி, கீழே இருந்து மேல போனா குருவி. ஓகேவா? சரி. ஏல இருந்து இசட் வந்து எல்லா லெட்டர்ஸையும் ஒரு மாடியில இருந்து கீழே போடுறாங்க, ஒரு லெட்டர் மட்டும் கீழே வரல, அது என்ன லெட்டரா இருக்கும்?
2: நீலமானதுல
1: அது ஒருத்தர் பூ எடுத்து துப்பாக்கில போட்டு சுட்டாராம்.
2: எடுத்து துப்பாக்கில போட்டு
1: ஐடியா இல்ல, அப்படி எல்லாம் யோசிச்சியதா சொல்லணும்.
2: பூ எடுத்து துப்பாக்கில போட்டு சுட்டாங்கன்றீங்களா?
1: அது கூட மதுரை ஃபேமஸ்.
2: அதோட மதுரை ஃபேமஸ்
1: குண்டுமல்லிங்க.
2: குண்டுமல்லியோ?
1: ஓகேவா. ஒருத்தன் டெய்லி ஸ்கூலுக்கு வந்து ஏணி எடுத்துட்டு போவானே
2: ஏறதுக்காகவா?
1: இல்ல, அது வந்து மேல்நிலை பள்ளி, அதனால அவர் வந்து ஏணி எடுத்துட்டு போனாரோ. சரி. ரொம்ப கவலையான மாநிலம் இது.
2: கவலையான மாநிலம்
1: ஒரி இருக்குல்ல, அதனால ஒரிதா. சரி, நான் கேட்ட கேள்வி எல்லாம் நீங்க தப்பா சொன்னதுனால இப்ப நம்ம அடுத்த விளையாட்டு என்ன சொல்லணும், ராங் ஆன்சர் ஒண்ணு. நான் கேக்குற கேள்விக்கு நீங்க தப்பா தான் ஆன்சர் பண்ணுங்க. சொல்லணும் ஓகேவா? சினிமா தேட்டர் போய்

0: பாப்பீங்க?
1: சும்மா போயிட்டு வருவேன்.
0: சும்மா போயிட்டு வரீங்க? சரி, பிசி எப்படி வந்தீங்க?
1: அப்படி போலான்னு இருக்கேன், போக முடியல.
0: சரி ஓகே, எங்க பிறந்தீங்க?
1: குழந்தை என்ன பண்றேன்னு வேற தெரியல.
0: சரி, என்ன சாப்பிட்டீங்க?
1: எங்கேயாவது வெளியே போகணும்னு தோணுது, பீச்சுக்கு போயிட்டு வரேன்.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன?
1: எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து அந்த சீ ரொம்ப பிடிக்கும்.
0: சீ பச்சை கலர்ல இருக்கு, அதனாலயா?
1: ஸ்டூடெண்ட்ஸ் வேற இன்னும் வரலையா? தான் வெயிட் பண்ணி.
0: ஓ, உங்களுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா?
1: கிளாஸ் எடுக்கணும், பட் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் பிடிக்குமா?
0: நீங்க ரொம்ப டெரர் டீச்சரா?
1: இதுக்கு வந்து நான் உண்மையான ஆன்சர் சொல்லி என்ன?
0: உங்களுக்கு மேக்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா?
1: சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, ஏரோப்ளைன் எங்க போவோம்?
1: கரையில ஏதோ போற மாதிரி இருக்குல்ல.
0: ட்ரெயின் எங்க போவோம்?
1: ஆக்சுவலா வந்து கப்பல் தான் வந்து தண்ணியில போகும் நினைக்கிறேன்.
0: சரி, பனானா என்ன கலர்ல இருக்கும்?
1: ஆரஞ்ச் கலர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரி ஓகே, நீங்க எஸ்எம் எல்லாம் கேட்டிருக்கீங்களா?
1: ஆ, கேட்டிருக்கேன்.
0: சரி ஓகே, ரெகுலரா எஸ்எம் கேளுங்க. நான் கேட்டதான் ஸ்வீட்டா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நேரிலேயே தொடர்ந்து இணைந்திருங்க. எஸ்எம் ரெயின்போ 102.8.

0: விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் 5வது செமிக்கான் இந்தியா மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். பாதுகாப்பு துறைக்கு தேவையான பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தி குறித்து 405 பொருட்கள் அடங்கிய புதிய பட்டியல் ஒன்றை பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் பாதாள சாக்கடை கால்வாய்களை நவீன இயந்திரம் மூலம் சுத்தப்படுத்தும் பணிகள் சோதனை அடிப்படையில் இன்று தொடங்கியுள்ளன.

0: இனி விரிவான செய்திகள். புதுடெல்லியில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடைபெற உள்ள 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு செமிகண்டக்டர் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுக்கு இடையிலான வட்டமேசை கூட்டத்திற்கும் அவர் தலைமையேற்கிறார். மாநாடு குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: செமிகான் இந்தியா மாநாட்டில் 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து சுமார் 240 நிறுவனங்களும் 500 காட்சியாளர்களும் பங்கேற்க உள்ளனர். மாநாட்டு கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகளும் இடம்பெற உள்ளன. இந்தியாவில் நெகிழ்வு தன்மையுடன் கூடிய வலுவான நீடித்த செமிகண்டக்டர் சூழல் ஒன்றை உருவாக்குவதில் அரசின் முற்போக்கு கொள்கைகள் மற்றும் திட்டங்களின் பங்கை வலியுறுத்தும் வகையில் செமிகான் இந்தியா மாநாடு அமையும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் வளர்ச்சி மற்றும் புதுமையாக்க முயற்சிகளின் வேகத்தை பரஸ்பர ஒத்துழைப்பு மூலம் அதிகரிப்பது குறித்து குழு விவாதங்கள் மற்றும் ஆலோசனை அரங்குகள் இம்மாநாட்டில் இடம்பெற உள்ளன. செமிகண்டக்டர் துறையில் மகளிர் தலைமைத்துவத்தை மேம்படுத்துவது குறித்து தனி அமர்வு ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று புதுடெல்லியில் அபராஜிதா பராங்லா 2026 எனும் அகில இந்திய மகளிர் மலையேற்ற பயணத்தை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஹிமாச்சல பிரதேசத்தின் ஸ்பித்தி பள்ளத்தாக்கிலிருந்து லடாக்கில் உள்ள சாங்தாங் வரையிலான இந்த 250 கிலோமீட்டர் சாகச பயணத்தில் முப்படைகள் சார்ந்த 28 NCC மாணவிகள் 3 அதிகாரிகளுடன் இணைந்து பங்கேற்றுள்ளனர். இந்த 30 நாள் பயணம் இந்திய இளம் பெண்களின் துணிச்சல், மன உறுதி மற்றும் அபார திறன்களை வெளிப்படுத்துவதாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இளம் தலைமுறையினர் இடையே தலைமை பண்பை வளர்க்கவும் மன ரீதியிலான நெகிழ்வுத்தன்மையை வலுப்படுத்தவும் ஒழுங்கு கட்டுப்பாட்டை மேம்படுத்தவும் இத்தகைய பயணங்கள் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்த சாகச பயணத்தில் ஈடுபடும் மாணவிகள் தங்களின் பாதுகாப்பிற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பயணத்தின் போது உள்ளூர் சமூகத்தினருடன் கலந்துரையாடலில் ஈடுபட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். பாதுகாப்பு துறைக்கு தேவையான எந்தெந்த பொருட்களை முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம் என்பது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள 6வது பட்டியலில் மேலும் 405 பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. இப்பொருட்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதால் மொத்தம் 3,070 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தக வாய்ப்புகள் உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் சுயசார்பை எட்டுவதற்கான மற்றொரு முக்கிய நடவடிக்கையாக புதிய பட்டியல் திகழும் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பட்டியல் குறித்த முழு விவரங்கள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஸ்ரீஜன் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளன. 2020ஆம் ஆண்டு இந்த இணையதளம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை பாதுகாப்பு துறைக்கு தேவையான 33,000 அதிகமான பொருட்கள் உள்நாட்டு உற்பத்திக்கு ஏற்றதாக அறிவிக்கப்பட்டு இதில் 15,700 பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தி ஏற்கனவே தொடங்கி

0: பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ள வெளிய அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
6: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைக்கும்.

நேரம் 6:22:30. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சூப்பரான ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். இந்த இனிமையான மாலை பொழுதுல உங்கள் மனம் விரும்பும் பாடல்களை உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்கும் என் நிகழ்ச்சியும் மனம் விரும்புதே. நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாத்தையும் நீங்க கேட்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 2271770. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பாடி சிந்து மேடம் அவர்களுக்கு சொல்வது இளமாங்கலம் முருகன்.
0: முருகன் சார், என்ன சாங் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: இந்தியன் திரைப்படத்துல இருந்து டெலிபோன் மணி போல் சிரிப்பது எவளால், அந்த பாடல் வேணும் மேடம்.
0: அந்த பாடல், ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: நன்றி மேடம், மாலை வணக்கம்.
0: நன்றி.

0: நேயர்கள் நினைவிற்கு சைபோலன் என்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: கண்ணா, நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, ஒன்லி ஆன் FM ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியோட அடுத்த காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: அறிவிப்பாளர் சிந்துவர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்றது யாரு?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கு. நீங்களா நிலையத்துல எப்படி இருக்கீங்க?
0: எல்லாரும் சூப்பரா இருக்கும். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். டைம் இப்ப சரியா 6:37:25 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம், சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன் சார் எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கு கண்ணன் சார். என்ன பாடல் வேணும்
1: இன்னைக்கு? பாடல் வந்து ஏரிக்கரை மேல பாடல் தான்.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: நன்றி
0: நன்றி.

0: ரங்கன் கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: திருவண்ணாமலை தட்சிணாமூர்த்தி.
0: தட்சிணாமூர்த்தி சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கோம். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: தர்ம பத்னி படத்துல இருந்து நான் தேடும் செவ்வந்தி போன ஒரு பாடல். பாடலுக்கு ஒரு விளக்கம். கால நேரம் பார்த்து மாலை வேளையில் பூத்தது சிவந்து சிரிக்கும் செவ்வந்தி பூ. கண்களுக்கு விருந்தாய் காட்சி தரும், காதலுக்கு மருந்தாய் கூட வரும். கால நேரமின்றி கனவிலும் கூட பாட வரும், கற்பனை பல கோடி ஓடி வரும். கழிப்புலகே நம்மை தேடி வரும், சிவந்து சிரிக்கும் செவ்வந்தி பூ.
0: நன்றி சார், நன்றி.
1: நன்றி மேடம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து

0: நேயர்கள் நினைவிற்கு ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்கநகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சொல்றது யாரு?
1: எம் அபு சாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
0: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நலமா இருக்கேன். தாங்கள் நலமா இருக்கிறீங்களா மேடம்?
0: சூப்பரா நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேண்டும் இன்னைக்கு?
1: படம் அமராவதி. பாடல் உடல் என்ன உயிர் என்ன, அந்த பாடல் வரிகள் மேடம்.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: மிக்க நன்றி மேடம்.
0: நன்றி.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: என்ன
3: பாடல் வேணும் சார்?
2: என்ன
3: படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி.

0: இனி கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். புதுடெல்லியில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ள 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பன்னாட்டு செமிகண்டக்டர் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுக்கு இடையிலான வட்டமேசை கூட்டத்திற்கும் அவர் தலைமையேற்கிறார். பாதுகாப்புத் துறைக்கு தேவையான எந்தெந்த பொருட்களை முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கலாம் என்பது குறித்து பாதுகாப்பு அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள 6வது பட்டியலில் மேலும் 405 பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. 2025ஆம் ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு இன்று அறிவித்துள்ளது. இந்தியாவின் முன்னணி பேட்மிண்டன் இணை திரிசா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் மற்றும் வேறு 15 விளையாட்டு வீரர்கள் அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். முதுபெரும் கால்பந்து வீரர் ஐ அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பரவீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டேலால் யாதவ் உள்ளிட்டோர் துரோணாச்சாரியா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் சோதனை அடிப்படையில் நவீன இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை கால்வாய்களை சுத்தப்படுத்தும் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் ஆகியோர் இன்று தொடக்கி வைத்தனர். இப்பணிகளை தொடர்ந்து கிடைக்கும் பின்னூட்டத்தின் அடிப்படையில் புதுச்சேரியின் அனைத்து 4 பகுதிகளுக்கும் தேவையான எண்ணிக்கையில் இயந்திரங்கள் வாங்கப்படும் என திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். புதுச்சேரியில் நாளை புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைக்க உள்ளதாக தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பேசுறாங்க.

0: ஐயா வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
0: என்ன
1: பாடல் சார் வேணும்?
0: பதவும் கவிதை நடிகர் இல்லறம் நல்லறம் என கிராமத்து குயில் இவள் குடிலானம் அன்றும் இன்றும் என்றும் ஊர்வம்புக்கு போக பாதைக்கு அடிமை என ஆகாது பொறுமை எனும் நகை அணியும் பெயர் நல்லதொரு குடும்பம் என ஊர் எங்கும் பாராட்டு நல்வாழ்த்து ஆனந்தம் அடியில் இவர் என் புருஷன் குழந்தை மாதிரி என்று சொல்லும் பெருமதிக்காக ஒரு பாடல். இதுவும் என்னுடைய தேடல்
1: பாடல் வந்துட்டே இருக்கு சார், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: நேயர்கள் நினைவிற்கு சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வயல் ரகசியமே.
1: நேயர்கள், இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கை விரல் ரேகை பதிவு, கருவிழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் காவல்துறை தலைவர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஆகியோர் அடங்கிய உயரதிகாரமிக்க குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா பக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அரசு மற்றும் இதர தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு நாளை இந்த குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது. நாகாலாந்து மாநிலம் திமபூர் தேரகான் இடையான குழாய் வழி எரிவாயு விநியோக திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் அம்மாநிலம் வடகிழக்கு மற்றும் தேசிய எரிவாயு தொகுப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் வளர்ச்சி இயந்திரமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிவாயு சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த இணைப்பு மூலம் ஜோர்ஹத்திலிருந்து தினந்தோறும் 100,000 கனமீட்டருக்கும் அதிகமான எரிவாயு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுவதுடன் ஆண்டுதோறும் 700 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு தேவையான இலகுரக போர் விமானம், இலகுரக ஹெலிகாப்டர்கள், ரேடார், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட 405 முக்கிய உபகரணங்கள் இனி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று

0: பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறை தெரிவித்துள்ளது. இந்த தளவாடங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள அத்துறை இதன் விவரம் ஸ்ரீஜன் டிஃபென்ஸ் .gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சாதனத்திற்கும் உள்நாட்டு உற்பத்திக்கான உத்தேச காலக்கெடுவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறை கூறியுள்ளது. பிரதமரின் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் தொலைநோக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பரனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் பெண்கள் சுயவேலைவாய்ப்பு பெறுவதற்கு மத்திய அரசு 13,461 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான அதிகாரம் ராஜஸ்தானில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், ராஜீவிகா திட்டத்தின் கீழ் 32 லட்சம் பெண் தொழில் முனைவோர் லட்சாதிபதியாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன்கள் மாநிலத்தில் தடையின்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாடு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து தொடர்பாக எந்தவொரு உத்தரவையும் வெளிநாடுகள் பிறப்பிப்பதற்கு உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளது. ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகளுக்கு எதிராக போராட தாங்கள் தயாராக இருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முகமது காலிபாப் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள நியாஸ் தீவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. தெற்கு நியாஸ் தீவின் தென்கிழக்கே 147 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் புவி இயற்பியல் ஆய்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்போ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானை மருத்துவ சிகிச்சைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிஃபா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, இம்ரான்கானின் உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும், மருத்துவ சிகிச்சையை அவர் தடையின்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அரசியல் சாசன ரீதியாக திரு இம்ரான்கானுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் கல்வி கற்றதன் மூலம் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எதிர்கால இந்தியாவை கல்வி அறிவு மிக்கவர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பிஜப்பூர் மாவட்டம் ஹிரோலி பகுதியில் அரசு பள்ளியை கோண்டு இன மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியில் கணிதம், பொது அறிவு, கையெழுத்து பயிற்சி ஆகியவை பயிற்றுவிக்கப்படுகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் 400க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அவற்றை நக்சலைட்டுகள் பல்வேறு தாக்குதல்கள் மூலம் தகர்த்துவிட்டனர். இதனால் மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் அடிப்படை கல்வி கூட பயில முடியாமல் தவித்து வந்த நிலையில் துப்பாக்கியின் பிடியில் இருந்து கல்வியை மீட்டு மலைவாழ் பழங்குடியின குழந்தைகளின் கைகளில் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மனம் திருந்தி வாழும் நக்சலைட்டுகளின் குழந்தைகள் இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு மதிய உணவு பள்ளியிலேயே வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஹிரோலி பகுதிக்கான மாற்றம் கல்வி வாயிலாக தொடங்கியுள்ளது. இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள 250 மேற்பட்ட இடங்களில் அரசு பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கான கல்வி பயணம் மாற்றத்தை நோக்கி தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.

2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான அர்ஜுனா விருதுக்கு பேட்மிண்டன் வீராங்கனைகள் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட 17 பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுபெரும் கால்பந்து வீரரான அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டோலால் யாதவ், துப்பாக்கிச்சுடும் பயிற்சியாளர் நேகா நந்தகுமார் சவான் ஆகிய மூவருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீரர் வீரேந்தர் குமார், குத்துச்சண்டை வீரர் தர்மேந்திர சிங் யாதவ் ஆகியோர் வாழ்நாள் சாதனைக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அமைப்பிற்கான ராஷ்டிரிய கேல் புரஸ்கார் விருது புனேயைச் சேர்ந்த ராணுவ பாராலிம்பிக் பிரிவுக்கு வழங்கப்படவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
1: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே, ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் நீங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்க 2271760, 2271770. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373. வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான் நிகழ்ச்சியோட. நெக்ஸ்ட் காலர் யாரு, எங்கன்னு பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம், நான் வரையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
2: கங்காதரன் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: சூப்பரா இருக்கு கங்காதரன் சார். என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
3: எனக்கு வெயில் என்ற திரைப்படல இருந்து காதல் தீ நடனன்ற ஒரு
2: ஓகே பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: நன்றி.
2: நன்றி.

0: என்ன பாடல் வேணும் சார்
1: இன்னைக்கு?
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.

நேயர்கள் நினைவிற்கு சைபோனன் என்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நேயர்கள் நினைவிற்கு ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் யார், எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், பாங்கன் ஜெயா பேசுறேன். நல்லா மாட்டீங்களா?
0: சூப்பரா இருக்கும் ஜெயா மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கேன் மேம்.
0: என்ன பாடல் வேணும் எனக்கு?
1: படம் ஒரு தலை ராகம் மேம், பாடல் வாசனைதான் மலருது அந்த பாடல்.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
1: தேங்க்யூ மேம்.
0: Thank you for calling.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே ஒன்லி ஆன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தான். நிகழ்ச்சியோட நிறைவா எந்த காலர் கிட்ட பேச போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க, ரொம்ப ஹாப்பி மேம். லாஸ்ட் லக்கி கால் வர எனக்கு கிடைச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ரிதம், இது திரைப்படத்தின் பெயர். அர்ஜுன் சார் அவர்களுடைய சூப்பரான நடிப்பு, இதுல இருந்து உன்னிகிருஷ்ணன் சாருடைய சூப்பரான வாய்ஸ்ல. காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய். அப்படியே காற்றுல வரவேற்கிறதுக்காக நான் வாசல திறந்து வச்சிருக்கேன், அனுப்பிச்சு கொடுத்துருவீங்களா மேம்?
0: கண்டிப்பா கண்டிப்பா, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, அப்படியே புடிச்சு வச்சுக்கோங்க.
1: எஸ் எக்ஸாக்ட்லி, கேட்டு வச்சுக்கலாம் மேம்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: பை பை மேம்,
0: பை.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். புதுடெல்லியில் அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ள 5வது செமிகான் இந்தியா மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கிறார். பன்னாட்டு செமிகண்டக்டர் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுக்கு இடையிலான வட்டமேசை கூட்டத்திற்கும் அவர் தலைமை ஏற்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 2 நாள் பயணமாக நாளை இரவு சென்னை வருகிறார். நாளை மறுநாள் சென்னை அருகே கோவளத்தில் தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டில் அவர் உரையாற்றுகிறார். தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, தெலங்கானா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். இந்தியாவில் உலக சந்தைகளின் தேவைக்கு ஏற்ற உயர்தரத்தில் வேளாண் பொருட்களின் உற்பத்தி அமைய வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். புதுச்சேரியில் சோதனை அடிப்படையில் நவீன இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடை கால்வாய்களை சுத்தப்படுத்தும் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ், தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் ஆகியோர் இன்று தொடக்கி வைத்தனர். புதுச்சேரியில் நாளை புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சியை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைக்க உள்ளதாக தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மகளிர் பொறியியல் கல்லூரியில் முதல்கட்ட சென்டாக் தற்காலிக ஒதுக்கீடு பெற்றுள்ள மாணவிகள் நாளை மாலை 5 மணிக்குள் நேரில் ஆஜராகி சேர்க்கை நடைமுறைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டுமென கல்லூரி நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி குடியிருப்பு ஒதுக்கீட்டின் கீழ் பிடெக் மற்றும் பிகாம் படிப்புகளில் சேரும் மாணவிகளுக்கு கல்விக் கட்டண விலக்கு அளிக்கப்படுவதாகவும் மகளிர் பொறியியல் கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 1வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 4வது நாளான இன்று ஆட்ட நேர இறுதி வரை இலங்கை அணி தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
2: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
1: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
2: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
1: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காரா. அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க நாட்டாம.
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
1: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லாது
0: நாட்டாம. அப்ப இந்த பீச்சுக்கு

0: பத்து மணிக்கு என்ன வெயில் அடிக்கும் செல்லா செல்லா
1: தாத்தா
0: சொல்றாங்க.
1: டெய்லி காலையில பத்து மணிக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
0: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் சொல்றா வண்டி எஃப்எம் ரெயின்போக்கு.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மியூசிக் பை தி பே சென்னை அஞ்சல்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16 11:00.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு இரவு வணக்கம். மனதை வருடும் இனிமையான பாடல்கள், நினைவுகளை தூண்டும் மெலடிகள், காதலையும் கனவுகளையும் கவிதைகளையும் இசையோடு சேர்த்து தரும் இனிய நேரம். இது உங்கள் மனதோடு மனம் பேசும் நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்கலாம், புவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, இன்றும் உங்கள் மனதோடு.

தேன்சிந்து தீவானம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow புதுவை 102.8. இன்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதே வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பாட புத்தகத்தை தவிர்த்து வேறு எதையும் வாசிக்காதவள் புதிதாய் முயற்சித்தாள் அவனை வாசிக்க. எண்ணிக்கையில்லா பக்கங்கள், திருப்ப திருப்ப சுவாரஸ்யமானதை தவிர சலித்து போனதே இல்லை. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உன் பேர் கேட்டாலோ உன் புகைப்படம் பார்த்தாலோ மனம் கொஞ்சம் புன்னகைத்துதான் விடுகிறது. அது எப்படி? என் அருகில் இல்லாமலேயே என்னை இத்தனை மகிழ்ச்சியாய் உணர வைக்கிறாய். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உனக்கும் எனக்கும் என்ன உறவு என்று இது எதுவரை நீளும் என்றும் எனக்கு தெரியாது. இந்த பிரபஞ்சத்தில் பேரிடப்படாதவைகளுக்கென்று ஒரு பரிசுத்தம் உண்டு.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதை வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உன்னை எவ்வளவு பிடிக்கும் என்பதற்கு சிறிய ஆதாரம் என்னையே அறியாமல் உன்னை நினைக்கும் போது தோன்றும் ஒரு சிறிய புன்னகைதான். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் நினைவிற்கு புதுச்சேரி மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் 19/8/2026 புதன்கிழமை கீழ்காணும் இடங்களிலும் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளும் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்படுகிறது. உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திராகாந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் முழுவதும் பிரான்ஸ்வா தோப்பு, ராசு உடையார் தோட்டம், சூளைமேடு மற்றும் நேதாஜி நகர் 1, கடலூர் சாலை பகுதி, விடுதலை நகர் குடியிருப்பு பகுதி, வெள்ளாளர் தெரு, ஜெகதாம்பாள் தோட்டம், பழைய மார்க்கெட் தெரு பகுதி, வன்னியப்பெருமாள் கோவில் தெரு, சாமிநாத பிள்ளை தெரு, போலீஸ் தெரு, சொக்கப்படையாச்சி தெரு, வாரக்கார தெரு, அப்பாவு நாயக்கர் தெரு, வானக்கார தெரு, சிங்கிலி நாயக்கர் தெரு, வண்ணார வீதி, பாரதி மில் வீதி, பாரதி மில் வீதி திட்டு, பழைய மருத்துவமனை வீதி, மில்லினியம் தெரு, அப்துல் கலாம் நகர், அரசு குவார்டர்ஸ், உடையார் தோற்றம், அம்பேத்கர் சாலை முழு பகுதி, வான்ராப்பேட்டை, நேதாஜி நகர் 1, 2, 3, தமிழ்தாய் நகர், அவ்வை நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், எல்லையம்மன் கோவில் தோப்பு, ஜே நகர், அதனை சுற்றியுள்ள பகுதிகள். பொதுமக்கள் மின்துறையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம். என் தேடல் முழுவதும் நீயாக இருக்கையில் உன்னை எப்படி நான் தொலைக்க? நான் தொலைந்து போகும் வரையில் என் தேடல் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ரன் திரைப்படத்திலிருந்து

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்ததி வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. பிடித்து வைத்திருக்கும் மண் மீது இல்லை மரத்தின் காதல், அதனை அசைந்தாட வைக்கும் காற்றின் மீதுதான். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், தேவதையை கண்டேன் திரைப்படத்திலிருந்து.

போகிறோம். இருந்தும் இந்த இரவு ஏன் இத்தனை நீள்கிறது? நீ தூங்கிய பின் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். புதுக்கோட்டையிலிருந்து சரவணன், திரைப்படத்திலிருந்து.

சிலரின் அறிமுகம் வாழ்க்கையை அழகாக்கி விடுகிறது. என் வாழ்க்கையும் இப்படித்தான் உனது வருகையால். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வள்ளி திரைப்படத்திலிருந்து.

சிலருக்கான இடம் எப்போதுமே யாராலும் நிரப்ப முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. எவ்வளவு காலமானாலும் சரி, ஏதோ ஒரு செயல் அவர்களை நினைவுபடுத்தி கொண்டுதான் இருக்கிறது. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், துள்ளாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தேன் சிந்து தேவானம். ஒருமுறை அவனை அவனாகவே அவனுக்காகவே நேசித்துதான் பாருங்களேன். அழகு தேடாத பார்வையில் அத்துணை அழகிய கவிதை அவன். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்துதை வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. அப்படி என்னதான் செய்து விட்டான் அவன்? காதலிக்க தெரியாத என்னையே காதலிக்க வைத்து விட்டான் அவன்தான். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், ஜே ஜி திரைப்படத்திலிருந்து.

கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்ததே வானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் ஆசை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டு இருக்கீங்க தேன் சிந்து தேவானம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உன்னை சிந்திப்பதில் மனம் எப்போதும் சோர்வடைவதே இல்லை, ஏனென்றால் உன் சிந்தனைகள்தான் அதன் மகிழ்ச்சியே. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். ஆறு 15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தென்னையில் ரூகோ சுருள் வெள்ளை மேலாண்மை முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்து உரையாடலின் நிறைவு பகுதி. பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தாவரங்கள் வழங்குபவர் முனைவர் ஜே. ராஜமுருகன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சேவா மதிவாணன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற்பகுதி. 7:25 நலமாய் வாழ சிறுநீர் அடங்காமை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே. சுதாகர் அவர்கள். 7:30 BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி நிலவரம் ஹிந்தி மற்றும்

மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். 7:40 வணக்கம் மக்களே. முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலன் என்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட்செட்கோ, 11:02 மலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று. பனிரெண்டு 50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹைஸ் நிகிதியே, நம்பிக்கை நட்சத்திரங்கள். செய்தி சித்திரம், அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். மூன்று மணிக்கு ஹலோ டாக்டர், பெண்களுக்கு சிறுநீரக பிரச்சினைகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிறுநீரகவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் விஜயகணபதி அவர்களுடன் நேர்முகம். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதி. தொலைபேசி வழி நேர் விருப்பம் 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரைக்கும் இரவு 7, 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும்.